நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கர்ணரஞ்சனி.

0: இதுவரை வலம் வந்தது கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 5வது குறட்பா.

எப்பொருள் எத்தகைய தன்மையோடு தோன்றினாலும் மயங்காமல் அப்பொருளின் மெய்யான இயல்பை தெளிவாக காண்பதே அறிவாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பு இனி கேட்கலாம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 இளம் உழவரின் வெற்றி கதை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மணிக்கு மலரும்

காலை மலர் இதில் ஆடுகளம். ஹேண்ட்பால் விளையாட்டுக்களம் குறித்த தொகுப்பு. தொடர்ந்து செய்தி செய்திகள். ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு நேயர்களின் விருப்ப பாடல்களோடு கேட்கலாம் இதயராகம். எட்டு 50க்கு சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களேன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று தென்னை சாகுபடி. புதுக்கோட்டை ஆவணம் கைகாட்டி தென்னை விவசாயி எஸ் வி காமராசு அவர்கள் பங்கேற்கும் நீரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30க்கு இருபட பாடல்கள். பாண்டியன் நினைத்தாலே இனிக்கும் திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க. 12:10க்கு மங்கையர் உலகம். 12:50க்கு பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம். ஒரு மணிக்கு காவிய கானங்களாய் மதுரகீதம். 1:45க்கு மாநில செய்திகள். 2:15க்கு வேளாண் அரங்கத்தில் இன்று மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி கே சத்யா அவர்களுடன் நேர்முகம். 2:30க்கு மண்ணின் மனம் இதில் இன்று லாவணி. எரிந்த கட்சிக்காக ஆர் சச்சிதானந்தம், எரியாத கட்சிக்காக டி ஜெயா ஆகியோர். 3 மணிக்கு வரும் இசை தூரல். 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 5 மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15க்கு உணவே மருந்து. வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45க்கும் வரும் இலக்கிய பேழையில் இன்று சிறுகதை செம்மல் கு அழகிரிசாமி குறித்து உரை வழங்குகிறார் மா பாண்டிசெல்வம் அவர்கள். தொடர்ந்து பழனி பாரதி கவிதைகளோடு கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். 7:25க்கு உழவர் உலகத்தில் இன்று கால்நடைகளுக்கான கோடைகால தீவன மேலாண்மை பற்றி திருச்சி திருவானைக்காவல் உழவர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8 மணிக்கு இரவு இசை இனிமை. 9:15 கிக்கு இசைக்கும் இனியராகும். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை மணி 8:45க்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 மணிக்கு அரங்கசையில் கல்யாணபுரம் அரவிந்த் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம்.

பகல் 12:10 சங்கீத சாரலில் கீதா பென்னட் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்டு ரசிக்கலாம். மாலை மணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. இரவு 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்தி மடல், 10 அரங்கசையில் எஸ் காசிம் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று ஒலிவலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: காலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில்

பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பி எஸ் படிப்புக்கு 12வது

0: சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பெண்.
2: ஆசை முகம் மறந்து போச்சே, ஆசை முகம்

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநீத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உய்யல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றி திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புறச் சொல்லடைவு புலம் பெயரும்போதும் இறை தேடும்போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும்போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை. ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா? உடன்பாடான உணவு 1, உரிய உறக்கம் 2, நேரிய உடற்பயிற்சி 3, சீரிய உளப்பயிற்சி 4, உவப்பான உரையாடல் 5. இந்த 5 உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராண வழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சுப் பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். எண்ணினீர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: பக்குவம் நமக்கு அனுபவத்தையும் தீமைகளை தீர்க்கும் நண்பனாகவும் இருக்கும். அது சகிப்புத்தன்மை பொறுமையை நமக்குள் ஏற்படுத்தும். பிரச்சனைகள் எழும்போது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படாமல் நிதானமாக எதிர்கொள்ளும் மனதிடத்தை கொடுக்கும். ஆகவே நமக்கு கிடைக்கும் அனுபவங்களை பக்குவமாக கையாள பழகிக்கொள்வோம். புதியதொரு காலை இணையற்ற இறைவனை இன்னிசையால் பாடி மகிழும் வேளை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில்.

அனைவரும் நம்மை சரியாக விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று நிபந்தனையெல்லாம் கிடையாது. நம்மை பற்றி நமக்கும் நம்மை படைத்தவருக்கும் தெரிந்தாலே போதுமானது. இறைமிடம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் எம் ஏ ஜாபர் குழுவினர் பாடியது.

இறைவனம் இறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டு இணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் வாணி ஜெயராம் குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருவிழாவின் 7ஆம் திருநாளான இன்று மாலை 6:30 நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து திருச்சிவிகையில் புறப்பாடு, நெல் அளவு கண்டருளி சித்திரை வீதிகள் வலம் வந்து ஆழ்வான் திருச்சுற்று வழியாக தாயார் சந்நிதி சேருதல். திருச்சி கள்ளக்குடி கிராமம் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்றிரவு 7 மணிக்கு மயில் வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா. ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் எல்லாரீஸ்வரி குரலில்.

0: நாம் கேட்டு இணைத்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இப்போது இளம் உழவரின் வெற்றி கதை. சிலரோட ஆசை நினைச்சோனே நிறைவேறும், சில கனவுகள் சில ஆண்டுகள் உருண்டோடி நிறைவேறும், பல நிராசையா கூட போலாம், சில உழைப்பால நிறைவேறும். ஆனா ஒவ்வொருவருக்கும் கனவு மெய்ப்பட ஒரு நாள் வருங்க. அந்த நாளுக்காக நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் இளம் உழவர் அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் நம்மிடையே.
2: வணக்கம் அருண்.
3: வணக்கம் ஐயா.
2: ரொம்ப இளைஞரா இருக்கீங்க, என்ன வயதுங்க உங்களுக்கு?
3: எனக்கு 33 வயதா இருக்குது ஐயா.
2: என்ன படிச்சிருக்கீங்க அருண்?
3: நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன்.
2: ஓ, எந்த ஆண்டு முடிச்சீங்க?
3: நான் 2013 முடிச்சேன்.
2: 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி.
3: ஆமா.
2: முடிச்ச பிறகு
3: டைரக்டாவே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமா செலக்ட் ஆனேன். எம்என்சில ஒர்க் பண்ண, ஒரு 2017 ஒர்க் பண்ண சார்.
2: ஏன் வந்தீங்க?
3: கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்,
2: போட்டித் தேர்வுகளுக்கு தயார் படுத்துறதுக்காக.
3: அண்ணன் எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுதி தான் பாஸ் பண்ணாங்க.

0: எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, பிளஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அப்ளை பண்ணி அதையும் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணும். சில காரணங்களால வந்து எல்லாமே தள்ளி போனதுனால, அது தள்ளி போனதுனால நம்ம கனவுகள் தள்ளி போகக்கூடாதுங்கிறதுக்காக விவசாயத்தில் வந்து இறங்கிட்டேன் நான், முழு மூச்சோட இறங்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குறிக்கோளோட தான் வந்து இறங்குறேன். எப்படின்னா ஒரு டிராக்டர் ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டிராக்டர்னு ஓட்டினா நம்ம புதுசாக டிராக்டர் வாங்கி தான் ஓட்டணும்.
1: புது டிராக்டர்
0: 2018 டிராக்டர் வாங்கணும். டிராக்டர் வாங்கினோம், அடுத்த ஒரு மந்த் தான் போரா இருக்கிறோம் நாங்கள்.
1: ஆழத்தில் தண்ணி கிடைச்சதுங்க
0: எனக்கு வந்து 120 அடியில் தண்ணி கிடைக்குதுங்க சார். 120 அடி தண்ணி நம்ம வந்து 450 அடி போர் போட்டிருக்கோம். இப்போ மோட்டர் நிற்கிது பார்த்தீங்கன்னா 250 அடியில் நிற்கிது போட்டு.
1: உங்கள் ஊர் வந்து கோடாலி கருப்பூர் பக்கத்தில்
0: ஆய்பாளையம். விவசாயம்னா நான் மட்டும் இப்போ ஸ்டார்ட் பண்ணல, ஆல்ரெடி அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவர் முந்திரி பனை பழமரம் இதெல்லாம் போட்டு வச்சு இப்போ பராமரிச்சு போதிய தண்ணி வசதி இல்லாத மாதிரி தான் நாங்கள் சிரமப்பட்டோம். ரொம்ப எங்கள் அப்பா புரிஞ்சு எடுத்துட்டாரு எங்கெல்லாம் சைக்கிளில் தண்ணி அடிச்சுட்டு போய் ஊற்றுவோம் கண்ணுக்கு. ரொம்ப தூரத்தில் அங்கேருந்து கொண்டு
1: எவ்வளோ பரப்பளவு நிலங்க?
0: பரப்பளவு ஒரு 6 ஏக்கர் இருக்கும் சார்.
1: 6 ஏக்கர்ல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க?
0: 6 ஏக்கர்ல பார்த்தீங்கன்னா சுற்றி கரை ஓரம் ஃபுல்லாக தென்னை மரம் வச்சாச்சு. தென்னை மரத்துக்கு இங்கே கேப்பில் கேப்பில் சந்தன மரங்கள் மற்ற ஒரு சில பண வகை மரம் வச்சுட்டோம். இன்டர்கிராப்லேயும் ஒரு 1 ஏக்கரை செக்ரிகேட் பண்ணிட்டு அந்த 1 ஏக்கருக்குள்ளே வந்து வெறும் மாமரங்கள் கொய்யா மரம் மட்டும் வச்சிருக்கோம். ஒரு லைன் டவர் கிராஸ் ஆகிறதுனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு நேரம் வந்து வெறும் எலுமிச்ச மரம் மட்டும் வச்சிருக்கோம்.
1: ரொம்ப உயரமா வளரா
0: வளராகக்கூடாது, வளர்ந்தாலும் கட் பண்ணிக்கலாம்ட்டு அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம். அதை விட்டு இன்னும் ஒரு 1 ஏக்கர் பாத்தீங்கன்னா வேங்கை செம்மரம் மகாக்கனி பல வகையான மர வகைகள் போட்டு வச்சு ஒரு பக்கம் பிளான் போயிட்டு இன்டர்கிராப்டா வந்து சப்போர்ட்டா. நம்ம பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மரம் பாக்கணும்னு நினைக்கிறத பாக்கலாம்.
1: எல்லா மரம்
0: வகைகளும் பட்டை இருக்கு, கிராம்பு இருக்கு, மிளகு இருக்கு,
1: பழமரங்கள் பனைமரங்கள் எல்லாமே இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய பழ மரங்கள் பற்றியும் நீண்ட கால பனைமரங்கள் பற்றியும் தான் நிறைய சொன்னீங்க. ஆனால் இடையிடையே வந்து அங்கங்கே வந்து இன்டர் கிராப்பிங் மாதிரி அந்த 6 ஏக்கரை பிரிச்சிருப்பீங்க.
0: ஆமாங்க சார்.
1: இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
0: 2 ஏக்கரை மல்பரி பட்டிருக்கேன். ஒசூரில் போய் 2 வீக்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நான் பட்டுப்பூச்சி வளர்த்துட்டு இருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணி 1.5 மந்த் ஆகுதுங்க சார். 1 ஏக்கர் சவுக்கு போட்டுருக்கோம். அதில் ஊடு பயிராக வந்து கடலை போட்டு, ஏன்னா சவுக்கை வளர்த்து முன்னாடி கடலை போட்டு எடுத்துடலாம். 500 பனைமரம் மட்டும் தனியாக இருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா பனைமரம் ஒரு பனைமரத்தை தொடக்கூடாதுன்ட்டாரு. அது இல்லாமல் 6 ஏக்கர்ல மீன் கூட்டு வெட்டியிருக்கேன். மாடு இருக்கு.
1: சரி, கோழி
0: கோழி ஒரு 500 கோழி இருக்குங்க சார். நம்ம கிரீடு கேவிக்கே இருக்குங்களா, கேவிக்கே மூலமா நிறைய உதவிகள் எனக்கு செய்யப்பட்டுள்ளன.
1: என்ன மாதிரி உதவிகள் கிடைச்சதுங்க?
0: கோழி வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், ஆடு வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், மாடு வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், மரக்கன்றுகள் வகையை நடுவதற்கு அனைத்து விதமான பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. ஒரு பயிற்சியோட தவறாம போய் கலந்துக்குவோம். என்ன காரணம்னா நம்ம ஒண்ணுதான் செய்ய போறோம் கிடையாது, நாளை அறிவுங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து எப்ப வேணா எது வேணா செய்யலாம்.
1: முக்கியமா என்னன்னா ஒரு நல்ல ஒரு முழுமையான விவசாயி ஆவதற்கு முக்கிய காரணம் அப்படின்றது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட தொடர்புல இருக்கணும்.
0: கண்டிப்பா
1: அவங்க நிறைய உதவி செய்வாங்க. இப்ப அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரீடு கேவிகே இருக்கு.
0: கிரீடு கேவிகே
1: அந்த கேவிகே நடத்தக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்க கலந்து ஒரே இடத்துல 6 ஏக்கர் இருக்கிறதுனால பலவிதமான பயிர்கள் ஒரே இடத்துல செய்யணும், மரங்களும் வச்சிருக்காங்க. இதை வந்து ஒருங்கிணைத்து விற்பனை வாய்ப்புகளை
0: அதிகப்படுத்தணும்.
1: கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா என்னங்க அருண் ராகுல்?
0: எல்லாம் மாடர்னைஸ் பண்றது. இதே பாத்தீங்கன்னா 80% எல்லாமே மிஷினரி கொண்டு வந்தேன். இயந்திரமயமாக்கிறதுலயும் வந்து கொஞ்சம் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். இயந்திரம் தான் அது ஒரே வேலை செய்யறதுக்கு போல, அதுல மூலியமா என்னென்ன மல்டிபிள் வேலையை ஒர்க் பண்ணலாம்,
1: ஒரே இயந்திரம்
0: பல வேலைகள் செய்யறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதுல வந்து தொழில்நுட்பத்தில் இறங்கியிருக்கேன்.
1: இப்போ அழகாக சொன்னீங்க, நம்ம இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்கு முன்னாடி நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் சார். எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், சிங்கிள் லேடி வேரியஸ் காஸ்டியூம்ஸ்
0: அதான் மெக்கானிக்கல்.
1: அப்போ ஒரே இயந்திரம், அந்த ஒரு இயந்திரத்தை வச்சு பல்வேறு வேலைகளை எப்படி செய்யலாம்
0: அப்படின்னு அது ஒன்று. அதே போல் எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவாங்க, முடியாதது முயலாது மட்டுமே பாரு, முயன்றால் முடியாது எதுவும் இல்லைம்பாரு எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி சொன்னது இன்னும் பசுமரத்தாணி போல் என்ன இருக்குன்னா, அனுபவம் என்பது தலைமுடி உதிர்ந்த பிறகு கிடைக்கும் சீப்பு போன்றது. முடிவு வந்ததுக்கு அப்புறம் சீப்பு கிடைச்சி ஒண்ணும் முடியாது. ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் கத்துக்கணும்னு நினைச்சா கத்துக்க முடியாது. அனுபவிச்சவங்க கத்துக்க சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட்டு அது என்னென்ன எடுத்துக்கணும், எதுக்கு உரிமை பண்ணும்
1: அப்படி அழகான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அருண் ராகுல், இதுலயே இருப்பீங்களா இல்லைன்னா பொறியியல் துறையில ஒரு வல்லுநரா இருக்கீங்க, அங்க போயிருவீங்களா? என்ன மாதிரியான ஒரு முழுமையான ஒரு திட்டம் உங்க மனசுல இருக்குங்க?
0: என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், அது எப்படி இன்னும் ஈஸியா மார்க்கெட்டிங் பண்ணலாம், அது நான் இல்லைனாலும் யார் வேணாலும் டெவலப்மெண்ட் பண்ணணும், யார் இல்லைனாலும் பட்டன் அழுத்தினாலும் நடக்கணும், ரன் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்துச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணுமோ பண்ணணும் சார். நம்ம வளர்ச்சியை நோக்கி போவோம்.
1: விவசாயத்தை அப்படி பண்ண முடியும்,
0: கண்டிப்பா பண்ண முடியும் சார்.
1: உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், அது கிடைப்பதற்கான வழி உங்க இதுல நிறைய இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். 96 2 சுழி போட்டுக்கோங்க, அப்புறம் 57 68 22. மீண்டும் ஒரு முறை எம் அருண் ராகுல் அவங்களுடைய கைபேசி எண் 96 சுழி சுழி 57 68 22.
0: சார், நான் இந்த அளவுக்கு ஒரு முயற்சி செஞ்சு ஒரு வளர்ச்சி செய்யறேன்னா அதுக்கு எங்க குடும்பம் தான் முக்கிய காரணம். நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா உறுதுணையா இருக்கலாம், என்னால செய்ய முடியுது. இது போல எல்லாருமே ஒரு ஒற்றுமையோட இருந்து பண்ணாங்கன்னா எல்லாமே வளர்ச்சி.
1: விவசாயம் என்பது இன்று ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கு.
0: ஆமாங்க.

0: சார்.
1: குடும்பத்தோட ஆதரவு இருந்தால் அந்த விவசாயம்
0: ஆ
1: சிறக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றிங்க அருண் ராகுல்.
2: இலக்கினை அடைய காலம் வரும், வாழ்க்கையை வசந்தமாக்க வழிகள் ஆயிரம் இருக்கு, அதை நாம் தான் உருவாக்கிட வேண்டும் என்பதை உணர்த்தியது இன்றைய இளம் உழவரின் வெற்றி கதை. அடுத்து அரியலூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் விவசாயிகளுக்கு விடுத்துள்ள செய்தி.
3: அன்பார்ந்த அரியலூர் மாவட்ட வேளாண் பெருமக்களே, அரியலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் தங்கள் நிலத்தின் விவரத்தினை உடனடியாக நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்து தனித்துவ அடையாள அட்டை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நமது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 6 வட்டாரங்களில் 195 வருவாய் கிராமங்கள் உள்ளன. இதில் மொத்தம் 120,507 நில உரிமையாளர்கள் உள்ளனர். PM கிசான் திட்டம் மூலம் 111,547 விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். மாவட்டத்தில் இதுவரை 94,929 விவசாயிகள் மட்டுமே நில உடைமை பதிவு செய்துள்ளனர். இதுவரை நில உடைமை பதிவேட்டில் பதிவு செய்யாத ஏனைய விவசாயிகள் அனைவரும் உடனடியாக தங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் மற்றும் பட்டா சிட்டா ஆவணங்களுடன் அணுகி பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமன்றி வேளாண் பொறியியல் துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, விதைச்சான்று துறை மற்றும் விதை ஆய்வுத்துறை அலுவலகங்களிலும் பதிவுகளை மேற்கொள்ளலாம். மேலும் தங்கள் பகுதியில் உள்ள உதவி வேளாண்மை அலுவலர், உதவி தோட்டக்கலை அலுவலர், உதவி விதை அலுவலர், அத்மா அலுவலர்கள், பொது சேவை மையங்கள், தன்னார்வலர்கள் போன்றவர்களின் உதவியையும் நாடலாம். மேலும் வேளாண் பெருமக்கள் தாங்களே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்வதற்கு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி TN என்ற செயலியையும் பயன்படுத்தி பதிவுகளை மேற்கொள்ளலாம். விவசாயிகள் அனைவரும் தனித்துவ அடையாள எண் பெற்றிருந்தால் மட்டுமே மாநில மற்றும் மத்திய வேளாண் திட்டங்கள், உர மற்றும் இடுபொருள் விநியோகம் ஆகியவற்றை மானிய விலையில் பெற்று பயனடைய முடியும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. எனவே நமது அரியலூர் மாவட்ட வேளாண் பெருமக்கள் அனைவரும் விவசாயிகள் தனித்துவ அட்டை அதாவது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி ID கார்டு பதிவுகளை மேற்கொண்டு அடையாள அட்டையை பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
2: நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தென்னை சாகுபடி புதுக்கோட்டை ஆவணம் கை காட்டி தென்னை விவசாயி SV காமராசு அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சியை நாம கேட்க போறோம். நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை 0431-240-1, 246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லைனா 9038-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் குறுஞ்செய்தியா அனுப்பலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இணை தொடர்வது
4: வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்வி

0: கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரூபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.

0: பேர் பிரிட்டோ. வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்கே நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதில் நான் ஒரு கம்பெனியை செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சேன்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனியில் சேர்ந்தா பர்மனெண்ட்டாக வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
1: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15ஆம் தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19வது ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நாம கேட்டு அணிச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: செவிலியர்களின் முன்னோளி புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1820. கொடூரமான கிரீமிய போர் கணிதம் போதித்து வந்த இவரை மருத்துவ சேவை நோக்கி ஈர்த்தது. தன் குழுவுடன் இரவு பகலாக சுழன்று சேவையாற்றினார். காயம்பட்ட வீரர்கள் கைவிளக்கோடு காக்க வந்த காரிகையை போற்றினர். இவரது பிறந்த நாளே உலகம் முழுவதும் செவிலியர் நாள். தன் சிரமம் பாராது முறுவல் பூத்த முகத்துடன் நோயரின் நலன் காக்கும் செவிலியர்கள் தொழத்தக்கவர்கள். பிரபல நாகஸ்வர கலைஞர் ஷேக் சின்ன மௌலானா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1924 அரங்கநாதரிடம் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால் ஸ்ரீரங்கத்தில் குடியேறினார். திருவையாறு அரசர் இசைக்கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றிய ஷேக் சின்ன மௌலானாவின் தனிச்சிறப்பு ராக ஆலாபனை.

குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் கலை விமர்சகர் விட்டல் ராவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1942. தேர்ந்த இசை ரசிகரான இவர் தமிழக கோட்டைகள் பற்றிய நூல் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். போக்கிடம், நதிமூலம், காலவெளி, வண்ண முகங்கள் போன்றவை விட்டல் ராவின் குறிப்பிடத்தக்க நாவல்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1952. சேலம், திருச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும், சட்டம், நீதி மற்றும் கம்பெனி விவகாரத்துறை அமைச்சராகவும், மின்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். மாறுபட்ட கதாபாத்திரங்களில் தன் திறமையை நிரூபித்து காட்டிய பழம்பெரும் நடிகை எம் எஸ் சிவபாக்யம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926. வானொலி நாடகங்களோடு தூக்கு தூக்கி, மர்மயோகி, அன்பேவா, பார்மகளே பார் உள்ளிட்ட படங்களில் அவர் நடித்துள்ளார். நாட்டுப்புறவியல் ஆய்வாளர் கே ஏ குணசேகரன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. தன்னனானே என்னும் கலைக்குழுவையும் நடத்தி வந்தார். அழகி முதலான திரைப்படங்கள் சிலவற்றிலும் அவர் நடித்திருக்கிறார்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்த பயம் அப்படிங்கிற உணர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிலர் ஒரு சில விஷயத்துல பயப்படுவாங்க, சிலர் ஒரு சிலரை பார்த்தாலே பயப்படுவாங்க, சிலருக்கு எதைய பார்த்தாலும் பயமயமா இருக்கும். ஆனா இப்படி எல்லாம் பயப்படுற நம்மளை பார்த்து என்னப்பா நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்க கூட செய்வாங்க. யாரு தெரியுமா? ஹனி பேஜர் அப்படிங்கிற ஒரு விலங்கு. ஏன்னா இவங்களுக்கு பயம் அப்படின்னா என்ன

ஏ தெரியாதான், எவ்வளவு பலம் பொருந்திய ஒரு விஷயம் தனக்கு முன்னாடி வந்து நின்னாலும் சரி, அது எவ்வளோ பெரிய விலங்கா இருந்தாலும் சரி, பயம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாத அளவுக்கு நின்று எதிரிய சமாளிப்பாங்களாம். அதுதான் இவங்களோட இயல்பான பண்பும் கூட. எப்பவுமே நம்மளுடைய பலவீனத்தை மத்தவங்க கிட்ட காட்டிக்கவே கூடாதுங்க. எதையா இருந்தாலும் சமாளிக்க நிச்சயமா கத்துக்கிட்டே ஆகணும். அதோட அழகான ஒரு புன்னகையோட ஒவ்வொரு நாளையும்

0: ஆடுகளம்
1: நடா
2: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா போடே.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஹேண்ட்பால பத்தி தகவல்களை சொல்ல வராங்க விளையாட்டு வீராங்கனை என் இர்ஃபானா அவங்க, கேட்கலாமா?
3: ஹாய், என்னோட பேர் இர்ஃபானா, நான் ஹேண்ட்பால் பிளேயர். ஹேண்ட்பால் எப்படி விளையாடணுன்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஹேண்ட்பால்ல மொத்தம் 14 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுல மெயினா உள்ள விளையாட போறது 7 மெம்பர்ஸ் தான். 7 மெம்பர்ஸ் எப்படி விளையாடுவாங்கன்னா, நிக்கணும், ஸ்டார்ட் பண்ணுவாங்க சென்டர் லைன்ல இருந்து. சென்டர் லைன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ள ஒரு ஆள் நின்று தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு பேர் நின்று ஸ்டார்ட் பண்ணா லைன் கட் வந்து பக்கத்து டீம் பால் ஆயிரும், அதனால ஒரு ஆள் நின்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிவட் ஸ்டார்ட் பண்ணி பாஸ் பண்ணியே போயிட்டு இருப்போம். பாஸ் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆள் வந்து ட்ரிபிள் போட்டு அடிக்க போறாங்க அப்படின்னா, ட்ரிபிள் போட்டுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ட்ரிபிள் போடக்கூடாது. அவங்களால போக முடிஞ்சிச்சுன்னா போயிடணும், மறுபடியும் ட்ரிபிள் போட்டால் டபுள்.

0: ஃபேவரபிள், அப்படி இல்லைன்னா ஆப்னன்ட் பால் ஆயிரும். அப்புறம் வந்து இதே மாதிரி தான் ஆப்னன்ட்டுக்கும் இருக்கும். ஆப்னன்ட் அப்போ நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணும்போது நம்ம போய் கோல் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கோல், அது அப்புறம் ஆப்னன்ட் பால் ஆகி கோல் அடிச்சிட்ட உடனே ஆப்னன்ட் பால் ஆகி ஆப்னன்ட் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் வந்து ஆப்னன்ட் பால் வச்சுட்டு 9 மீட்டரில் நிற்கிறாங்க, நம்ம போய் அவங்கள டிஃபென்ஸ் எடுக்கணும், டிஃபென்ஸ் அப்படி எடுக்க முடியல அப்படின்னா அவங்க கோல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும், ஆப்னண்ட்டால் அடிக்கவே முடியல அப்படின்னா பாசிவ் பால் ஆயிரும். பாசிவ் பால்னா அது வந்து ரொம்ப நேரம் மேன் கையில் வச்சு பால் பாஸ் பண்ணிட்டே இருந்தால் அது வந்து பாசிவ் பால். அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம், அந்த பால் வந்து நம்ம பால் ஆயிரும். ஃபவுல் வாங்கி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபவுல் ஸ்டார்ட் பண்ணும்போது கால் தூக்கி ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஃபவுலும் இதில் நிறையா இருக்குது. என்னென்ன மாதிரி ஃபவுல்னா தட்டிட்டு பிடிச்சிட்டு மறுபடியும் தட்டக்கூடாது, அது வந்து டபுள் ட்ரிபிள், அது ஃபவுல். இதே மாதிரி மேனுக்கு 3 செகண்ட் தான் வந்து டூரியேஷன் டைம் பாலை கையில் வச்சிருக்கிறது. 3 நிமிஷத்துக்கு மேலே பால் கையில் வச்சிருந்தா ஆப்போனன்ட் பால் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து காலில் படக்கூடாது, காலில் பட்டுச்சுனாலும் ஆப்போனன்ட் பால் ஃபவுல். இதே மாதிரி ஒரு மேனை பால் கையில் இல்லாமல் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது அடிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் மேனுக்கு எல்லோ கார்டு, எல்லோ கார்டுனா வார்னிங் கார்டு. மறுபடியும் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு கார்டு தருவாங்க. 2 கார்டு வாங்கினா 2 மினிட்ஸ் வெளில போய் உட்காந்துடணும், 2 மினிட்ஸ் மேட்ச் விளையாடக்கூடாது. அப்புறமா மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுறாங்க, மறுபடியும் 2 மினிட்ஸ் வாங்கினாங்கன்னா 3 yellow card ஆயிரும், ரெட் கார்டு, அந்த மேட்ச் அவங்களால விளையாட முடியாது. இதே மாதிரி தான் டீமுக்குள்ளே இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு பிளேயர் கார்டு வாங்கிட்டாங்க, இன்னொரு பிளேயர் அதே மாதிரி கார்டு வாங்குறாங்க அப்படின்னா 2 கார்டு ஆயிடுச்சு டீமுக்கு, 2 கார்டு. இன்னும் ஒரு கார்டு வேற ஏதாவது ஒரு பிளேயர் வாங்கிட்டாங்கன்னா டீம் 3 கார்டு ஆயிடுச்சு, 3 கார்டுக்கு மேலே வாங்கினா டீம்லேருந்து ஒரு ஆள் மறுபடியும் வந்து 2 மினிட்ஸில் உட்காரணும். அதே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி கோச்சஸ்க்கும் ஃபவுல்லாம் இருக்கு. கோச்சஸ் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு இது இப்படி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லைன் போட்டிருப்பாங்க, லைனை மிதிச்சு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஃபவுல் தான். அதே மாதிரி அந்த லைன் மிதிச்சு சொல்லக்கூடாது, கார்டு கோச்சஸ்க்கும் போட்டுருவாங்க லைன் மிதிச்சிட்டா. இப்போ வந்து இம்பாக்ட் பிளேயராக ஒரு பிளேயரை உள்ள கூப்பிட்டு இன்னொரு பிளேயரை இறக்குறாங்கன்னா அந்த பிளேயர் வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அந்த கோட்டுக்குள்ளே தான் போகணும். அந்த கோட்டுக்குள்ளே போகாமல் இந்த சைடு போயிட்டாங்கன்னா இப்போ மாற்றின பிளேயரும் வெளில வந்து 2 மினிட்ஸில் உட்காரணும், உள்ள இருந்த பிளேயரும் மாற்ற போகிற பிளேயரும் 2 மினிட்ஸில் வந்து உட்காந்துடணும். இதே மாதிரி இந்த இருக்க பிளேயர் கோர்ட்டுக்குள்ள போகாம அங்கிருந்து பிளேயர் வந்துட்டாங்க மாத்துறதுக்கு, சப்ஸ்டிடியூஷன் பிளேயர் வரதுக்குள்ள இந்த பிளேயர் உள்ள போயிட்டாங்கன்னா ரெண்டு பேருக்குமே வந்து 2 மினிட்ஸ் ஒரு ஆள் வந்து உட்காந்துடணும். இந்த மாதிரி தான் ஹேண்ட்பால் கேம்ஸ் இருக்கும். கோர்ட் வந்து 40 மீட்டர் இருக்கும், ஆஃப் கோர்ட் வந்து 20 மீட்டர், இந்த சைடு ஆஃப் கோர்ட் வந்து 20 மீட்டர், 6 மீட்டர் 9 மீட்டர் இருக்கும். அதே மாதிரி பெனால்ட்டியும் இருக்கும். பெனால்ட்டி வந்து எப்படின்னா ரெண்டு டீமே சேமாக வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் 2 மினிட்ஸ் தருவாங்க, எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் அதிலே விளாண்டு சேமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் பெனால்ட்டி தருவாங்க. பெனால்ட்டியில் வந்து அடிச்சு பார்க்கணும். பெனால்ட்டி எப்படின்னா ஃபுட்பாலில் எப்படி காலில் உதைக்கிறாங்களோ அதே மாதிரி தான். இது வந்து 6 மீட்டருக்கு முன்னாடி ஒரு குட்டி லைன் போட்டிருப்பாங்க 7 மீட்டர், அந்த 7 மீட்டரில் நின்று அடிக்கணும். மினிமம் வந்து ஒரு டீமுக்கு 5 மெம்பர்ஸ் சான்ஸ் தருவாங்க, இன்னொரு டீமுக்கு 5 மெம்பர்ஸ் சான்ஸ் தருவாங்க. இதுலேயும் சேமாக அப்படி ஆயிடுச்சுன்னா மறுபடி பெனால்ட்டி, அதுவும் சேம் ஆயிடுச்சுன்னா டாஸ் போட்டு பார்ப்பாங்க, டாஸில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான். ஸ்கோர் எப்படி எடுக்கணும்னா 6 மீட்டர் லைன் இருக்கும், லைனை கட் பண்ணி அடித்தா வந்து ஸ்கோர் இல்லை, அதே வந்து லைன் கட் பண்ணாமல் 6 மீட்டருக்கு முன்னாடி லெக்கை வச்சு அடித்தா ஸ்கோர். நன்றி, வணக்கம்.
1: இதுவரையிலும் ஹேண்ட்பால பத்தி பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க வீராங்கனை என் இர்ஃபானா அவங்க.
2: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
3: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
2: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
3: 9385461
2: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.
4: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டு அணிஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே. அடுத்ததா இன்னைக்கு காலையில 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறாா்.

அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய நான்கு அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐந்து நாடுகளுக்கு ஆறு நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டாா்.

ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவ வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
4: நேரம் 7:30 ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கும் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் நேற்று மாலை நிலவரப்படி 79.48 அடியா இருக்குது. அதுக்கப்புறமா ஆபரண தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 285 ரூபாயாகவும் விற்பனையாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா திருச்சி அம்மாப்பேட்டை துணைமின் நிலையம், மணப்பாறை துவரங்குறிச்சி துணைமின் நிலையம், மெயின்காட்கேட் துணைமின் நிலையம், கம்பரசம்பேட்டை துணைமின் நிலையம், ஸ்ரீரங்கம் திருவானைக்கோவில் துணைமின் நிலையம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் மணிமண்டபம் துணைமின் நிலையம், வடசேரி துணைமின் நிலையங்கள்ல இன்னைக்கு பராமரிப்பு பணிகள் செய்யிருக்கு. அதனால இங்கெல்லாம் இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கம்பரசம்பேட்டை துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் இன்னைக்கு செய்ய போறாங்க இல்லையா, அதனால நாளைக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட இருக்கு. எங்கெங்கெல்லாம் அப்படின்னா, விறகுப்பேட்டை, மரக்கடை, மலைக்கோட்டை, சிந்தாமணி,

உறையூர், பாத்திமா நகர், புத்தூர், மங்களம் நகர், செல்வா நகர், பாரதி நகர், சிவா நகர், ஆனந்தம் நகர், ரெயின்போ நகர், தில்லை நகர், அண்ணா நகர், கண்டோன்மென்ட், காஜாபேட்டை ஜங்ஷன், கருமண்டபம், ராமலிங்கன் நகர், அதுக்கப்புறமா உயக்கொண்டான் திருமலை, விஸ்வாஸ் நகர், மிளகுபாறை, கல்லாங்காடு, சமுதாய காலனி, எம்பம் நகர், திருவரம்பூர், வள்ளுவர் நகர், எல்லக்குடி, ஆலத்தூர், புகழ்நகர், காவேரி நகர், பாரிநகர், சந்தோஷ் நகர், கணேஷ் நகர், விவேகானந்தர் நகர், அதுக்கப்புறமா அம்பேத்கர் நகர், இங்கிருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வழங்கப்பட இருக்கக்கூடிய குடிநீர் விநியோகம் நாளைக்கு மட்டும் வராது, அதுக்கப்புறமா வழக்கம் போட குடிநீர் விநியோகம் கிடைக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க.

0: மனதிற்கு இனிமையான பாடல்களை தர காலை மலர்ல உடல் ஆரோக்கியத்தை காக்கிறதுக்காக இப்ப வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். மூலம் நோய் யாருக்கெல்லாம் வரலாம், மூலம் நோய வராம தடுக்க என்ன செய்யணும் டாக்டர்?
1: குழந்தைங்களை வந்து டாய்லெட் ட்ரைனிங் அப்படின்றது வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஃபுல்லா காலை நீட்டி வச்சுட்டு குழந்தைய அதுல போட்டுட்டு அந்த மாதிரி அதே பொசிஷன்ல திரும்ப திரும்ப வைக்கும் போது, ஸோ இந்த பொசிஷன் வந்து டாய்லெட் போறதுக்கான ட்ரைனிங் அப்படின்ற மனதளவுல குழந்தை வந்து ரெடி ஆயிரும். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதை தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காலையில அவசர அவசரமா கிளம்பி போறதுனால வர டாய்லெட்டை கூட அடக்கி வச்சுட்டு ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவசரமாக ஓடுறாங்க. ஸோ இந்த பழக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா நேச்சுரல் கால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசி, தண்ணித்தாகம், யூரின், தூக்கம் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்ரஸ் பண்ணக்கூடாது. அப்போது எப்போ டாய்லெட் வருது அப்படிங்கும்போது அதை வந்து உடனடியாக நம்ம போய் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு வந்து நம்ம காலையிலே எந்திரிச்சு

0: போயிட்டோம்னா நமக்கு அடக்கணும் அப்படின்ற தேவை இருக்காது. இந்த மாதிரி அடக்கிட்டே இருக்கும்போது அடக்கி அடக்கி வர்றப்பெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போய் போய்க்கலாம், வீட்டுக்கு போய் போய்க்கலாம், இப்போ போய் கேட்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வர வர வர அங்கே இருக்க அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அதனால வரக்கூடிய பைல்ஸ், அதனால வரக்கூடிய பெயின், அது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து சஃபர் ஆகுறாங்க. இது வந்து சின்ன வயசுலேயே நம்ம திருத்திக்கிறது பெட்டர். அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குது டாய்லெட்டில் போயிட்டு, அப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறது, எனக்கு இது டாய்லெட் வெளியில் வந்துட்டால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் வந்து முக்கி கூட இருப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கையை யூஸ் பண்ணி கூட அந்த மலத்தை வெளியே எடுப்பாங்க, ஏன்னா வந்து மலம் வெளியில் வந்துட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இயற்கையாக வரதை வந்து நம்ம எப்படி வந்து தவிர்க்கக்கூடாதோ அது மாதிரி வராத ஒன்றை வந்து நம்ம வந்து கம்பல் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி இருக்கிறதும் தப்பு தான். ப்ரெக்னன்சி அப்போ பைல்ஸ் இருக்குது, ப்ளீடிங் ஆகுது, அது எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து சரியாயிடும், அதனால அதுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. வெள்ளை கலராக இருக்கக்கூடிய மாவுகள், அந்த மைதானால் செய்யப்பட்ட பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அது மாதிரி அதிகமான அளவில் சுகர் அதில் செய்யப்பட்ட உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் கிழங்குகளில் பார்த்தோன்னா கருணை கிழங்கு, நமக்கு முன்னாடியே அதெல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம தான் ஃபாலோ பண்ண மறந்துடுறோம். கருணை கிழங்குல புளிக்குழம்பு வேக வச்சுட்டு மசிச்சு செய்கிறது, அந்த மாதிரி அடிக்கடி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் வரக்கூடிய அந்த தன்மை போயிடும். அப்புறம் பார்த்தோன்னா நம்ம நறுக்கும் போதே நார் நாராக வரக்கூடிய, நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள் நிறையா சாப்பிட்லாம். நிறைய தண்ணி குடிக்கணும், முதல்ல தண்ணி குடித்தா வந்து எனக்கு யூரின் வந்துடும், டாய்லெட் வந்துடும்ன்றதுக்காகவே நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதில்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய உடம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு எப்போல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ அதை வந்து கண்டிப்பாக வேணுங்கிற அளவு தண்ணி குடிக்கணும். ஒரு நல்ல வாக்கிங் போகிறது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணும்போது பைல்ஸ் வராது தவிர்க்கலாம். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது, கண்டிப்பாக வந்து அருகிலுள்ள ஹோமியோபதி மருத்துவரை அணுகுங்கள். நம்ம அந்த ஆரஞ்சு பழம் இருக்குங்களா, அதில் வந்து உரிக்கும் போது வெள்ளை வெள்ளையாக ஒன்று வரும், அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம், அது வந்து அவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. இதை வந்து சைனாவில் அதை மட்டுமே சேர்த்து எவ்வளவோ இந்தியன் ருபீஸ்க்கு வந்து அதை விற்கிறாங்க. ஏன்னா வந்து ஆரஞ்சு பழத்தை விட அந்த நார்ல தான் வந்து அவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம அதெல்லாம் தெரியாம என்னென்ன நார் நாராக வருதோ அதை எல்லாத்தையும் நாரெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு வெறும் சக்கையை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால எந்த பழங்களாக இருந்தாலும் சரி அதை முழுமையாக சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க.
1: சர்க்கரை நோய்க்கான ஆலோசனைகளோட நாளைய மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.

எஸ்ஆர்சிசி தலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள எஸ்ஆர்சிசி தலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை எஸ்ஆர்சி கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி எஸ்ஆர்சி.

0: அத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் விதைப்பதும் அறுப்பதும். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சா சரவணமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
3: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 குறுவைப்பட்ட நெல் சாகுபடி செய்ய இருக்கக்கூடிய விவசாயிகள் விதை பரிசோதனை செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு மாதிரிக்கு 80 ரூபாய் அப்படிங்கிற கட்டணத்தோட திருவாரூர் மாவட்ட விதை பரிசோதனை நிலையத்தை அணுகி பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருச்சி மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய பார்வை திறன் குறையுடைய மாணவிகளுக்கு தங்கும் விடுதி வசதியோட கூடிய அரசு சிறப்பு பள்ளியில இந்த கல்வி ஆண்டுக்கான புதிய கல்வி சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. இது பத்தின விவரங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சுழி 431 அப்படிங்கிற திருச்சியோட இணைப்பு எண்ணோட 27 94 94 5 அப்படிங்கிற தொலைபேசி எண்லயோ இல்லனா 86 10 54 75 19 அப்படிங்கிற அலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பங்கேற்க வாருங்கள் திருச்சி வானொலியின் 87th பிறந்த நாள் பெருவிழா.
2: வானொலி ஏற்படுத்திய வாழ்க்கை மாற்றத்தை உங்கள் அழகான குரலில் பதிவு செய்து அனுப்புங்களேன்.
1: நாளை மாலைக்குள்
2: 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு.
1: சுறுசுறுப்பாய் மாற சுடர்விளக்காய் வரும் வானொலியை வாழ்த்த வாருங்கள். என் வானொலி, என் வாழ்க்கை.
3: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டுக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.7 நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வரக்கூடிய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தென்னை சாகுபடி, புதுக்கோட்டை ஆவணம் கை காட்டி தென்னை விவசாயி எஸ் வி காமராசு அவர்கள் பங்கேற்கக்கூடிய நேரலை நிகழ்ச்சி வர இருக்கு. நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை 0431-240-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலே வந்து கேட்கலாம். இல்லனா 9385464-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். இப்ப வாங்க திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கனிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 34 ரூபாய், கத்திரிக்காய் 46, அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 56, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 36, சுரைக்காய் 30, சௌச்சோ 42, புடலங்காய் 60, பிற்கங்காய் 56, முள்ளங்கி 46, கருணைக்கிழங்கு 80, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 34, கேரட் 54, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 54, பச்சை பட்டாணி 180, காலிஃபிளவர் 40, எலுமிச்சை 8 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310, ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது, தொடர்ந்து கேட்டணிஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: இருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் முதற்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து நாட்டிற்கு செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிக்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவைத் தலைவர், துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும், துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா இன்று பதவியேற்கிறார். அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குவஹாட்டியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்கள் கையிருப்பில் உள்ளதால் அச்சமடைந்து அதிக அளவில் உரங்களை கொள்முதல் செய்ய வேண்டாம் என்று விவசாயிகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்காசிய சூழல் நிலவரங்கள் தொடர்பாக புதுடெல்லியில் அமைச்சகங்களுக்கு இடையே நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள உரங்களின் அளவு 51% உள்ளதாகவும், இது வழக்கத்தை விட 33% அதிகம் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளதாக மத்திய

0: உறவுத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான இளங்கலை பட்டப்படிப்பிற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். பிலிம் இன்ஸ்டியூட் tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமையவுள்ள காலனை தொழிற்சாலையில் பயிற்சி நிறுவன தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்றும் நாளையும் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் மத்திய காலனி உற்பத்தி நிறுவனத்தில் தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்றும் நாளையும் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்கலாம். எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த புதிதாக தொழிற்கல்வி சேர விருப்பம் உள்ளவர்களும் புதிய வேலைவாய்ப்பு தேடுபவர்களும்

0: இன்றும் நாளையும் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் மத்திய காலணி உற்பத்தி நிறுவனத்தில் தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்றும் நாளையும் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் விண்ணப்பங்கள் பெற்றுக் கொண்டு விண்ணப்பிக்கலாம். எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த புதிதாக தொழிற்கல்வி சேர விருப்பம் உள்ளவர்களும் புதிய வேலைவாய்ப்பு தேடுபவர்களும் காலணி தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: திருச்சி மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள 54 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் விண்ணப்பங்களை வரும் 22ஆம் தேதிக்குள் அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9:00.

0: 90.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் எல்லாருக்கும் விறுவிறுப்பா சுறுசுறுப்பான காலை வணக்கம். ஒரு சிஷ்யன் வந்து தன்னோட குரு கிட்ட போய் சொன்னானா, என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்டானா. அதுக்கு குரு ஒண்ணுமே பேசாம அவன ஒரு அழகான தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கார். அங்க நிறைய பறவைகள் பூச்சிகள்லாம் இருக்கு. அப்ப அந்த சிஷ்யன் கிட்ட சொல்றாரு அந்த குரு, இதுல வண்ணத்து பூச்சிகள் கலக்கலரா பறந்துட்டு இருக்கு, அதுல கொஞ்சம் தப்ப பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனும் எவ்வளவோ முயற்சிக்கிறான், அந்த பட்டாம்பூச்சிகளை பிடிக்கவே முடியல. ஓ, கொஞ்ச நேரத்துல என்னால முடியல குருவே அப்படின்னு ஆயிட்டான். அமைதியா நில்லு அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே வண்ணத்து பூச்சிகள் எல்லாமே அவனை சுத்தி வட்டமிடுது. சில பூச்சிகள் அவன் மேலெல்லாம் உட்காருது. பத்தியா, மகிழ்ச்சியை நம்ம தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது, நம்ம கிட்டதான் இருக்கு, நமக்குள்ளதான் அந்த மகிழ்ச்சியை இருக்கு அப்படின்னு சொல்றாராம் அந்த குரு. எது எப்படியோ இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்கலாம். அதுக்காகவே இதய ராகம் காத்துட்டே இருக்கு. உடனே உங்க மொபைல் எடுங்க, 9385461 9385461 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேரையும் ஊரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. சொன்ன உடனே நிறைய நேயர்கள் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை நமக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நேயர்கள் யார் அப்படின்னு பாத்திரலாம். திருச்சியில இருந்து சந்திரா, கீர்த்தி, மீனாஸ்ரீ இவங்க எல்லாரும் பூமி திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உற்சாகத்தின் ஆரம்பம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகம்.
2: அண்ணலும் நோக்கினான் அவளும்.

காற்றின் மொழியாய் உங்கள் காதோடு பயணிக்கும் நமது திருச்சி வானொலிக்கு வரும் 16ஆம் தேதி வானொலி உங்களுக்கு கொடுத்த உற்சாகமான மாற்றங்களை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல 938-546-1021 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாளைக்குள்ள குரல் பதிவா அனுப்பி வைங்க. நம் திருச்சி வானொலிக்கு.

எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகமா எல்லாரும் இதே ராகம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அனந்தபுரம் நாகராஜ், கீதா, மாதேஷ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் அவங்களுக்காகவும் எல்லா நேரங்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: திருச்சி சாரதாஸ்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இதய ராகம். இணைந்து இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: ஷ்வானி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi urges people to save fuel and reduce use of foreign products in a bid to save forex amid West Asia crisis. Senior BJP leader Himanta Biswa Sarma to be sworn in as Chief Minister of Assam in Guwahati today. Four ministers, two from BJP and one each from AGP and BPF, to also take oath. EDRS former West Bengal Minister Sujit Basu in connection with South Damdam municipality recruitment scam. Prime Minister Narendra Modi to be on a six-day visit to UAE, Netherlands, Sweden and Norway and Italy beginning Friday. US President Donald Trump says ceasefire with Iran is at its weakest and on massive life support. And Bangladesh forms committee to probe reason behind national cricket team's withdrawal from ICC Men's T20 World Cup in India. Prime Minister Narendra Modi has urged people to save fuel and reduce the use of foreign products to save foreign exchange amid West Asia crisis. Addressing a function in Vadodara, Gujarat yesterday evening, Mr. Modi reiterated his earlier appeal to revive COVID-era methods such as work from home, online classes, virtual meetings and reduced consumption of petrol and diesel, stressing on the need for collective efforts to reduce imports and help the country navigate the crisis. Prime Minister said there is a need for all of us to come together and fulfill our responsibility to reduce the burden on the country's resources.
5: आज समय की मांग है कि हम वोकल फॉर लोकल को एक जन आंदोलन बनाएं, विदेशी सामान की जगह लोकल उत्पादों को अपनाएं, अपने

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805
3: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சி இருக்குது சாரதாஸ் வர ரைட் டைம் இது
4: காற்று திசை மாறலாம் ஆனால் ஒருபோதும் நிற்காது காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்
5: இசையால் மனதை வசமாக்கிக் கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் பேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை இப்பவே கேட்கணும் அப்படின்னா 908-546-102-1 9385461021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களுக்கு உடனே டைப் பண்ணி அனுப்பலாம் அடுத்ததா யார் வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் புதுக்கோட்டையிலிருந்து கீரனூர் பகுதியிலிருந்து

பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ் இவங்க மட்டும் இல்ல, அதே கீரனூர் பகுதியிலிருந்து குரு தக்ஷந்த், வினோத், தமிழரசி இவங்க எல்லாரும் டூட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்காகவும் பாடல் இதோ.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers.

0: ஆரம்பங்களின் ஆரம்பம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: எட்டு மணி 38 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் கேட்டு இருக்கோம் நேயர்களே. அடுத்ததா 9 மணி வசந்த் அழைப்புல தென்னை சாகுபடி புதுக்கோட்டை ஆவணம் கை காட்டி தென்னை விவசாயி எஸ் வி காமராசு அவங்க நேரலையில பங்கேற்க இருக்காங்க. உங்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தொட்டு வரலாம் 43 1 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1. இதயத்தின் இலக்கணம் இசை இசையை கேட்டுட்டு இருக்கோம். ரொம்பவே பிடித்த பாடல நேர்கள்லாம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்ததா யார் எங்க இருந்து வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன் சமீதா மலர்வழி தருண் இவங்க எல்லாரும் கேட்டிருக்க பாடல் ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ஜெயிலருக்கும் பாடல் வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம நேர்கள் எல்லாருக்காகவும் இதோ பாடல்.

0: టైగర్ కాకు. అర్థమైందా రాజా?
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு

0: 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9383846102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

எல்லாருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். அதுல ஒரு சின்ன ஆசை, நமக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை கேட்கறது. அதுவும் நம்ம பேரோட ஊரோட கேட்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகமே தனிதான். அந்த மாதிரி இதே ராகம் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க நம்ம நேர்கள் எல்லாருமே. கேட்டுட்டு இருக்க நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணலாம் 938-546-102-1. அடுத்ததா வாட்ஸ்அப் பண்ணி காத்துட்டு இருக்க நேர்கள் யார், எங்க இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரம், ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க எல்லாரும் தக்லைஃப் திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோ பாடல் வந்துட்டே இருக்க, கேட்கலாம்.

0: வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை இன்னும் வரும் எந்த கதை.
1: எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன

0: தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRC சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRC கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRC.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் திருச்சி சாரதாஸ் வழங்கும் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் விதைப்பதும் அறுப்பதும் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சா சரவணமூர்த்தி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின்
2: விளம்பரதாரர் திருச்சி சாரதாஸ்.

8:48 இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 வசந்த் அழைப்பில் தென்னை சாகுபடி இது குறித்து புதுக்கோட்டை ஆவணம் கை காட்டி தென்னை விவசாயி எஸ்வி காமராஜ் அவங்க நேரலையில பங்கேற்க இருக்காங்க. சீர்களே, உங்களது சந்தேகங்களுக்கு தொட்டு வாருங்கள். 4331 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. அடுத்த பாடல் திருச்சியிலிருந்து சிவஸ்ரீ சிவப்பிரியா இவங்க ரெண்டு பேரும் விரும்பி கேட்டிருக்க பாடல் உடன்பிறப்பு. இந்த திரைப்படத்திலிருந்து எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில்
2: ஒரு பெரிய கிராமத்துல ஒரு பண்ணையார் வீடு, அதுதான் அந்த கிராமத்திலேயே பெரிய வீடு. ஒரு நாள் ஒரு திருடன் அந்த கிராமத்துக்கு வந்தான், சுத்தி பார்த்தான். அந்த பண்ணையார் வீடு கண்ணுல

0: சொல்லப்பட்டது. இன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டில் தான் நம்ம தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிக்கிட்டான். ஏன்னா அதுதான் அந்த கிராமத்திலே கொஞ்சம் பெரிய வீடு, அங்கே தான் அவன் எதிர்பார்க்கறது ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுடைய முடிவு. அவன் மெதுவாக சுவர் ஏறி குதிச்சு அந்த பெரிய வீட்டுக்குள்ளே போகுந்தான். அங்கே போய் பார்த்தா முக்கியமான இடங்கள்லாம் காவலுக்கு ஆள் நின்றுட்டு இருக்கிறாங்க. ராத்திரி நேரத்தில் இந்த வீட்டில் நம்மால் திருட முடியாது. மெதுவாக வந்த வழியிலேயே திரும்பி வந்தான். அந்த சமயத்தில் காலில் ஏதோ தட்டுப்பட்டுது. பார்த்தா அங்கே ஒரு பெரிய வெங்காய மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. சரி, வந்ததுக்கு வெறுங்கையோட திரும்ப வேண்டாமே அப்படின்னு சொல்லி கையில் இருந்த ஒரு பெரிய பை நிறைய வெங்காயத்தை அள்ளி போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டு புறப்படுற சமயத்தில் கப்புன்னு கழுத்தில் ஒரு கை வந்து விழுந்தது. ஆள் மாட்டிக்கிட்டான். அதாவது காவலாளிகள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. மறுநாள் காலையில் அந்த திருடனை பண்ணையார் முன்னாடி கொண்டுகிட்டு போய் நிறுத்தினாங்க. ஐயா, இந்த ஆள் ராத்திரி நம்ம வீட்டில் திருடுறதுக்காக வந்தான். வெங்காயத்தை அள்ளிட்டு புறப்படுறப்போ மாட்டிக்கிட்டான். அவர் பார்த்தார், என்னப்பா இவங்க சொல்கிறது உண்மைதானான்னு கேட்டார். ஆமான்னு ஒத்துக்கிட்டான். பண்ணையார் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணார். அப்புறமா தீர்ப்பு வழங்கினார். நீ வந்து இங்கே திருட வந்தது குற்றம், அதுக்காக நீ 100 ரூபாய் அபராதம் செலுத்தணும், அல்லது 100 கசையடிகள் வாங்கணும். அதுவும் இல்லைன்னா நீயே திருடுன அவ்வளவு வெங்காயத்தையும் பச்சையா என் கண் முன்னாடியே சாப்பிட்டுணும். இதுல எந்த தண்டனைய ஏத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி நீயே யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கலாம். அதாவது இவனே வந்து முடிவு பண்ணிக்க வேண்டியது, 100 ரூபா பணம் கட்டுறியா, இல்லது சாட்டையடி வாங்குறியா, அல்லது வெங்காயத்தை சாப்பிடுறியா, இதுதான் அவர் கொடுத்தது, நீயே முடிவு பண்ணி சொல்லுன்னு விட்டார். திருடன் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தான். அவனுக்கு இருக்கிறதுலே ரொம்ப சுலபமா தெரிஞ்சது இந்த வெங்காயத்தையே சாப்பிட்டுறேன்ட்டான். அதுதான் எனக்கு கொஞ்சம் சுலபமா தெரியுதுன்னா சரின்னு விட்டார் பண்ணையார். ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வாய் எரிய ஆரம்பிச்சுட்டுது, கண்ணு ரெண்டும் செவந்து போச்சு, கண்ணிலிருந்து தாரதாரியாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது. ஒரே எரிச்சல், அவனால் தாக்கு பிடிக்க முடியல, வெங்காயம் பாதி கூட தீரல. சரி, இது நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். என்ன மன்னிச்சுக்கோங்க, இது என்னால் முடியாது போல இருக்கு, பேசாம எனக்கு 100 சாட்டையடியோ கொடுத்துருங்க அப்படின்னா. அவரும் சரின்னார். சாட்டையடி விழ ஆரம்பிச்சது. அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியா இருந்தது. ஒரு 60 அடிகள் விழுற வரைக்கும் தாங்கினான். அதுக்கு மேல அவனால முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஐயா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு மறுபடியும் பண்ணையார் காலில் விழுந்தான். ஐயா, இதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு, பேசாம 100 ரூபா அபராதமே கட்டிவிடுறேன். அதே மாதிரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போனான். இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைய உலக புகழ் பெற்ற மனோதத்துவ மேதை எம் ஸ்காட் பெக் ஒரு உதாரணமா எடுத்து சொல்றார். எதுக்காக அவர் எடுத்து சொல்றார்னா, இந்த முடிவெடுக்கும் திறன் அப்படிங்கறத விளக்கறதுக்காக. வாழ்க்கையில முடிவெடுக்கிற திறன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப அவசியம். எந்த சந்தர்ப்பத்துல எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வாழ்க்கை அமையும். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் சரி, இந்த முடிவெடுக்கிற திறன் சரியா இல்லைன்னா வாழ்க்கையில பல சறுக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நாம முடிவுகள் எடுத்தா அந்த முடிவுகளால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நாம பொறுப்பு ஏற்க வேண்டியிருக்குமே அப்படிங்கிற பயத்தினால முடிவெடுக்கிற அதிகாரத்தை பல சமயங்கள்ல நாம மத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துடுறோம். நாமே முடிவெடுக்கக்கூடிய திறமையை வளர்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சின்ன சின்ன பிரச்சனைகள்ல எல்லாம் எங்க வீட்டுல என் மனைவி முடிவு எடுக்க விட்டுருவேன், பெரிய பிரச்சனைகள்ல எல்லாம் நான் தான் முடிவு எடுப்பேன் அப்படின்னார். பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி, சின்ன சின்ன பிரச்சனைகள்னா எதுங்க அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் இல்ல, இந்த வீட்டு வருமானத்தை பெருக்கிறது எப்படி, வீட்டு செலவை சரி கட்டுறது எப்படி, வீட்டு செலவுக்கு வாங்கியிருக்கிற கடனை அடைக்கிறது எப்படி, இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், என் மனைவி கிட்ட முடிவு எடுக்கிற விஷயத்த விட்டுருவேன். பெரிய பிரச்சனை தான் நான் எடுத்துக்குவேன். அப்படின்னா பெரிய பிரச்சனைனா எது சார் அப்படின்னு கேட்டேன். என்னன்னா, இந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துறது எப்படி, 21ஆம் நூற்றாண்டுல என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உலகம், இதெல்லாம் நான் பாத்துக்குவேன் அப்படின்னார். பாருங்க, இது வந்து பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிற வழி. அதனால வாழ்க்கையில வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயங்கப்படாது. அதே மாதிரி சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறதுக்கு நாம கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம்.
1: சர்மரோகம் நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: கவலைகளை மறக்கக்கூடிய கணம் நமக்கு ரொம்பவே பிடித்த இசையை கேட்கும் போதுதாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு இசையை கேட்கும் போது கனவுகள் கூட தொடங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த இசையை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அடுத்ததா வாட்ஸ்அப் பண்ணி காத்துட்டு இருக்காங்க விராலிமலை, கிருஷ்ணா சுரேஷ், சண்முக சுந்தரம். இவங்களுக்காக பேட்ட திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுடெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக சேவையாற்றிய செவிலியர்களுக்கு ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை வழங்குகிறார். செவிலியர்கள் சமூகத்திற்கு ஆற்றிவரும் மகத்தான சேவையை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரத்திற்குள் மூட முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகிருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள இக்கடைகளை மூட ஆணை பிறப்பித்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அளித்த கரடிச்சித்தூர், நெடுமானூர், விளந்தை உள்ளிட்ட 8 அரசுப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் பாராட்டி கேடயங்களை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 64,000 ரூபாய் மதிப்பிலான ரோலிங் காலணிகளை 2 மாணாக்கருக்கு அவர் வழங்கினார். தேனி அருள்மிகு வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழா தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டின் சித்திரை திருவிழா தொடக்கமாக இன்று முதல் 19ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் சித்திரை பெருந்திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. காலை முதலே பக்தர்கள் முல்லை பெரியாற்றில் நீராடி தீச்சட்டி, ஆயிரங்கன் பானை, பால்குடம் மற்றும் காவடி எடுத்தல், அழகு குத்துதல் என தங்கள் நேர்த்திக்கடன்களை செலுத்தி வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக மே 15ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: திருச்சி கம்பரசம்பேட்டை துணைமின் நிலையத்தில் மாதாந்திர

0: பராமரிப்பு பணிகள் இன்று நடைபெறுவதால் நீரேற்று நிலையத்திலிருந்து குடிநீர் விநியோகம் பெறும் விறகுப்பேட்டை, மரக்கடை, மலைக்கோட்டை, கண்டோன்மெண்ட், ஜங்ஷன், கருமண்டபம், மிளகுப்பாறை, திருவரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாளை ஒருநாள் குடிநீர் விநியோகம் இருக்காது. உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் இறுதிப் பிரிவில் 4 இந்திய வீராங்கனைகள் வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
1: மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.

0: நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 இது வசந்த் அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில தென்னை சாகுபடி புதுக்கோட்டை ஆவணம் கை காட்டி தென்னை விவசாயி SV காமராசு அவர்களை இப்ப நாம நேரலையில சந்திச்சு பேச இருக்கோம். நேர்களை இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை 0431-240-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லனா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த மித்ரா அவர்கள்.
3: வேளாண் உறவுகளுக்கும் நம்முடைய வானொலி இணையர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. ஒரு கேட்பதெல்லாம் தரக்கூடிய ஒரு கற்பக தரு அப்படின்னு சொன்னால் அது வந்து தென்னை தான். நம்ம கேட்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களையும் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை படைத்தது அந்த தென்னை. அதனால தான் அந்த கற்பக தருன்னு நம்ம சொல்கிறோம். சொல்லப்போனால் விவசாயிகள் வாழ்வு உயர்வதற்காக வேளாண்மை செழிப்பதற்காக நம்முடைய திருச்சி வானொலி நிலையமும் நம்முடைய நேயர்கள் கேட்க கேட்க வேளாண்மை உறவுகள் நிகழ்ச்சிகளை கேட்க கேட்க வேளாண்மை தொழில்நுட்பங்களை தந்துட்டு வரோம். அந்த வகையில் திருச்சி வானிலை நிலையத்தையும் கற்பக தரு என்று சொன்னால் அது மிக இல்லை. இன்றைக்கு தென்னை சாகுபடி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பித்து டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் இப்படி பரவலாக நம்ம தென்னை சாகுபடி செய்துட்டு வராங்க. இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் புது வீடு கட்டுறவங்க கூட பின்னாடி ஒரு தென்னம்பிள்ளை வைப்பது அப்படிங்கிறது ஒரு மரபாகவே இருக்குது. அந்த வகையில் இந்த தென்னை சாகுபடியில் எப்படி நம்ம ஒரு லாபகரமான ஒரு விளைச்சலை எடுக்க முடியும், எப்படி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கு பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணம் கைகாட்டி பகுதியை சார்ந்த இயற்கை விவசாயி முன்னோடி விவசாயி SV காமராசு அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வரை இருந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம்.
4: வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
3: பொதுவாக நீங்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த தென்னை சாகுபடி செய்துட்டு வரீங்க. இந்த தென்னை சாகுபடி விவசாயிகளுக்கு எப்படி கை கொடுக்கும்?
4: கண்டிப்பாக, அதாவது வந்து மற்ற பயிர்களுக்கு மாற்றாக வந்து தென்னை இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தென்னைங்கிறது ஒரு பகுதியாக தான் சாகுபடி நடந்துட்டு இருந்தது எங்கள் பகுதியில் கூட. அப்பா இருக்க காலத்துலலாம் ஒரு ஏக்கர் மட்டும் தோப்பு வச்சுருவோம், மற்றெல்லாம் மற்ற விவசாய நிலங்களுக்காக வச்சுருந்தோம். என் காலத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த வணிக நோக்கில் வந்து நம்ம வரணுங்கிறதுக்காகவே எல்லா இடத்தையுமே தென்னை ஆக்குனது. நான் எங்கள் அப்பா காலத்துக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே தென்னை ஆக்கிட்டேன்.
3: இப்போ தென்னையை பொறுத்த வரைக்கும் பல்லாண்டு பயிர், பல வருடங்கள் நமக்கு பலன் தரக்கூடியது. எந்த பருவத்தில் நம்ம தென்னை சாகுபடி ஆரம்பிக்கணும்?
4: அதாவது வந்து பருவமழை தொடங்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நடவு பணிகளை மேற்கொண்டால் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜூன் ஜூலையில் வந்து தென்மேற்கு பருவமழை எந்தெந்த பகுதியில் பெய்யுதோ அந்த பகுதியில் வந்து ஜூன் ஜூலையிலையும், வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்குகிற பகுதிகளில் நடவு செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா தென்னை பொறுத்தவரையும் வந்து நம்ம வெயில் காலத்தில் கோடை காலத்தில் தென்னையை நட்டு அந்த வெயிலுக்கு வந்து நிழல் கொடுக்கணும், அதனுடைய வளர்ச்சி தடைப்படும். அதனால் வந்து இந்த பருவ காலத்தில் மழைக்காலத்துக்கு முன்னாடி தொடங்கிட்டோன்னா இந்த பருவமழை காலத்தில் வந்து அதனோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம், கிட்டத்தட்ட 3 மாதம் பருவமழை காலம்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 3 மாதம் இளவேநீர் காலமாக இருக்கும். அப்போ அந்த பகுதி அந்த நேரங்களில் வந்து அந்த பயிரோட வளர்ச்சி தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் வந்து கொஞ்சம் விரைவாக இருக்கும். ஆரம்பத்தில் வந்து அந்த 6 மாதத்தை நம்ம வந்து தென்னையை நல்லா வளர்த்தெடுத்துட்டோம்னா, பொதுவாக எந்த பயிருமே அந்த காலத்தில் நல்லா வரும். அப்போ அந்த 6 மாதத்தில் வளர்த்தெடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னாடி அதனோடய வளர்ச்சி வந்து சீராக இருக்கும். எந்த கொடையிலையும் அது வந்து தாக்கு பிடிச்சி வளருங்கிறதுக்காக அந்த பருவமழைக்கு முன்னாடி நடவு நடுறதான் சாலை சிறந்தது.
3: நிச்சயமாக இந்த தென்னை சாகுபடிங்கும் போது மண் வகையும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த வகை மண்ணுக்கு தென்னை சாகுபடி நல்லா செழிப்பாக இருக்கும்?
4: குறிப்பாக வந்து களர் உவர் நிலங்களை தவிர்த்து மற்ற எல்லா வகை மண்ணிலையும் குறுமண்

0: வண்டல் மண், மணல், அதே மாதிரி கல், இந்த சுண்ணாம்பு கல், இது மாதிரி பகுதிகளோட தண்ணி வரும். அதாவது தண்ணீர் தேங்கி நிற்காமல் உள்ள மண்ணில் எல்லா வகை மண்ணிலையும் தண்ணி சாகுபடி பண்ணலாம், கலருவரை தவிர்த்து.
1: சரி, இப்போ நமக்கு வந்து கேரளாவிலையுமே நமக்கு முதன்மையாக தண்ணி சாகுபடி செய்துட்டு வர்றாங்க. இப்போ நமக்கு தமிழ்நாட்டிலையுமே பரவலான இடங்களில், பொள்ளாச்சி உட்பட பரவலான இடங்களில் தென்னை சாகுபடி செய்துட்டு வராங்க. பல்வேறு ரகங்களும் இதில் இருக்குது. அந்த ரகங்களை பற்றியும் கொஞ்சம் விரிவாகவே பேசலாம். அதுக்கு முன்பாக எத்தனை அடி இடைவெளியில் தென்னை மரங்களை நம்ம வந்து குழி எடுத்து வைக்கணும்?
0: பொதுவாக வந்து நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஒரு சொல்லாடல், நண்டு ஊரை நாற்று நடு, வண்டியோட வாழை போடு, தேரோட தென்னை நடுன்னு சொல்லுவாங்க. நண்டு ஊறுறதுக்கு ஒரு நாலு விரற்கடை வந்து இடைவெளி வேணும், அதில் நாற்று நடுறதும். அதேமாதிரி வண்டியோடனா 7 அடி இடைவெளி கொடுத்தோம்னா வண்டி போகிறதுக்கான இடைவெளி இருக்கும், அந்த வண்டியோட வாழை போடுறதும். தேரோட தென்னைங்கிறது கிட்டத்தட்ட 25 அடி இடைவெளி கொடுத்தோம்னா அது தேர் ஓடுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த மாதிரி தேர் ஓடுற இடைவெளியில் அந்த தென்னையை நடுறோங்கிறது பழமொழி. 25 அடி நடலாம் நெட்டை வகை மரங்களுக்கு. அதே போல் குட்டைனா வந்து ஒரு அதில் 2 அடி குறைச்சிக்கிட்டு 23 அடிக்கு நட்டோன்னா நல்லாயிருக்கும். அணில் தாவாத பிள்ளை தான் சிறந்த தென்னையாக சொல்லுவாங்க. அதனால் ஒரு மட்டையும் இன்னொரு மட்டையும் சேர்ந்து அணில் தாவி போயிடக்கூடாது. அப்போ நல்லா கிட்டத்தட்ட 25 அடி குறையாமல் இடைவெளி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்.
1: ஆனால் சில இடங்களில் வந்து இடப்பற்றாக்குறை, அதே போல் சில ரகங்களுக்கு இடைவெளி கொஞ்சம் குறைச்சி நடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது எந்த அளவுக்கு சரியாக
0: இல்லை, அது வந்து தென்னைக்கு அது பொருந்தவே பொருந்தாது. நீங்கள் மற்ற மரங்களுக்கு இடைவெளி கொடுக்குறப்ப, மற்ற பயிர்களுக்கு இடைவெளி கொடுத்தோன்னா அந்த இடையில வந்து கிளையை கூட களைச்சி விடலாம், ஒரு செடியை கூட நம்ம எடுத்து விடலாம். தென்னை வந்து பல ஆண்டு பயிர், அது பல தலைமுறை பயிர், ஆண்டு பயிர் விட பல தலைமுறை பயிர். அதை நட்டுட்டு உடனே நம்ம அதை ஒதுக்கியோ மாற்றியோ நட முடியாது. வாழைனா கூட 1 வருஷத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் தென்னையில் அதுக்கு தேவையான இடைவெளி கிடைக்கலனா அது என்ன பண்ணுவோன்னா, மரம் வளர்ந்துட்டுருக்கும், காய் காய்க்கவே காய்க்காது. அது தேவையற்றது, பயனற்றது. அதுக்கு சரியான இடைவெளியில் தென்னை நட்டால் மட்டும்தான் அது காய்ப்பு கொடுக்கும். இல்லைனா வெறும் மரம் மட்டும்தான் வளரும், காய்க்காது.
1: சரியான இடைவெளியில் நடுவில் ஊடு பயிராக நம்ம பயிர்கள் சாகுபடி செய்யும்போது இரட்டிப்பு லாபமும்
0: அது செய்யலாம். அது ஊடு பயிருக்கு வேறு, ஆனால் இது இந்த இடைவெளி ஒன்று தேவையான அளவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் தென்னைக்கு.
1: இப்போ வேலியோரமாக நமக்கு சாகுபடி செய்யும்போது தென்னை மரங்களுக்கான இடைவெளி எவ்வளோ கொடுக்கலாம்?
0: அது 20 அடிக்கு கொடுத்தா போதும். வேலியில் நட்டோம்னா 20 அடிக்கு கொடுத்தோம்னா அந்த வெளியில் மற்ற பக்கத்தில் உள்ள அந்த இடைவெளியை அந்த நிரப்பிக்கும், அதை பயன்படுத்திக்கிறோம். ஏன்னா வந்து அந்த மட்டை கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்கும், அந்த மட்டையோட ஓலை பகுதி. அது வந்து சூரிய ஒளி சேர்க்கை நடக்கிறதுனால அதுக்கு தேவையான இடைவெளி இருந்தால் தான் அது நல்லா காய்ப்பில் இருக்கும். இல்லைன்னா மரம் மட்டும் வளரும், காய் காய்க்காது.
1: நிச்சயமாக இந்த தென்னை ரகங்களை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நேர்களை கேட்டு இணைஞ்சிருக்கீங்க வசந்த அழைப்பு.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
6: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
7: மே மாதம் 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல நம்ம திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. நம்ம திருச்சி வானொலிக்கு

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
3: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
4: परीक्षा एक ऐसा अवसर है और परीक्षा के लिए हेल्दी कंपटीशन की भावना हमारी तैयारी को और बेहतरीन बनाती
3: है. NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन.
0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம் அன்பு நேயர்களே. உங்கள் நான் மித்ரா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி குறித்து தான் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயி SV காமராசு அவர்கள்ட்ட

0: பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் உழவன்காடு மாரியப்பன். இருவருக்கும் காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: அதாவது இப்ப வந்து நம்ம வந்து நம்ம பகுதியில் ஒரத்த நாடியில இப்ப தென்னை அதிகமா உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல தேங்காய் விலை நல்ல விலை கிடைக்கிறது.
0: சரி,
1: ஆனா பாத்தீங்க அப்படின்னா இப்ப தென்னையில பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளைக்கு அதிகமா வருது, அதே சமயத்துல குடும்பங்கள் கொட்டப்படுகிறது. இதை வந்து வேளாண்மை துறையில கேட்டோம் அப்படின்னா போரான் வந்து கொண்ட வைக்க அது பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை இயற்கை முறையில வந்து நம்ம எருக்கண்டை வைத்தால் இதை நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மைதானா என்பதை காமராஜர் திரு காமராஜர் அவர்கள் விளக்கவும்.
0: சரி, கேட்கலாம்.
2: கண்டிப்பா எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எருக்கந்தலையில் வந்து நிறையா நுண் சத்துக்கள் இருக்கிறதா நானும் கேள்விப்பட்டு என்னோடய மரத்துக்கு நான் வச்சுருக்கேன். அது வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மரம் மற்ற மரத்துக்கான வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு அந்த பச்சை நேரம் பார்த்திங்கன்னா நல்லா கரும்பச்சே அந்த மாறிச்சு. அதே மாதிரி குறும்பை குற்றம் நிற்கிது. அதே மாதிரி வந்து எருக்கந்தலையும் போடலாம். அதே போல் வந்து புண்ணாக்குகள் இருக்குது பார்த்திங்களா, கடலை புண்ணாக்கு, மற்ற எழுப்ப புண்ணாக்கு, இது மாதிரி புண்ணாக்குகளையும் வந்து அதில் நம்ம அதை பயன்படுத்துகிறது மூலமாக அந்த குறும்பை குற்றம் நிற்கும். நுண்ணூட்டங்கிறது வந்து அதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். எப்படின்னா வந்து இப்போ ஒரு சில மரங்களில் போரான் பற்றாக்குறை மட்டும் இல்லை, துத்தநாக பற்றாக்குறை, இரும்புச்சத்து பற்றாக்குறையினாலே வந்து குறும்பை கொட்டும். அதே பொட்டாசியம் சத்து பற்றாக்குறைனால குறும்பை கொட்டும். அதனால் பல்வேறு காரணிகள் இருக்குது. இருந்தாலும் அதை மண் பரிசோதனை பண்ணி அதில் நம்ம நுண் சத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்குது, பேரூட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தாலும் வந்து எருக்கந்தலை வந்து போடுறது கண்டிப்பாக போடலாம், நல்லாவும் இருக்குது.
0: அதே போல் இந்த மரங்களை சுற்றி சனப்பை தக்க பூண்டும்
2: அதை மடக்கி உழுகலாம். அது வந்து தழை சத்தை வந்து மண்ணில் கிரகிச்சு கொடுக்கும். அதே மாதிரி வந்து வேர் முடிச்சுக்கள் உள்ள பாக்டீரியா முடிச்சுக்கள் உள்ள பயிர்களையும் வந்து அந்த பயிர் வகை பயிர்களை வந்து நம்ம சாகுபடி அதையும் நம்ம மடக்கி உழுகிறது மூலமாக வந்து அதையும் நம்ம வந்து மண்ணில் அந்த தழை சத்துக்களை நிலைநிறுத்த முடியும்.
0: அதாவது நமக்கு வந்து விளைச்சல் அதிகரிக்கணும்னா நம்ம மண்ணை வளப்படுத்தணும்.
2: கண்டிப்பாக
0: மண்ணுக்கு நம்ம இடுபொருள் கொடுக்கணும். ஆனால் நம்ம வந்து தாவரங்களுக்கும் மரங்களுக்கும் இடுபொருள் கொடுத்து பழகிட்டோம். அப்போ மண்ணை வளப்படுத்தும் போது நமக்கு விளைச்சல் வந்து நேரடியாக அதிகரிக்கக்கூடிய.
2: பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பயிருக்குமே இந்த கரிமச்சத்து ரொம்ப முக்கியம். கரிமச்சத்து எதுனா தழை எரு அந்த குப்பையில் தான் கிடைக்கும். அதை வந்து நம்ம வெளியில் காசு கொடுத்து கரிமச்சத்தை கொண்டு வந்து போடுறதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்திலே கிடைக்கிற இலைத்தலைகளை வந்து மக்க வைக்கணும். என்னோடய தோட்டத்தில் வந்து நான் தீ வைச்சு கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு, நெருப்பு வைக்கவே மாட்டேன். நம்ம மரத்தை சுற்றியே பார்த்தீங்கன்னா பெரிய வட்டமாக குழி எடுத்து அதில் வந்து இந்த மட்டைகளெல்லாம் அதில் அப்படியே போட்டு தண்ணியில் வந்து தண்ணி அடுத்து வெயிலில் அப்படியே மக்க வச்சு போட்டுருவோம். அது அதுவே மண்ணில் வந்து மக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா காய்க்கிற தென்னை மரத்தை அந்த இடத்துல தூர சுத்தமாக எடுத்துகிட்டு சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா இடம் சுத்தமாக இருக்கும், மரம் சுத்தமாக இருக்கும். ஆனால் அந்த காய்ப்புத்திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ரெண்டு மரத்தை ஒரு தோப்பில் நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம செய்யணும்னா ஒரு ரெண்டு மரத்தை வந்து அதில் தேங்காயை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் விழுகிற பாலை பன்னடை மட்டையெல்லாம் அந்த மரத்தை தூர சுற்றி நம்ம அடிக்க போட்டுட்டு பாருங்கள். அந்த மரம் எப்போதுமே காய்ப்புத்திறன் குறையாமே இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான சத்துக்களை அந்த மரத்துலேருந்து விழுகிற இலத்தலைகளை வச்சே நான் வந்து சரி பண்ண முடியும். அந்த அதுவே கரிமச்சத்தாக மாறிடுது. அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் நல்லாயிருக்கும், அது நுண்ணுயிர்களை பெருக்கம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எந்த பேரூட்டம் இட்டாலும் இந்த கரிமச்சத்து அந்த இலைத்தலை மக்கிறது வந்து ரொம்ப முதன்மையாக நம்ம வச்சுக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக அந்த மரம் வளர்ந்து அது காய்ப்புத்திறன் கொஞ்சமாக இப்படிப்படியாக குறைஞ்சி அந்த பென்சில் டைப்னு சொல்லுவாங்க, மரம் சிறுத்து போதல், அது வந்து விரைவாக நடந்துடும்.
0: சரி, நம்ம நிகழ்ச்சி இன்னொரு நேயரும் இணைகிறார். வணக்கம்
3: ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நிலமா இருக்கீங்களா ஐயா?
0: நல்லா இருக்குங்க, சொல்லுங்க.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. எனக்கு ரெண்டு வறண்ட இடத்துல தென்னை சாகுபடி அப்படிங்கறது பன்னெண்டு சேலஞ்ச் இருக்கும். பட் அது மாதிரி
0: சரி, ஏதோ தொடர்புள்ள இணைப்பில் ஏதோ சில பிரச்சனை. அதாவது வறண்ட பகுதி தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடிய இடங்களில் தென்னை சாகுபடி ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்குமா?
2: கண்டிப்பாக அது தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தென்னை வந்து தண்ணீர் இல்லைன்னா அதோடய விளைச்சல் ரொம்ப குறையும். ஆனாலும் வறண்ட நிலத்தில் வந்து தென்னை சாகுபடி பண்ணலாம். எப்படின்னா அதை நம்ம செய்நேர்த்திகள் மூலமாக வந்து ஓரளவுக்கு அதை விளைச்சலை கொண்டு வர முடியும். ஏன்னா தண்ணீர் குறைய குறைய என்ன பண்ணணும்னா தென்னை மரம் வந்து முதல்ல என்ன ஆகும், அதனோட காய்ப்புத்திறனை கொஞ்சமாக குறைச்சிக்கும். மரம் மட்டும் உயிர் வாழ்ந்தால் போதுங்கிற நிலைமைக்கு அது தன்னை தகவம் வச்சுக்கிறோம். அப்போ காய்ப்பு இருக்காது, குறும்பை பிடிச்சாலும் நிற்காது, குறும்பெல்லாம் கொட்டிடும். ஒரு ஓலை மட்டை இது மட்டுமே வந்துகிட்டே இருக்கும். அது தேவையான தண்ணி கிடைச்சதுக்கு பிறகு தான் அதனோட காய்ப்பு பக்கம் கவனத்தை திரும்பும். அதனால் வந்து வறண்ட நிலத்தில் தென்னை சாகுபடிங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனாலும் நம்ம ஏற்கனவே சாவடி பண்ணியிருக்கோம், அந்த தென்னை மரத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மரத்துலேருந்து ஒரு 4 அடி தள்ளி 2 அடி அகலத்தில் நல்லா ஒரு அரை பகுதிக்கு வந்து அரை வட்டமாக வந்து 1 அடி 1.5 அடி அகலத்தில் குழி எடுத்துகிட்டு அந்த தென்னை மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டையே உரிமட்டையே வந்து மேல் அந்த உரிமட்டை வந்து மேல் பகுதி வர்ற மாதிரி வந்து நம்ம வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தென்னை நார் கழிவு வந்து இப்போ

0: ஏற்பத்து வந்து நிறையா வந்து வெளிநாடுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஆனால் அதிலே பேபி பித்துன்னு சொல்லுவாங்க, அந்த பேபி பித்துன்னு ஒத்தனை நார் அது வந்து கழிவாக தான் வரும். அதை கூட நம்ம மண்ணில் இட்டு அதில் மூடி வச்சோம்னா அந்த தண்ணியை வந்து ஓரளவுக்கு சேமித்து வச்சுக்கிறோம். அந்த உரிமட்டை மூலமாக அடுக்கிறது மூலமாக வந்து ஒரு 6 மாதத்துக்கு இந்த பக்கமும் அடுத்த 6 மாதத்துக்கு இந்த பக்கமும் வச்சோம்னா ஓரளவுக்கும் வறட்சியிலையும் அந்த தண்ணியை சேமித்து வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு காய்ப்பு கொடுக்கும்.
1: நிச்சயமாக அது இந்த கோடை காலத்தில் தென்னை சாகுபடியாக அவசியம் இந்த மெத்தடில் செஞ்சோம்னா அந்த நீர் ஆவியாவையும் தடுக்க முடியும்,
0: கண்டிப்பாக
1: நமக்கு தண்ணீர் தேவையையும் நம்ம பூர்த்தி செய்ய முடியும். சரி, இந்த ரகங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம், நம்ம பகுதிகளுக்கு என்ன மாதிரி ரகங்கள் சிறந்ததாக இருக்கும்?
0: பொதுவாக நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை நட்டை, அடுத்து மேற்கு கடற்கரை நட்டை, இதுதான் இப்போ பரவலாக புழக்கத்தில் உள்ள ரகங்கள். அதை இல்லாமல் வந்து குட்டை ரகங்களும் இருக்குது. குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் மஞ்சள் குட்டை, மலேசியன் பச்சை குட்டை, அதே போல் சாவக்காடு ஆரஞ்சுன்னு ஒரு வகை, இதெல்லாம் குட்டை ரகங்கள். அதே போல் வந்து புதிய வீரிய ஒற்று ரகங்கள் எப்படின்னா நெட்டை குட்டை, குட்டை நெட்டை, இது மாதிரி வந்து இதே ரெண்டும் இணைச்சி வந்து இந்த வீரிய ஒற்றகங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வேப்பங்குளத்தில் வந்து வேப்பங்குளம் 1, வேப்பங்குளம் 2, வேப்பங்குளம் 3 இந்த மாதிரி ரகங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி இளநிக்கான ரகங்கள் வந்து இந்த பெரும்பாலும் குட்டை ரகங்கள்லாம் இருக்குது. இப்போ என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிக்கு பெரும்பாலும் தென்னை வந்து நெட்டையில் வந்து ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும், பூச்சி நோய் எதிர்ப்பு திறனும் நல்லாயிருக்கும் நெட்டை ரகங்களுக்கு பொதுவாக. ஆனால் காய்ப்பு திறன் வந்து குறைவாக இருக்கும். அதே போல் குட்டையும் வந்து விரைவாக காய்ப்பு கூறும், சீக்கிரமாக வந்து காய்ப்பு திறன் நின்றோம், 25 வருஷத்தில் அது காய்ப்பு திறன் நின்றோம். அப்போ நெட்டை குட்டையை இணைக்கிறப்போ வந்து அதனுடைய காய்ப்பு திறன் நல்லாயிருக்கும். அப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து வேப்பங்குளம் 3, அதாவது நெட்டை குட்டையில் வந்து வேப்பங்குளம் 3 நான் சாகுபடி பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பகுதியில் கஜா புயல் வந்தப்போ நெட்டை மரங்கள்லாம் நிறையா முறிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ அது முறியாமல் ஒரு சில மரங்கள் நின்னது வந்து இந்த VHC3 சொல்கிற வேப்பங்குளம் 3 அந்த நெட்டை குட்டை ரகங்கள் வந்து ஓரளவுக்கு மரம் முறியலை. அப்படி இருந்தாலும் கூட மரம் சாஞ்சு வளைஞ்சு நிமிந்திருக்கு. அது இப்போ புயலில் வந்து எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் அதில் இருக்குங்கிறத நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். நெட்டை மரங்கள் நிறைய முறிஞ்சு விழுந்திருக்கு.
1: சரி, அதாவது அந்த பகுதிக்கு அதே போல் அந்த சந்தை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நமக்கு இளநிக்காயாக தான் கொடுக்க போகிறோம்னா குட்டை ரகங்களுக்கு போவது சிறந்ததாக இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நலிசாமி.
1: சொல்லுங்க
2: ஐயா. தென்னையில் வந்து எங்களுக்கு எல்லாமே செய்கிறேன், இயற்கை முறையிலும் பண்ணுறேன், பஞ்சக்காவியா பூச்சி இதெல்லாம் போட்டெல்லாம் பண்ணுறேன்.
1: சரி,
2: அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், பயோடானிக் எல்லாம் கொடுக்குறேன். ஆனால் வந்து அதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்குது, காய் நிறையா வருது. ஆனால் இந்த ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த காய் வந்து பெரிய காயாகவே வந்து ஒவ்வொரு மரத்தில் அப்படியே குடைஞ்சி கீழே போட்டுருது. அது எதனால அது மாதிரி ஆகுது? அது மேலே போய் ஏறி ஏதாவது எலி இருக்குதான்னு பார்த்தா எலியெல்லாம் இல்லை, எந்த கூடு இல்லை, எது இல்லை, சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் வந்து கீழே வந்து காய் வந்து அந்த குறிப்பிட்ட மரத்தில் தான் உழுவுது, மற்ற மரத்தில் இல்லை. அதே மரத்தில் குறிப்பிட்ட மரத்தில் டெய்லி 4-3 குடஞ்சி குடஞ்சி கீழே போட்டுக்கிட்டே இருக்குது.
1: அந்த காயில் ஒரு ஓட்டை, பெரிய ஓட்டையாக இருக்குது, குடஞ்ச காய்கள்
2: கீழே நல்லா ஓட்டைனா பெரிய ஓட்டை.
1: சரி சரி, கேட்கலாம்.
0: இதில் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா தாக்குதல் இருக்குது, எலியும் கடிக்கும். எலி என்ன பண்ணுவோம்னா அந்த காம்புக்கு நேராக துளையிட்டு கடிக்கும். இன்னொன்று மரநாய் இருக்குது, அது ஒரு சின்ன அணிலில் விட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும், அணில் மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் அது இருக்கும் அந்த மரநாய். அதே என்ன பண்ணுவோம்னா அந்த காம்புக்கு கீழேயே பக்கவாட்டிலே அதை ஓட்டை போட்டு சாப்பிட்றோம். பெரும்பாலும் என்னென்னா அந்த மழைக்காலங்கள்லாம் அதோடய தாக்குதல் அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா ஒரே மரத்தில் தான் அதை சாப்பிடும், அதுக்கு எந்த மரத்தில் தேங்காய் பிடிச்சிருக்கோ அதை தான் சாப்பிடும், அதையே குடிச்சு கட்டிகிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பகலில் அதை பார்க்கவே முடியாது, எலி கடித்தாலும் கூட பார்க்கலாம், அந்த மரணாயெல்லாம் பகலில் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து நம்ம அந்த மரத்தில் ஏற முடிஞ்சாலோ இல்லாது அந்த மரத்துக்கு உயரமான கம்பு வச்சு கிட்டத்தட்ட ஒரு தேங்காய் முழு தேங்காயை அப்படியே லேசாக பகிர்ந்துட்டு ரெண்டாக பேர்த்துட்டு அதில் வந்து இந்த எலி பேஸ்ட்டு அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதை மூடி திரும்ப அந்த கம்போடு கட்டி சேர்த்து அந்த மரத்தினுடைய கொண்டக்கட்டு பகுதியில் சாய்ச்சி வச்சுட்டோம்னா அதை சாப்பிட்டு ஒரு சிலது இறந்துடும், அதனுடைய தாக்குதலை குறைக்க முடியும். வேறு வழி அதுக்கு வாய்ப்பு தெரியலை, அது பெரும்பாலும் அது மாதிரி தான் அதை இப்போ கட்டுப்படுத்த முடியும்.
1: சரி, அது இப்போ சில பேர் வந்து மரத்தில் வந்து ஏதாவது கம்பிகள் அல்லது அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, அந்த மரத்தை கம்பி கட்டும்போது மரத்துக்கும் சேதம் ஏற்படும், அதை தவிர்க்கணும் இல்லைங்களா?
0: ஆமாம் ஆமாம், அது கம்பி கட்டிலாம் அது தடுக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா அது தென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பக்கத்து மரத்துலேருந்து மட்டையில் தாவி இல்லை அடுத்த மரங்கள் தொடை மரங்கள் இருந்தோன்னா அதுலேருந்து அடுத்தடுத்து தாவி வந்துடும். நம்ம இந்த மரத்துலேருந்து மட்டும் தனி மரமாக இருந்ததுன்னா அந்த மரத்தில் கீழே ஏதாவது கம்பி கட்டி கம்பியை வந்து மரத்தில் அடிக்கக்கூடாது, அது கம்பியை சுற்றி வளைய வேணா போடலாம், அப்படி வேணால் செய்யலாமே ஒழி அது தனி மரத்துக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும். தோப்புலலாம் அது மாதிரி செய்ய முடியாது.

0: ஒரு மரத்துலேருந்து அந்த கடைசி மரத்து வரைக்கும் தாவி தாவி போயிட்டே இருக்கும், இடையில் மற்ற மரங்கள் இருக்கும், அதனால் அது சாத்தியப்படாது. இதுதான் அது, இதை மறந்து வைக்கிறது மூலமாக தான் அதுக்கு ஓரளவு கட்டுப்படுத்த முடியும்.
1: சரி, இப்போ தற்பொழுது சாகுபடி செய்திருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்கு தென்னந்தோப்பில் கோடை காலத்தில் என்ன மாதிரியான பராமரிப்பு முறைகளை செய்யணும்?
0: கண்டிப்பாக கோடை காலத்தில் தண்ணி நிறையா கொடுக்கணும். கிட்டத்தட்ட முன்னாடி வந்து 80 லிட்டர் தான் ஒரு மரத்துக்கு தண்ணி பரிந்துரைப்பாங்க, இப்போ கிட்டத்தட்ட 150 லிட்டர் 140 லிட்டர் வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணியும் தேவைப்படும். அது கிட்டத்தட்ட வந்து அது நிறையா ஆவியாகிறது மூலமாக அதில் ஒரு மெழுகுத்தன்மை இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய ஆவியாகாது. இருந்தாலும் அதோடய தண்ணி தேவை அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில். அதுக்கு என்ன பண்ணலாம்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சினோன்னா அதை ஒரு வார இடைவெளியில் தண்ணி கொடுக்கணும். அதே போல் வந்து அந்த தண்ணி பாய்ச்சிற பகுதி அந்த வட்டப்பாத்தி எடுத்து வட்டப்பாத்தியில் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மரத்தினுடைய இலைத்தலைகளை வந்து மக்க வச்சு கொடுக்கணும். அப்படி மக்க வைக்க முடியாட்டியும் கூட இப்போ வந்து நிறைய அந்த அதை தூவலாக சீவலாக வந்து துருவுறதுக்கெலாம் நிறைய மிஷின்லாம் வந்துருச்சு. அதன் மூலமாக அடித்து அதை தூளாக்கி அந்த மரத்தை சுற்றி கொடுத்துட்டோன்னா அந்த தண்ணியையும் வந்து ஆவியாகிறத தடுத்துரும், அந்த தண்ணியை சேமித்தும் வச்சுக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா அதில் மக்குச்சத்து உருவாகி மரமும் நல்லா காய்ப்பு திறன் குறையாமல் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுத்துகிட்டு வட்டப்பாத்தியில் இலைத்தலைகளை மக்குனதெல்லாம் அதில் நம்ம கொட்டிட்டோம்னா நல்லா தண்ணி வந்து சேமித்து வச்சுக்கிறோம்.
1: தண்ணீர் பிரச்சனை, அது குறிப்பாக அந்த கோடை காலத்தில் பிரச்சனை இருக்கும்போது சொட்டு நீர் பாசனம் அல்லது அந்த மாதிரி இளம் மரங்களை நம்ம வந்து காப்பாற்ற முடியுமா?
0: கண்டிப்பாக எல்லா வகை மரங்கள் இல்லை, மரங்களில் காய்ப்பில் உள்ள மரங்களுக்கே சொட்டு நீர் பாசனம் ரொம்ப அவசியம். இப்போ வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் இல்லாமல் எந்த சாகுபடியுமே செய்யக்கூடாது. சொட்டு நீர் பாசனம் ரொம்ப இன்றியமையாது. அதாவது வந்து தண்ணி வந்து ஒரு இயற்கை செல்வம், இயற்கை வளம். அது நமக்கு கிடைக்கிது, மலிவாக கிடைக்கிது, விலையில்லாமல் கிடைக்கிறது, நம்ம அதை வீணடிக்கவே கூடாது. கிட்டத்தட்ட நம்ம பெரும்பாலும் ஒரு விவசாயத்தில் ஒரு இது சொல்லுவாங்க, தண்ணீர் வந்து பயிருக்கு இன்றி மண்ணுக்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உலகத்தில் உள்ள தண்ணியெல்லாம் கொண்டு வந்து மண்ணுக்கு கொடுத்தாலும் அது அதுக்கு வந்து பத்தாமல் போயிடும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பயிருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவை அந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம அந்த பயிருக்கு கொடுக்கணும். அது தேவையில்லாமல் தண்ணி கொடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் ரொம்ப அவசியம். ஒரு மரத்துக்கு இன்றைக்கி எத்தனை லிட்டர் தேவை, 80 லிட்டர்லேருந்து 120 லிட்டர் 140 லிட்டர் தண்ணி தேவைன்னா நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தில் அதன் மூலமாக அது சாத்தியப்படுத்த முடியும். இத்தனை சரி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அதில் அந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக விட்டுட்டோம்னா அது தினசரி தேவைக்கும். ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு தண்ணி பாய்ச்சினோன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம தண்ணி பாய்ச்ச முடியாது. அப்போ அந்த ஒரு இடையில வந்து 6 நாளைக்கு அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம கொடுக்குறதில்ல. அது வந்து அப்போ அதனுடைய கவனம் வந்து தண்ணி எடுக்கிறதுக்கும் மற்ற மரங்கள் வளர்ச்சியும் கொஞ்சம் அது தடுப்பாக இருக்கும். அதே சமயத்தில் தினசரி நம்ம தண்ணி கொடுத்தோன்னா, தேவையான தண்ணி கொடுத்தோன்னா அதனுடைய திறன் வந்து காய்ப்பில் காட்டும். அதோடய வந்து அதோடய கவனம் பூரா காய்ப்புக்கு திரும்பும். அதனால தான் சொட்டு நீர் பாசனம் வந்து ரொம்ப அவசியமானது. எந்த பயிருக்கும், தென்னை மட்டும் இல்லை எல்லா பயிருக்குமே சொட்டு நீர் பாசனம் அவசியம். தென்னைக்கு மிக மிக அவசியமானது.
1: நிச்சயமாக இந்த தென்னையில் நம்ம செய்யக்கூடிய ஊடுபயிர் சாகுபடி பற்றியுமே தொடர்ந்து பேசலாம். நேர்களை கேட்டு இருக்கீங்க, வசந்த அழைப்பு.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்.
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கு.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
7: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
8: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
9: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
7: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
10: இருக்கு. திருச்சி சாரதாஸ். வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும்

0: மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
1: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத் தரும் பயிற்சி வகுப்புகள்,
0: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி

0: எல்லாத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவணம் கைகாட்டி பகுதியை சேர்ந்த விவசாயி எஸ் வி காமராஜ் அவர்கள்ட்ட தான் தென்னை சாகுபடி குறித்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
3: ஹலோ
2: ஐயா, அம்மா இணைப்பில் இருக்கீங்க? உங்க ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கங்க.
3: பேசுறேங்க சார், ஷர்மிளா.
2: ஆ சொல்லுங்க. உங்க ரேடியோ வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க.
3: தென்னங்கன்று வந்து வச்சு ஒரு வருஷம் ஆகுதுங்க சார்.
2: சரி.
3: ஹலோ,
2: சொல்லுங்கம்மா.
3: ஒரு வருஷம் ஆகுதுங்க சார் தென்னங்கன்று வச்சு.
2: சரி.
3: அதுல நெட்ட மரம் குட்டை வச்சோம். நெட்ட மரம் வளர்ந்து வளர்ந்துருச்சு, குட்டை மரம் வளரவே இல்லை, அப்படியே இருக்கு. அதுக்கு என்ன உரங்க சார் வைக்கிறது? இயற்கை உரம் ஏதாவது வைக்கலாங்களா, இல்ல வேளாண்லேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணுங்களா? எந்த மாதிரி உரம் வச்சா வளரும் சார்?
2: நீங்க வீட்டுக்கு பின்னாடி வச்சிருக்கீங்களா?
3: ஆமாங்க சார்.
2: சரி, கேட்கலாம்.
4: நெட்டைக்கும் குட்டைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. நெட்டை கொஞ்சம் வேகமாக தான் வளரும், குட்டை வந்து மெதுவாக தான் வளரும். ஏன்னா அதோட வளர்ச்சி இதோட ஒப்பிட முடியாது. அது ஆனால் அதே சமயத்தில் வந்து இதுக்கான உரங்கள் ரெண்டுக்குமே தேவையானது தான். பெரும்பாலும் வந்து தலை, மணி, சாம்பல், அதே போல் நுண்ணூட்டம், இது வந்து இது ரெண்டுமே வேணும் பயிருக்கு. பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 வருஷம் வரைக்கும், பால வர வரைக்கும் வந்து ஓரளவுக்கு வந்து தலைமணி, சாம்பலில் டிஏபி இது மாதிரி உரங்களை நம்ம வச்சுக்கிட்டாலே போதுமானது. சாம்பல் சத்து அது தேவைப்படாது காய்ப்புக்கு வர்ற வரைக்கும். டிஏபி கொடுத்தாலே போதும், அமோனியம் பாஸ்பேட்னு சொல்லி நிறையா வந்து இந்திய உழவு உர கூட்டுறவு நிறுவனத்தில் நிறையா உரங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம இட்டாலே போதுமானது ஆரம்பத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மரத்துக்கு வந்து 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாசு, 1 கிலோ 300 கிராம் வந்து நம்ம வேளாண்மைத்துறை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கிறது.
2: யூரியா?
4: ஆமாம், 1 கிலோ 300 கிராம் யூரியா இது கொடுக்கணும் ஒரு ஆண்டுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டம் வந்து ஒரு மரத்துக்கு நுண்ணூட்ட கலவைன்னு வேளாண்மைத்துறையில் வந்து பரிந்துரைக்கிறாங்க, அவங்களும் தயார் பண்ணுறாங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான் மலையில் தான் தமிழ்நாடு முழுக்க அந்த நுண்ணூட்டம் தயார் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த நுண்ணூட்டம் வந்து ஒரு மரத்துக்கு 1 கிலோ போதுமானது ஒரு ஆண்டுக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான, ஒரு ஆண்டுக்கு தேவையான அந்த உரங்களை இருவேளையாக பிரிச்சுடலாம். இன்னும் என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறை அறுவடைக்கு பிறகு, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை தேங்காய் அறுவடை பண்ணுறோம், ஒவ்வொரு அறுவடைக்கும் வந்து ஒரு முறை அந்த உரம் இட்டுற அதை பிரித்து அந்த 2 கிலோ சூப்பர், 2 கிலோ பொட்டாசு, 1 கிலோ 300 யூரியாங்கிறத அதை பிரித்து வந்து இந்த ஒவ்வொரு வெட்டுக்கும், அதாவது வந்து 6 வெட்டு வரும் ஒரு வருஷத்துக்கு, அதை 6 முறையாக வந்து நம்ம போடுறப்ப வந்து இன்னும் அப்பப்போ அதுக்கு தேவையான உணவை அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வளர்ச்சி நல்லாயிருக்கும், காய்ப்பும் நல்லாயிருக்கும். அதே போல் நுண்ணூட்டம் வந்து ஆண்டுக்கு 2 முறையாக வந்து ஒரு மரத்துக்கு 2.5 கிலோ 2 முறையாக போடுறது நல்லாயிருக்கும்.
2: சரி. அதாவது இன்றைக்கு மே 12ஆம் தேதி சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த். அந்த வகையில் இந்த ஊட்டச்சத்து குறித்தும் நீங்கள் விரிவாகவே சொல்லிட்டீங்க. அதனால் நம்ம பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை சரியான நேரத்தில் சரியான அளவு கொடுப்பதுங்கிறது விளைச்சலையும் அதிகரிக்கும், தாவர ஆரோக்கியங்கிறது ரொம்ப முதன்மையானது கூட. நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு 80% தாவரங்களில் தான் கிடைக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனே 98% தாவரங்கள் மூலமாக தான் கிடைக்குது. சரி, இப்போ இந்த தென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த வரக்கூடிய ஒரு கேள்வி, விவசாயிகளுக்கு விளைச்சல் இருக்குது, எங்கே விற்கிறது? சில நேரம் ஏற்ற தாழ்வாகவும் இருக்குது. இந்த சந்தை விலை எந்த அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது? அப்போ அதுக்கு என்ன மாற்று வழி?
4: பெரும்பாலும் வந்து தென்னையை வந்து யாரும் மதிப்பு கூட்டியெல்லாம் விற்கிறது இல்லை, அந்த வாய்ப்பு விவசாயிகள் கிடையாது. ஏன்னா அந்தளவு, ஏன்னா ஒன்றும் விவசாயத்தில் நிற்கணும், விவசாயத்தில் நிற்கிறவங்க போய் அதை மதிப்பு கூட்டிகிட்டும் இருக்க முடியாது, இதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து இப்போ எந்த பொருளாகவே எடுத்துக்கிங்களேன், நெல்லாக இருக்கட்டும், இந்த காய்கறி பயிராக இருக்கட்டும், அது வந்து விற்பனைக்கும் உற்பத்திக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு விவசாயி வயலில் நிற்கிறான்னா அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அடுத்து முட்டுவழி வேலைகளுக்கு அவனுக்கு நேரம் பத்தாது. இரவு பகலாக உழைச்சாகணும். பெரும்பாலும் நீங்கள் ஒரு அரை ஒரு மற்ற ஒரு ஊழியர் அப்படின்னா அவர் 8 மணி நேரம் வேலை பார்ப்பார், மற்ற நேரம் ஓய்வாக இருப்பார், அது மாதிரி இருந்துக்கலாம்னா விவசாயத்தில் அது மாதிரி முடியாது. ஒவ்வொன்றுக்கும் முதல்ல வந்து தண்ணி பாய்ச்சணும், அடுத்து மருந்தடிக்கணும், அடுத்து வந்து இடையில் வந்து களை எடுக்கணும், அறுவடை பண்ணணும், அதை சந்தைக்கு கொண்டு போகணும், வேறு பொருள் அந்த காயை வச்சு உலர்த்தி எடுத்து மழை வெயிலில் காய, அதெல்லாம் நிறையா
2: பிரச்சனையான வேலை.
4: ஆமாம், அதனால் வந்து அதை மதிப்பு கூட்டுறது அவ்வளோ எளிதில்லை. ஆனாலும் வந்து இப்போ உழவு உற்பத்தியாளர் நிறுவனங்கள்லாம் நிறையா வந்து அரசு முன் அடுப்பில் நிறையா கொண்டு வந்தாங்க. ஆனாலும் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை வந்து களைகிறதுக்கு முன் வரணும். இப்போ கூட மத்திய அமைச்சர் வேளாண்மைத்துறை அமைச்சரை வந்து நாங்கள் ஈரோட்டில் பார்த்து இது மாதிரி வந்து உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உள்ள இடையில் உள்ள பிரச்சனையெல்லாம் களைகிறதுக்கு ஒரு குழு போடணும்னு சொல்லி அவங்களோட ஒரு குழு எல்லாம் அமைச்சிருக்காங்க. அதன் மூலமாக வந்து அந்த ஒருங்கிணைச்சா தான் அதில் மதிப்பு கூட்டுற விலைக்கு விவசாயிகள் போகும். விவசாயம் செய்ய முடியாது, அதன்
2: மூலமாக
4: இணைஞ்சு செய்யலாம்.
2: இப்போ தென்னையில் என்ன மாதிரியான மதிப்பு கூட்டுதல் செய்ய வாய்ப்பு?
4: தென்னையில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. பொதுவாக வந்து நம்ம உடச்சி காய வச்சு கொப்பரை ஆகிட்டோன்னா அது கொப்பரை அது அடுத்த நிலை அது மதிப்பு கூட்டுறதில். அதே எண்ணெயாக அழக்கிறப்ப இன்னமும் அதுக்கு அடுத்த நிலை. இது மட்டும் இல்லை, இப்போ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தென்னையை வந்து பெரும்பாலும் அது ஒரு கற்பகத்திறன் இருக்குன்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க, அது உண்மைதான். அது இதை வந்து பல்வேறு வகைகளில் சந்தைப்படுத்தணும். முதல்ல வந்து தேங்காய் வந்து தேங்காய்க்கு முன்னாடி என்னால் இளநி, இளநி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமிழ்தம்னு அதை சொல்லலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இப்போ நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அந்த குளுக்கோஸ் சிலையிலும் வாட்டரை ஏற்றுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்ம அந்த இளநியே வந்து நம்ம வடிகட்டி அந்த குளுக்கோஸுக்கு பதிலாக நம்ம ஏற்றலாம். ஏன்னா அது வெறும் உப்பு தண்ணி தான், அதில் உள்ள இதில் உள்ள மினரல்லாம் அதில் அந்தளவுக்கு கிடையாது குளுக்கோஸ் பவுடரில். அதை விட வந்து இளநியில் அவ்வளோ இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பெரிய அமிழ் தான் அது. இப்போ நான் எனக்கெல்லாம் காய்ச்சல் வந்ததுன்னா வெறும் இளநியை சாப்பிட்டு வெறும் பச்சத்தண்ணியில் குளிச்சுட்டு இனிமா எடுத்துட்டு பச்சத்தண்ணியில் குளிச்சுட்டு இளநியை சாப்பிட்டுட்டே அந்த காய்ச்சல் போகிற வரைக்கும் வந்து விரதம் இருப்பேன். இன்னும் சொல்லப்போனால் நான் என்னால் சவால் விட்டு சொல்ல முடியும், வெறும் இளநியை மட்டுமே சாப்பிட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே கூட என்னால் உயிர் வாழ்ந்து காட்ட முடியும். அவ்வளோ அருமையான பொருள் அந்த இளநி. அந்த இளநியாக நம்ம முதல்ல விற்க கற்றுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேங்காய் பால் எடுத்து பால்லேருந்து வர்ஜின் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறோம், தமிழில் வந்து உருக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறது நம்மளுடைய பாரம்பரிய முறை. இது புதுசு இல்லை, நம்மளோட பாரம்பரிய முறை உருக்கு எண்ணெய்ங்கிறது. அதாவது தேங்காய் பாலை புழிஞ்சு அதை எண்ணெய் ஆகிறது. இது பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு பொருளாக வந்து கருதப்படுது. தாய்ப்பால்லையும் இயற்கையிலேயே தாய்ப்பால்லையும் அந்த வர்ஜின் தேங்காய் எண்ணெயில் தான் லாரிக் அமிலம் வந்து 50 விழுக்காடு இருக்குது. இந்த லாரிக் அமிலங்கிறது நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கக்கூடியது. இது இயற்கையிலேயே 50 விழுக்காடு இருக்குது, ஒன்று தாய்ப்பால் அடுத்து வர்ஜின் தேங்காய் எண்ணெயில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து மனிதனுக்குன்னு ஒரு தாய்ப்பாலாகிறதுனால ஒரு மனிதன் முழு வாழ்நாள எந்தவித நோய்க்கு ஆள்படாமலும் இன்னும் சொல்லப்போனால் அழகுடனும் அறிவுடனும் வாழ்ந்து கிடக்கிறதுக்கான ஒரு திறவுகோல் அந்த வர்ஜின் தேங்காய் எண்ணெய் உருக்கு எண்ணெய். இதை நம்ம வந்து மதிப்பு கூட்டி வைக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து பவுட்ராக எடுக்கிறாங்க, அதை டெசிகேட்டட் கோக்கனட் பவுட்ருன்னு சொல்லுவாங்க. அது பல்வேறு வகையாக இருக்குது. அது எப்படின்னா அது கட்டு, செமிக்கட்டு, டைமண்ட், அதே போல் வந்து ஃபைன் பவுட்ரு, ஹைபாட்டிடிசி, லோ பாட்டிடிசி, இப்படி பல்வேறு வகைகளில் அது துருவல் சிப்ஸு, ஏன்னா பேக்கரிக்கெல்லாம் அது தேவைப்படும். இதை உலர்த்தி வந்து அதையும் மதிப்பு கூட்டி விற்கலாம். அதே போல் வந்து இன்னும் சொல்லப்போனால் தேங்காய் தென்னை மரத்துலேருந்து நீரா கல் எடுக்கிற மாதிரி தான், கல்லை வந்து நம்ம ஐஸ் பாக்ஸில் எடுக்கிறோம் ஒரு -4 டிகிரி டெம்பரேச்சரில். அந்த குளிர்வுத்தன முறையில் வந்து அதை எடுக்கிறது மூலமாக வந்து அது இயற்கையில் பெரிய அமிழ்தம் அப்படின்னா அதை சொல்ல முடியும். இதனுடைய சுவை வந்து அதுக்கு யாருக்கும் அடிமை ஆகாதவங்களே இருக்க முடியாது.
2: நீரா?
4: ஆமாம், அவ்வளோ அருமையான சுவை. இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து சர்க்கரை நோயாளியும் சாப்பிட்லாம், அதனுடைய சிறப்பு அது தான். எப்படின்னா இப்போ நீங்கள் சர்க்கரை நோயாளி வந்து இனிப்பை சாப்பிடக்கூடாது. அப்படி பார்க்கல இது அவ்வளோ அதிகமான இனிப்பு சுவை உள்ளது. ஆனால் இதில் உள்ள இனிப்பு சுவை வந்து சுக்ரோஸ் ப்ராக்டோஸாக இருக்குது. அது குளுக்கோஸாக மாறுறது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பிடிக்குங்கிறாங்க. ஆனால் நம்ம குடித்த 1/2 மணி நேரத்தில் அது ஜீரணம் ஆயிரும். அப்போ இதுக்கு நமக்கு வந்து இன்சுலின் சுரக்க தேவையில்லை. சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய அருமருந்தாகவும் பெரிய மிகப்பெரிய உணவாகவும் விளங்குறது இந்த நீராப்பானம். இது நம்ம பயன்படுத்தலாம். அதுன்னு இன்னும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து நீரா சர்க்கரை, இப்போ சர்க்கரை நோயாளி சர்க்கரையை பயன்படுத்தக்கூடாது, ஆனால் நீரா சர்க்கரையை பயன்படுத்தலாம். அந்த இனிப்பு அவங்கள பயன்படுத்தலாம். அதை இயற்கையில் உள்ள தேனும் பயன்படுத்தலாம் சர்க்கரை நோயாளி, ஏன்னா ஏற்கனவே தேனீக்களால் ஜீரணிக்கப்பட்ட தான் தேன். அதே போல் அந்த நீரா சர்க்கரையும் வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் அதில் ஜெல்லி, தேன், கல்கண்டு இதெல்லாமே வந்து அந்த நீராவிலேருந்து செய்யலாம். அதே போல் வந்து குளுக்கோ அது குளுக்கோவின்டான்னு சொல்லி இது வந்து அது ஒரு வடநாட்டில் தான் அதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க. இதுலேருந்து ஒரு மூலக்கூறாக வச்சு அதுலேருந்து வேல்யூ அடிஷன் பண்ணி பிரித்து எடுக்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறையா அது மாதிரி சாக்லேட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கல்கோனா. நாங்கள் சிறுனா வயசுலலாம் நம்ம பகுதியில் எங்களுக்கு அறியப்பட்ட மிட்டாய்னா கல்கோனா தான். ஒன்று எடுத்து போட்டோம்னா ஒரு மணி நேரம் அது ஊற வச்சு கடித்து சுவைச்சு முடிக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி சிறு அளவில் வந்து அந்த கல்கோனா, பர்பி, தேங்காய் பால் அல்வா இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம பக்கத்தில் உள்ள தஞ்சாவூரில் உள்ள நெப்டம், இந்திய பயிர் பண்ண ஆரம்பிச்சு நெப்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பயிற்சிகள் கொடுக்குறாங்க.

0: பண்ணுறாங்க. இதன் மூலமாக வந்து இது மதிப்பு கூட்டி விற்கலாம். குறிப்பாக வந்து மெயினாக வந்து தேங்காய் எண்ணெய், அடுத்து வர்ஜின் தேங்காய் எண்ணெய், உருக்கு எண்ணெய், அதே போல் வந்து நீரா, இது முதன்மையாக நம்ம சொல்ல முடியும். இதை வந்து நீரா ஒன்றும் அரசாங்கங்களை எளிமைப்படுத்தி எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி வச்சாங்கன்னா இன்னும் வந்து நிறையா பேருக்கு இது போய் சேரும்.
1: நீங்கள் சொல்ல போனால் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உணவு பதப்படுத்தல் தொடர்பாக தொழில் தொடங்குவதற்கும் மத்திய மாநில திட்டங்கள் இருக்குது, அரசு திட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையம் மூலமாகவும் ஒரு தனிநபராகவோ அல்லது குழுவாகவோ ஒரு தொழிலாக செய்ய முடியும். அதே போல் பிரதம மந்திரியுடைய உணவு பதப்படுத்தும் திட்டத்தின் கீழே ஒரு இந்த மதிப்பு கூட்டும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும், குறிப்பாக உணவு பொருட்கள் மதிப்பு கூட்டுதலில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு மானிய திட்டம் இருக்குது. தொடர்ந்து இந்த தென்னை சாகுபடி பற்றி பேசலாம். நேரில் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க வசந்த அழைப்பு.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.

சில உறவுகள் பார்க்காமலே நம்ம கூட எப்பவுமே பயணிக்கும், அப்படிதான் நம்ம வானொலியும். நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலி உங்களுக்குள்ள உருவாக்கிய நினைவுகளையும் உணர்வுகளையும் உங்க குரல்ல பதிவு செஞ்சு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவை நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. கேட்ட நாட்களை மீண்டும் பேசும்.

0: வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் விவசாயி எஸ் வி காமராஜ் அவர்கள்ட்ட தான் தென்னை சாகுபடி குறித்து பேசிகிட்டு இருக்கோம். சார், நீங்கள் பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்களை பற்றி சொன்னீங்க, ஆனால் அந்த நுகர்வு அளவை, கன்சியூமர் எடுத்துக்கக்கூடிய அளவை எப்படி அதிகரிப்பது?
1: பொதுவாக ஒரு மாயை வந்து நம்ம உடைச்சாகணும். அதுதான் இப்போ தென்னை இது தேங்காய் உற்பத்தியில் விற்பனையில் பெரிய தடையாக இருக்குது. தேங்காய் சாப்பிட்டா அட்டாக் வரும், தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது வந்து பரப்பப்பட்டது, உண்மையில் அது இல்லை. பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்நாளில், அதுவும் நம்ம தமிழர்களோட பண்பாட்டில் பார்த்திங்கன்னா, தென்னை வந்து மிகப்பெரிய ஒரு இடத்தை வகிக்குது. நம்ம குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம சுடுகாட்டுக்கு பயணிக்கிற வரைக்கும் தேங்காய் கூடவே நம்ம கூடவே பயணிக்குது. அதோடய அறிமுக கருதி தான் வந்து தேங்காயையும் பழத்தையும் வந்து நம்ம அந்த வழிபாட்டு முறைகளில் வச்சுருக்காங்க. தேங்காய் பழம் மிகப்பெரிய அருமையான இயற்கை உணவு. தேங்காயையும் பழத்தையும் வாழைப்பழத்தையுமே வந்து சாப்பிட்டே உயிர் வாழக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நானும் அதை பல காலம் அதை கடைப்பிடிச்சிருக்கேன். தென்னை நெற்று, அது தேவனைய பாவனர் சொல்வார், தென்னை நெற்று மிகச்சிறந்த இயற்கை உணவு, அதனை சமைத்து கெடுக்காமல் உண்கன்னு சொல்லியிருந்தார். உண்மையில் நான் பயன்படுத்தி அதனோடய பயனை நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து தேங்காய் ஒரு நல்ல பொருள். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும், பல்வேறு முறைகள் இருக்குது. அதான் வந்து யோகா பண்ணுறது.

0: அப்புறம் இயற்கையான உணவுகள் சாப்பிட்றது, புலால் மருத்துவம் உண்றது, இது மாதிரி பல்வேறு வழிமுறைகள் இருக்குது. அது மாதிரி சித்த மருத்துவத்தை கையில் எடுக்கிறது, இப்படி பல்வேறு முறைகள் இருக்குது. அது மாதிரி ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்வியல் முறை, தேங்காயை மட்டுமே உணவாக எடுத்துகிட்டு வாழ்கிற முறையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து கைக்கொள்றதுக்கான ஒரு ஒரு வகை முறை அது. அதனால் வந்து எல்லா வகை நிலைகள்லையும் இப்போ எங்கள் வீட்டில் வந்து 15-20 வருஷத்துக்கு மேலே வந்து தேங்காய் எண்ணெய்லாம் நம்ம சமைக்கிறோம். வேறு எந்த எண்ணெயை பயன்படுத்துறதில்ல, தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறோம். இப்போ கேரளாவில், இலங்கையில், தமிழ பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காயை தான் உணவாக எடுத்துக்கிறாங்க, அந்த எண்ணெயை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து மரடைப்பு வரும்னா இப்போ கேரளா முழுக்க மரடைப்பில் தான் பாதிக்கப்பட்டிருக்கணும், அது இல்லை, அது நம்ம இப்போ மண் சார்ந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேங்காயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இதமான வெப்பமண்டல பயிரது, அதிக வெப்பத்துலேயும் வராது, அதிக குளிர்லையும் வராது. உலகளவில் வந்து ஆசிய பசிபிக் நாடுகள் தான் தேங்காய் விளைகிற பகுதியாக இருக்குது. அது எப்படின்னா பூமத்தேரிக்கு அருகில் உள்ள நாடுகள், இதமான தட்பவெப்பநிலை கொண்ட நாடுகள். இப்போ இந்தியாவே பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாநிலங்களில் தான் தேங்காய் விளையுது, வழியே வட மாநிலங்களில் ஏன்னா அதிக வெப்பமும் இருக்குது, அதிக குளிரும் இருக்குது, அதனால் அங்கே தேங்காய் விளையலை. அப்போ இதமான தட்பவெப்பநிலை வேணும். பூமத்தேரிக்கு அருகில் உள்ள நாடுகள்னா இதமான தட்பவெப்பநிலை. அதே மாதிரி பல்வேறு தாவரங்கள், மூலிகை வளமும் இந்த பகுதியில் நிறைஞ்சிருக்கு, அதை மூலிகையோடு கருதக்கூடியதான் தேங்காயும். அப்போ வந்து தேங்காயை உணவாக எடுத்துக்கிறது, இது ஒரு வாழ்வியல் முறையை வந்து நம்ம பழைய பண்டைய முறையை வந்து திரும்ப நம்ம மக்கள்கிட்ட நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது. இரு வகை அரசுகளும் வந்து இதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 200 நாடுகளுக்கு மேலே உலகளவில் நாடுகள் வளர்ந்துருக்கு. அப்போ அந்த 200 நாடுகளுக்கு மேலே உள்ள நாடுகளுக்கான தேவையை வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆசிய பசிபிக் நாடுகளில் ஒரு 7 நாடுகள் தான் பூர்த்தி பண்ணி ஆகணும். இப்போ அதே அந்த இடத்த யார் பிடிச்சிருக்காங்க, இலங்கை பிடிச்சிருக்காங்க, வியட்நாம் பிடிச்சிருக்காங்க, இந்தோனேசியா, மலேசியா, இது இந்தோனேசியா, அடுத்து வியட்நாம், இது இலங்கை, இது மாதிரி நாடுகள் தான் எடுக்கிறாங்க. வழி நம்ம இந்தியாவில் தேங்காய் விளைஞ்சால் கூட அந்த இடத்த நம்ம இன்னும் பிடிக்க முன் வரல. அப்போ அரசுகள் வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து இதில் கவனம் செலுத்தி இதனோட தேங்காயோட நன்மைகளை மக்களுக்கு விளம்பரப்படுத்துறது மூலமாக, அதனுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கறது மூலமாக வந்து நம்ம கொண்டு போகணும். அரசு தான் அதில் முனைப்பு காட்டணும். சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா மனித மூளைக்கு, மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்ல பொருள் தேங்காய். அதை வந்து ஏன்னா தேங்காய் முழு உணவாக எடுத்துக்கிற கேரளாவில் அதிக படித்த கல்வியறிவும் பெற்ற மாநிலம்னு சொல்லலாம். இன்னும் வந்து காரியம் பண்ணுறதுல, அதாவது வந்து செயலாக்கிறதுல அவங்க முன்னிலையில் இருக்காங்க. நான் நிறையா அதை பகுப்பாய்வு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடித்தளமாக விளங்குது தேங்காய் தான். அதே மாதிரி வயதானவர்களுக்கு வர இந்த அல்சைமர்னு சொல்லுவாங்க நோய், அதாவது வந்து வயதானவர்களுக்கு வர நினைவாற்றல் மறதி நோய், அதையும் முழுமையாக தடுக்கிற தேங்காய் தான். அப்போ பல்வேறு வகைகளில் முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தேங்காயை அது பல்வேறு வடிவங்கள்லையும் பயன்படுத்தணும். இளநியாக பயன்படுத்தணும், தேங்காயாக பயன்படுத்தணும், அதே போல் வந்து அதில் வர்ஜின் தேங்காய் எண்ணெயாக உருக்க எண்ணெயாக பயன்படுத்தணும், அதில் உள்ள அந்த தேங்காய் பவுட்ரா, எல்லா வகையிலையும் அந்த உணவில் அதிகப்படியான தேங்காயை நம்ம எடுத்துக்கிறது மூலமாக ஆரோக்கியமான ஒரு நோயற்ற சமூகத்தை உருவாக்க முடியும். இன்னும் பார்த்திங்கன்னா நான் அரசுக்கிட்ட பல்வேறு வகைகளில் பல்வேறு இடங்களில் நான் கோரிக்கையாக வச்சுருக்கிறது என்னென்னா, தேங்காய் எண்ணெயை வந்து சத்துணவில் சேர்க்கணும், அதே போல் ரேஷன் கடைகளில் வந்து தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும். நான் பல்வேறு இடங்களில் கோரிக்கை வச்சுருக்கேன். இது வந்து அரசுக்கு ஒரு ஆலோசனையை நான் சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு நம்ம வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கையில் பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கு நிறைய நிதி ஒதுக்குறோம். ஏன்னா மருத்துவத்துக்கு ஏன் ஒதுக்குறோம்னா நிறைய நோய்களை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. சத்துணவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறது மூலமாக, அந்த ரேஷன் கடைகள் மூலமாக தேங்காய் எண்ணெய் மக்களுக்கு வழங்கணும், உணவாக எடுத்துக்கிறது மூலமாக இந்த மருத்துவத்துக்கு ஒதுக்குற நிதியை வந்து நம்ம குறைக்க முடியும். அரசுக்கு அந்த தொகையை நம்ம மிச்சப்படுத்தலாம். ஏன்னா ஆரோக்கியமான மக்கள் வந்துட்டானா நோய்களுக்கு நம்ம செலவு குறையும். அந்த அடிப்படையில் வந்து அரசுக்கு நான் பெரிய ஆலோசனையாகவே நான் வந்து கோரிக்கையாகவே சொல்கிறேன். இந்த சத்துணவுலையும் ரேஷன் கடைகளையும் தேங்காய் எண்ணெய் வழங்கணும் அப்படிங்கிறது என் நீண்ட நாள் கோரிக்கை. பல்வேறு இடங்கள்லையும் வச்சுருக்கேன், இந்த இடத்துலையும் நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். இதன் மூலமாக வந்து தேங்காயை நம்ம கை கொள்றது மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நம்ம அந்த அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து வழிகாட்டிட்டு போகணுங்கிறது என்னோட வேண்டுகோளாக இருக்குது.
1: நிச்சயமாக இந்த முக்கியமாக இந்த நீங்கள் சொல்ல மாதிரி மருத்துவ குணம் சொல்லும் பொழுது நிறைய இன்றைக்கி வந்து இந்த குடல் சார்ந்த பிரச்சனை வருது, அல்சர் பிரச்சனைகள், குடல் புற்றுநோய் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இந்த குடல் புண்ணுக்கு ஒரு அருமையான மருந்து இந்த தேங்காய்ப்பால், வெறும் தேங்காயும் என்ன சாப்பிட சொல்லி இந்த இயற்கை மருத்துவர்கள்லாம் ஆலோசனை சொல்கிறாங்க. இந்த தென்னை சாகுபடி குறித்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இந்த உங்களுடைய அலைபேசி என்ன நேயர்களுக்கு பகிரலாமே?
0: என்னோடய அலைபேசி வந்து 9-9-4-3-3, திரும்பவும் 4-3-3-7-6. என்னோடய அலைபேசி எண் 9-4-3-3, திரும்பவும் 4-3-3-7-6. 9-9-4-3-3, திரும்பவும் 4-3-3-7-6.
1: சரி, இப்போ நம்ம பகுதியை பற்றி தென்னை சாகுபடி பற்றி விரிவாகவே சொன்னீங்க, மற்ற பகுதிகளில் குறிப்பாக

0: அது தொழில்நுட்பங்கள் நடைமுறைகள் பயன்படுத்துகிறாங்களா கேரளா மாநிலத்திலோ இல்லை மற்ற மாநிலங்கள்லையோ?
1: கேரளாவில் வந்து நிறையா தொழில்நுட்பங்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதாவது வந்து தேங்காயை வந்து சாகுபடி, ஏன்னா அவங்க தண்ணீர் அதிகம், ஏன்னா தேவையான மழை பெய்யுது. ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 900 மில்லிமீட்டர் அவங்களுக்கு மழை பெய்யுது. அவங்க தண்ணீர் பாசனம் வந்து ரொம்ப தேவைப்படாது. அதனால் வந்து தென்மேற்கு பருவமழையும் கிடைக்குது, வடகிழக்கு பருவமழையும் கிடைக்குது. அதனால் வந்து அவங்க தேங்காய் சாகுபடி நல்லாவே பண்ணுறாங்க. நம்ம அளவுக்கு முயற்சி இல்லை. நம்ம ஆழ்குழாய் கிணறு வச்சு அது ஒரு அதுலேருந்து மோட்ரு வச்சு தண்ணி இறைக்கிறோம். அவங்களுக்கு அந்த இயற்கையாகவே அந்த மழைப்பொழிவு இருக்கிறதுனால அந்த விளைச்சல் நல்லாயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வந்து தேங்காயை பயன்படுத்தாத உணவே கிடையாது அவங்க.
0: எல்லா வகை உணவு
1: எல்லா வகையிலையும் தேங்காயை பயன்படுத்துகிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப ஆரோக்கியம் மிக்கவர்களாக வாழ்கிறாங்க, அதை பார்க்க முடிஞ்சது. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை வளர்ச்சி வாரியம் கூட அந்த கேரளாவில் தான் கொச்சினில் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுவான்னு ஒரு இடம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தேங்காயிலேருந்து மதிப்பு கூட்டுற பொருட்கள் என்னென்ன இருக்குங்கிறத அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து அளவிற்கு, அதாவது எண்ணிலடங்காத பொருட்களை வந்து அவங்க, ஏன்னா கேரளா அவங்க தொன்றதொட்டு அதை பழக்கத்தில் வச்சுருக்கிறதுனால அதை வந்து அவங்க இன்னும் தொடர்ந்து அதை பயன்படுத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த விழிப்புணர்வு இன்னும் வரல, வரணும்
0: நிச்சயமாக. எதுவும் அது தற்பொழுது கோடை காலம், நீங்கள் குளிர்பானங்களை அறந்ததை விட இளநீர் சாப்பிடுவது உடலுக்கும் நல்லது. இந்த தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கும் ஒரு நன்மை பயக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். தென்னை சாகுபடி குறித்து விரிவான தகவலை இன்றைக்கு தெரிவிச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நன்றி, வணக்கம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில தென்னை சாகுபடியில எந்த மாதிரியான மண்ணுக்கு எந்த மாதிரியான தென்னை ரகங்களை தேர்ந்தெடுத்து நடவு செய்யலாம், நோய் மற்றும் உர மேலாண்மை எப்படி செய்யலாம், ஊடுபயிரா தென்னைக்குள்ள எந்தெந்த பயிர்களை சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு பல தகவல்களை நமக்கு சொன்னாங்க புதுக்கோட்டை ஆவணம் கை காட்டி தென்னை விவசாயி எஸ்வி காமராசு அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் மித்ரா அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை இருக்கையில் அமர வைத்தனர். சட்டப்பேரவை துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுள்ள பேரவைத் தலைவர்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா இன்று பதவியேற்கிறார். அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். குவஹாட்டியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணை பொதுத் தேர்விற்கு வரும் 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்குமாறு மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் கல்பனாராய் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் கோடை நெல் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் அரசு நிர்ணயித்த விலையில் உரங்களை பெற்று பயனடையலாம் என்று வேளாண் துறை இயக்குநர் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: மதுரை மாவட்டத்தில் கோடை நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் இதுவரைக்கும் மாவட்டத்தில் 10,000 ஹெக்டேர் பரப்பளவுக்கு கோடை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று தூத்துக்குடியிலிருந்து மதுரைக்கு ரயில் மூலம் 1,300 டன் யூரியா வந்தடைந்ததை தொடர்ந்து அவை மாவட்டத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மற்றும் தனியார் உரக்கடைகளுக்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கும் லாரிகள் மூலம் உரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதை வேளாண்மை துறை தரக்கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் திரு பரமேஸ்வரன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
3: ஸ்ரீரங்கம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை நடைபெற உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் மேலூர், உத்திரச்சித்திர வீதிகள், மூலத்தோப்பு, ராகவேந்திரபுரம், காந்தி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் காலை 9:30 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது. இதேபோல் துறையூர் மின் கோட்டத்திற்குட்பட்ட கொப்பம்பட்டி, தூ ரங்கநாதபுரம், தாமுருங்கப்பட்டி மற்றும் சிறுகனூர் துணை மின் நிலையங்களிலும் நாளை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளில் காலை 9 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செடில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 5,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகளை செடில் மரத்தில் வைத்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது. போடு ஆட்டம் போடு.

காற்றின் வழியாய் உங்கள் காதோடு பயணிக்கும் நமது திருச்சி வானொலிக்கு வரும் 16ஆம் தேதி வானொலி உங்களுக்கு கொடுத்த உற்சாகமான மாற்றங்களை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல 938-546-1021 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாளைக்குள்ள குரல் பதிவா அனுப்பி வைங்க. நம் திருச்சி வானொலிக்கு.

0: பரிசம் போட்டதால.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளை நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது போடு ஆட்டம் போடு.

சில உறவுகள் பார்க்காமலே நம்ம கூட எப்பவுமே பயணிக்கும், அப்படிதான் நம்ம வானொலியும். நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலி உங்களுக்குள்ள உருவாக்கிய நினைவுகளையும் உணர்வுகளையும் உங்க குரல்ல பதிவு செஞ்சு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவை நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. கேட்ட நாட்களை மீண்டும் பேசும்.

0: மே மாதம் 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87ஆவது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல நம்ம திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா 9383846021 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. நம்ம திருச்சி வானொலிக்கு
1: இருபட பாடல்களை அடுத்ததா வரக்கூடிய படம் நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து.

0: போத்தி சின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தி சின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: अगर टाइम मैनेजमेंट सीख ली और समय का प्रोडक्टिव यूज सीख लिया तो आप देखिए आप कभी भी प्रेशर नहीं लगेगा, थकान नहीं लगेगी.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
4: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். மக்களின் எதிர்பார்ப்புகளை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டப்பேரவைக்கு உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் புதிதாக பதவியேற்றுள்ள பேரவைத் தலைவர், பேரவை துணைத் தலைவர் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றிய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அனைவரும் சமம் என்றார். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருடையது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கும் மதிப்பளிக்கப்படும் என்றார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், சிறு கட்சி பெரிய கட்சிகளின் கருத்துக்கள் சமமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். பேரவைத் தலைவரை இருக்கையில் அமர வைக்கும் மரபு குறித்து விளக்கமளித்த முதலமைச்சர், ஜனநாயக முறை ஏற்பட்ட பிறகும் மரபு தொடர்கிறது என்றார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை இரண்டாவது நாளாக இன்று காலை கூடியதும் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா, புதிய சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மரபுப்படி அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை இருக்கையில் அமர வைத்தனர். சட்டப்பேரவை துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுள்ள பேரவைத் தலைவர், பேரவை துணைத் தலைவர் ஆகியோருக்கு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக, பாமக, தேமுதிக, அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டுமென எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றார். பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் கூறினார். சிவகங்கை மாவட்டத்தில் அனைத்து உணவு வணிகர்களும் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் கண்டிப்பாக பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உணவு வணிகர்களும் உணவு பாதுகாப்புத்துறையின் உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் கண்டிப்பாக பெற வேண்டும் எனவும், இதுவரை பெறாதவர்கள் இதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். குளிர்பான விற்பனையாளர்கள் நிறமிக்கான பவுடர், கெமிக்கல் உள்ளிட்ட கலப்படங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும், விற்பனையாகாமல் மீதமானதை மறு விற்பனை செய்யக்கூடாது என்றும், மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து முருகன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமையவுள்ள காலனி தொழிற்சாலையில் பயிற்சி நிறுவன தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் இன்றும் நாளையும் வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

பதினோரு மணி நான்கு நிமிடம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. என்னைக்குமே நகர்ந்தால்தான் நதி அழகா இருக்கும், வளர்ந்தால்தான்

என்னைக்குமே நகர்ந்தால் தான் நதி அழகா இருக்கும், வளர்ந்தால் தான் செடி அழகா இருக்கும், முயற்சி செய்தால் தான் நாம அழகா இருப்போம். இந்த வரிகளோட உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல நீங்க கேட்கலாம. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க போனை எடுங்க. 431 இந்த இணைப்பு எண்ணோடு 240 102 1 மற்றொரு எண் 246 102 1 அப்படின்னு இந்த ரெண்டு நம்பர் காத்துட்டு இருக்க. ரெண்டு நம்பர்ல ஏதாவது நம்பருக்கு தொட்டு வாங்க. FM Rainbow 102.1 இது உங்களோடு நாங்கள்

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவமிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி சாரதாஸ்.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
10: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
9: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
10: 9383846102
9: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: 11:12 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம சந்திக்கக்கூடிய முதல் நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அறியாமலத்தின் தீர்வு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடல்.
1: மேடம், எனக்கு வந்து தனிக்காட்டு ராஜா படத்துல இருந்து சந்தன காற்று செந்தமிழ் ஓட்டு அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: ஏன் இவ்வளவு அவசர அவசரமா?
1: உங்க லைன் புதுசா கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். லைன் இத்தனை வரை கிடைக்கவே இல்ல. லைன் கிடைச்சு ரொம்ப சந்தோஷம். அதுலமே வர 16ஆம் தேதி பிறந்தநாள்
0: நன்றி.

0: எஸ்ஆர்சிசி தலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள எஸ்ஆர்சிசி தலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை எஸ்ஆர்சி கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் நாக் A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி எஸ்ஆர்சி.
1: உங்களோட நாங்க கேட்டுட்டு இருக்கோம். 11:18 ஆயிடுச்சு. இணைப்புல நாம சந்திக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். திருச்சி ஒத்தக்கடையிலிருந்து அத்திவரதன் பேசுகிறேன் அம்மா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: எனக்குமா? இந்த காலத்துல கண் பார்வை இருந்தும் பல பேர் குருடர்களாக காட்சி அளிக்கிறார்கள். ஆனால் கண் பார்வை இழந்த ஒரு இளைஞன் தன்னுடைய அந்த கனவுலகத்தில் எப்படி சஞ்சரிக்கிறான் என்பதை இந்த பாடல் விளக்கும். இந்த பாடல் வந்து காசிங்கிற திரைப்படத்துல ஹரிகரன் அவர்கள் குரல்ல ஒரு வர்ற பாடலாமா? ஒரு 2 பாடலாமா?
1: சீக்கிரமா பாடலாமே.
2: நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், சொல்வது யார் சொல், வெண்பாய் துளியே மெல்லன பேசும் பசும்புல்வெளி.
1: ரொம்ப அழகா பாடி காமிச்சிருக்கீங்க, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கீங்க. நன்றி.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம்.

0: ஜிஆர்டி பிரைட்ஸ் தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है।
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: உங்களோடு நாங்க கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நாம் சந்திக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யாருமா, எங்க இருந்து அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மரங்காபுரி தாலுக்கால இருந்து வடநாட்டுல இருந்து நான் கவிதா பேசுறேன்.
5: கவிதா அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் டைலரா இருக்கேன்.
5: அப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இல்லையா? எப்பவுமே நம்மளோட எஃப்எம் ஓடிட்டே இருக்கும்.
6: உறுதுணையா
5: இருக்கிறது நம்ம கூட இன்னொரு ஆள் பேசிட்டே இருக்கிற மாதிரி வந்து நம்மளுடைய வானொலி தான். என்ன சொல்றீங்க?
6: ஆளுங்க வந்து பேசுறதோட இந்த வானொலி கேக்குறத எனக்கு ரொம்ப இஷ்டம்.
5: அப்ப சீக்கிரமா உங்களுடைய குரல் பதிவு அனுப்பிச்சு விடுங்க.
6: சரிங்க.
5: கவிதா எதுல ஸ்பெஷலிஸ்ட் தைக்கிறதுல?
6: என்ன
5: பாடல் வேணும் கவிதாவுக்கு?
6: பாடாத தேனிக்கில இருந்து வண்ணநிலவே வைகை நதி, அந்த பாட்டு வேணுமா?
5: ஓகே. அந்த படத்துல வந்து இந்த பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியிருக்காங்க, அது இல்லாம சித்ராமாவும் பாடியிருக்காங்க. எந்த பாடல் உங்களுக்கு வேணும்?
6: யேசுதாஸ் பாடினதே வேணும்.
5: கண்டிப்பா குடுத்துடலாம். நன்றிமா இணைப்புக்கு வந்ததுக்கு. பாடல் வருது.
6: நன்றிமா.

0: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

0: பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இது உங்களோட நாங்க எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா இனிப்புல ஒரு நேர் காத்துட்டு இருக்காரு, கூப்பிடலாம். வருக, வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் கீழே முத்துக்குமார் பேசுறேன்.
0: முத்துக்குமார் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தூங்கல சந்து தூங்கல வருது அந்த பாடல்.
0: சரிங்கய்யா, எத்தனை வருஷமா வானொலி கேக்குறீங்க?
1: 1971 கேக்குறமா. திருச்சி எப்போ இப்போ வந்தது?
0: நம்ம முதல் அலைவரிசை 71 கேக்குறீங்க?
1: ஒன்றியது
0: நம்ம வானொலின்னு சொல்ல வரீங்க இல்லையா?
1: மணிக்கு 3-4 பாட்டு பின்னி எடுத்துறோம்.
0: சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்க பகிரலாம் ஐயா. அந்த நம்பர் வந்து 938-546-102-1. உங்களுக்கு சீக்கிரமா அனுப்பி விடுங்க, சரிங்களா?
1: நன்றிங்க,
0: நன்றி. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.

0: 11:39 ஆயிடுச்சு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 102.1 இது உங்களோடு. நாங்க நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த நேர் எனக்கு இந்த பாடலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காரு. வருக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க யார், எங்க இருந்து?
1: ஏழுமலை
0: சார் சொல்லுங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வைகாசி மாசத்துல
0: பந்தல் ஒண்ணு போட்டுருவோம். பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். வந்ததுக்கு நன்றி.

0: ரொம்பவே உற்சாகமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க நேயர்கள் எல்லாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடித்த பாடலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோடு நாங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் சந்திக்கும் அடுத்த நேயர். வணக்கம், யார், எங்கிருந்து? ஐயப்பன். அறந்தாங்கன்னு சொல்லிட்டேன், கண்டுபிடிச்சிருவோம். ஐயப்பன் சொல்லுங்க. ஐயப்பன், என்ன பாடல் வேணும்?
1: கச்சேரி ஆரம்ப படத்துல இருந்து கடவுளே சாங்.
0: கடவுளே சாங் கேட்டலாமா? ஓகே, இனிப்புக்கு வந்ததுக்கு நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், நைன் கிராஸ் தலைநகர், திருச்சி.
4: திருச்சி சாரதாஸ்.
5: நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா பாடல் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இனிப்புல அடுத்த நேயர் வந்தாச்சு, கூப்பிட்டுலாம். வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: பெரம்பலூர் தர்மராஜ்.
5: தர்மராஜ், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
6: பெரிய வீட்டு பண்ணகலாந்து பல்லாக்கு குதிரை.
5: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தர்மராஜ்?
6: ஓகே,
5: அப்ப உங்களுக்கு வானொலி அப்படியே உற்ற நண்பனா, அப்படியே தோல் கொடுக்கும் தோழனா இருக்கும் இல்லையா? அதாவது நம்மளுடைய வானொலிக்கு 87வது பிறந்த நாள் வருது இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா இதோ நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

இன்னைக்கு உங்களோடு நாங்கள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிகழ்ச்சியில் முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். மக்களின் எதிர்பார்ப்புகளை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டப்பேரவைக்கு உள்ளது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் புதிதாக பதவியேற்ற பேரவைத் தலைவர், பேரவை துணைத்தலைவர் ஆகியோருக்கு வாழ்த்து தெரிவித்து உரையாற்றிய முதலமைச்சர் பேரவையில் அனைவரும் சமம் என்று குறிப்பிட்டார். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருடையது என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கும் மதிப்பளிக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் சிறிய கட்சி பெரிய கட்சிகளின் கருத்துக்கள் சமமாக எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் கூறினார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சட்டப்பேரவை இரண்டாவது நாளாக இன்று காலை கூடியதும் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா புதிய சட்டப்பேரவைத் தலைவராக

திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மரபுப்படி அவை முன்னவர் திரு செங்கோட்டையன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இணைந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை இருக்கையில் அமர வைத்தனர். சட்டப்பேரவை துணைத்தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்ற பேரவைத் தலைவர், பேரவை துணைத்தலைவர் ஆகியோருக்கு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், திமுக, அஇஅதிமுக, பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். சட்டப்பேரவையில் வாழ்த்து தெரிவித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக கூறினார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று கூறியதோடு பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பணியாற்ற அனைவரும் முன் வரிசையில் நிற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். புதிய அரசு அனைவருக்குமான அரசாக செயல்பட வேண்டும் என்றார். சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் சம உரிமையும் வழங்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். புதிய சட்டப்பேரவைத் தலைவராக இன்று பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், எதிர்கருத்துகளுக்கும் ஜனநாயகத்தின் வலிமை என்பதை கருத்தில் கொண்டு தரமான விவாதங்களுக்கு தாம் ஊக்கமளிக்கப் போவதாக கூறினார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு என்றும் இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் பேரவைத் தலைவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் பேரவைத் தலைவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: குறளமுதம்
1: கேள்வி 42 அதிகாரம் 5வது குறட்பா.

நல்ல ஒழுக்கம் உடையவரது வாய்ச்சொற்கள் வழுக்கும் சேற்றில் வழுக்காமல் செல்ல உதவும் ஊன்றுகோல் போல் ஒருவருக்கு எப்போதும் உதவியாக விளங்கும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஜப்பானிய பனி தேவதைன்னு செல்லமா அழைக்கப்படுற ஷிமா எனக்கா பார்க்க ரொம்ப அழகாவோ குட்டியாவோ நல்ல வெள்ளையா

0: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
1: ஜப்பானிய பனி தேவதைன்னு செல்லமா அழைக்கப்படுற ஷிமா எனகா பார்க்க ரொம்ப அழகாவும் குட்டியாவும் நல்ல வெள்ளையா காட்டன் பந்து மாதிரி இருக்கும். இதோட நிறைந்த வெள்ளை இறகுகள் காரணமா இது ரொம்ப அழகா இருக்கும். இது ஸ்னோ ஃபேரி அப்படின்ற நீண்ட வால் கொண்ட புஷ்டிட் குடும்பத்தை சேர்ந்தது. இது ஜப்பானோட மிக சின்ன பறவை. இதோட நீளம் சுமார் 14 சென்டிமீட்டர் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு நல்ல வட்டமான கண்கள், பஞ்சு போன்ற உடல்னு அழகான தோற்றத்தை கொண்டது. ஷிமா எனகா ஜப்பான் ஹொக்கேடா தீவுல தான் அதிகமா காணப்படுது. இது பறவை பிரியர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகளோட செல்ல பிள்ளையா இருந்துட்டு இருக்கு. இந்த பறவையை பாக்கிறதுக்கு வெளிநாடுகள்ல இருந்து மக்கள் கூட்ட கூட்டமா வராங்க. இந்த பறவை முட்டை, காய்கறிகள், சில நேரத்துல சின்ன சின்ன பூச்சிகள்னு சாப்பிடுது. இந்த பறவை பொதுவா வனப்பகுதியில தான் அதிகமா காணப்படுது. அவங்களோட மென்மையான உயர்ந்த தொனியில வரக்கூடிய அழைப்புகள் இருக்குல்ல, அது மென்மையான வாழ்த்துக்கள் போல இருக்குமா. இந்த பனி தேவதை பறவை ஜப்பானிய கலாச்சாரத்தோட அழகையும் தூய்மையும் குறிக்குது. இந்த ஷிமா எனகா ஜப்பானோட செல்ல பிள்ளை, பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறதுனால இவங்க உருவம் பதிச்ச கீ செயின்ஸ், பொம்மை, காஃபி ஷாப்ல கூட காஃபில இவங்க உருவம் போட்டு கொடுக்கறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க அம்புட்டு அழகு அப்படியே என்ன மாதிரி.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
3: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
4: உறவுகள் பார்க்காமலே நம்ம கூட எப்பவுமே பயணிக்கும். அப்படிதான் நம்ம வானொலியும். நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலி உங்களுக்குள்ள உருவாக்கிய நினைவுகளையும் உணர்வுகளையும் உங்க குரல்ல பதிவு செஞ்சு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவை நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. கேட்ட நாட்களை மீண்டும் பேசும்.

5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் சங்கமுமாய் பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 12:10. அன்பான நேர்களே, தோழிகளே, உங்களுக்காக நான் படிச்சதுல பிடிச்ச வரிகளை சொல்றேன். அது தத்துவமா, பஞ்சா, கருத்தா, பொன்மொழியான நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க. அது என்னன்னா, யாராவது உலகத்தை மாத்தணும்னு ஆசைப்பட்டா கல்யாணத்துக்கு முன்னாடியே முயற்சி செய்யுங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவி சேனலை கூட மாத்த முடியாதான். தோழிகளே, உங்க வீட்டுல எப்படின்னு யோசிச்சு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது உங்கள் தோழி சபினா மீரா. இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில சமையலறைக்குள்ளார இருக்கிற ஒரு பொருளை பத்தி தான் பேச போறோம். இப்ப வந்து உப்பு ஜாடியில வந்து பாத்தீங்கன்னா உப்பு மட்டும்தான் இருக்கும், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், டப்பாலெல்லாம் அந்த தூள்கள் மட்டும்தான் இடம்பெறும். ஆனா அஞ்சரைப்பட்டியில தாளிப்புக்குரிய எல்லா சாமானும் இருக்கும். பலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கவனமா அதை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா சிலர் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரைப்பட்டிக்குள்ளார என்னென்னத்தையோ போட்டு வைப்பாங்க. அப்படி உங்க வீட்டு அஞ்சரைப்பட்டியில என்ன இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கறத மனம் திறந்து பேசுவாங்க இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பேனோடு, அறிமுக நேர்களுக்காக 240-102-1, ஏற்கனவே அறிமுகமான நேர்களுக்காக 246-102-1.

நேயர்களை நீ தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து உங்களுக்காக என்னென்னலாம் நிகழ்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு. அடுத்ததா வர இருக்குது மங்கை உலகம் நிகழ்ச்சியில அஞ்சரைப்பட்டி பத்தி தான் தோழிகள் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்க போறீங்க. 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். பகல் 1 காவிய கானங்கள் தரும் மதுர கீதம். பிற்பகல் 2:15 விவசாய அன்பர்களுக்கான வேளாண் அரங்கத்தில் மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து திருச்சி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் வி கே சத்யா அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 மண்ணின் மனம், இதில் லாவணி, எரிந்த கட்சிக்காக ஆர் சச்சிதானந்தம், எரியாத கட்சிக்காக டி ஜெயா ஆகியோர் பாடுகிறார்கள். 3 இசை தூரல், 4 வசந்த் தன்கோ வழங்கும் வண்ணக்கோளங்கள்.

0: SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCE தலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRCE கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRCE.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்,

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
2: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: மணி 22 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மங்கையர் உலகம். அஞ்சரை பெட்டி, இந்த அஞ்சரை பெட்டியை வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வட்டார மொழி வழக்குல வந்து செலவு பெட்டி அப்படின்னு கூட சொல்றாங்க. மரத்தினால செய்யப்பட்ட அஞ்சரை பெட்டி, 5 அறைகள் இருக்கும், அதனாலதான் இதுக்கு வந்து அஞ்சரை பெட்டின்னு பேர் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவர் சில்வர், அலுமினியம், பிளாஸ்டிக்னு எல்லா வகைகள்லயும் இந்த அஞ்சரை பெட்டி உருவாகி இருந்தாலும் கூட பலர் வீட்டுல இது இருக்கு, சிலர் வீட்டுல இல்லாமலையும் இருக்கு. தோழிகளே, உங்க வீட்டுல இது எப்படி இருக்கு, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நீங்களும் பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான தொலைபேசியங்கள் சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240 102 1 மற்றும் ஒரு 246 102 1.

0: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: திருச்சி சாரதாஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருது

0: பின்னர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
1: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
2: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
7: மங்கை உலகம் நிகழ்ச்சி கேட்டு இருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியோட அனுபவங்களை வந்து தோழிகள் கிட்ட கேட்டிருந்தோம். தோழிகள்லாம் அஞ்சரை பெட்டியே வாங்க போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த தருணத்துல இப்போ ஒரு தோழி வந்திருக்கிறாங்க. யார், எங்க இருந்து, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் தோழி, உங்க பேரு?
8: சொன்னீங்க
7: ஆனந்தி, முதலே சொல்லிட்டீங்களா, இப்ப மறுபடியும் கேட்டா சொல்ல மாட்டீங்க.
8: என்னென்னலாம்
7: இருக்கு?
8: எல்லாமே இருக்கும். கடுகு, மிளகு, சீரகம்.
7: சரி, சில பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடுகு டப்பால காசு இருக்கும், காஃபி தூள் டப்பால கூட காசு இருக்கும். அந்த மாதிரி உங்க வீட்டு அஞ்சரை பெட்டிக்கு வந்தா காசு இருக்குமா?
8: வாங்க வாங்க, உங்களுக்காக வேணா.
7: எனக்காக வைக்கிறீங்களா?
8: இதுவரை வச்சது கிடையாது, இனிமேலுக்கு உங்களுக்கு.
7: எனக்காக எல்லாம் வைக்க வேணாம், பொதுவா வந்து சமையல் அறையில இருக்குமா அப்படின்னு கேட்டேன். சரி, எப்படி மெயின்டைன் பண்றீங்க அத? சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டப்பால மாறி மாறி எல்லாம் அந்த கடுகு டப்பால ஜீரகம் போய் கொட்டி இருக்கும், அதெல்லாம் இல்லாம
8: கலந்துரும். அதெல்லாம் கலந்துரும் ஒன்னா இருக்கறதுனால அத அப்பப்ப எடுத்து கொட்டிட்டு
7: மிளகாத்தூள் அரைக்கிறப்ப அதை போட்டு அரைச்சுக்கும். அஞ்சரை பெட்டியோட ஒரு அழகான ஒரு குறிப்பும் கொடுத்துருக்கீங்க, கவனமா இருக்கிறதுக்கு. ரொம்ப அழகா உங்களோட அனுபவங்களை சொன்னீங்கம்மா. கால் பண்ணதுக்கு நன்றி.
8: சரிங்க, தேங்க்யூ மேடம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது மங்கை ஊடகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில அஞ்சறைப்பட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து முதல் தோழி ஆனந்தி வந்து அஞ்சறைப்பட்டியை நான் பயங்கர கவனமா வச்சுப்பேங்க, அப்படியே கலந்தா கூட நான் அதுல வந்து மிளகாத்தூள் அரைச்சுப்பேன் அப்படி இப்படின்னு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்ததா ஒரு தோழி இருக்கிறாங்க, யார் எங்க இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் தரணி மேடம், நல்லா இருக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கலாம்,
4: நலமா இருக்கும். உங்க பேரு சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
5: சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை பேசுறேன் மேடம்.
4: மணிமேகலைமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். நேரலை கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேடம்.
4: எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, அஞ்சறைப்பட்டி அப்படின்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுத்துறீங்க? ஆனந்தி அம்மா வந்து பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா, நீங்க எப்படி?
5: என்ன பிளாஸ்டிக்லயும் இருக்கு சில்வர்லயும் வச்சிருக்கேன் ஆனா அதுல கொட்டவே மாட்டேன் விதவிதமா ரகரகமா இருக்கு ஆனா அஞ்சறைப்பட்டி மட்டும் தான் இருக்கு அதுல எதுவுமே இல்ல அப்படின்றீங்களா ஆமா நம்ம ஒரு அவசரத்துக்கு அதை இறுகி போயிருமா நம்ம ஏதாச்சும் கொட்டி வச்சோம்னா அதை தொடர்ந்து இது பண்றதுக்குள்ள இங்க என்ன காஞ்சிரும்
4: அஞ்சறைப்பட்டி
5: வானொலி நாளைக்கு பிறந்த நாள் கொண்டாட வாழ்த்துக்கள் மேடம். நம்ம வானொலி
4: 16ஆம் தேதி.
5: ஆமா மேடம், சரி சரி மேடம், சரியா கேக்கல.
4: மங்கையூலகம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து பேசின தோழிகளுக்கும் முயற்சி செய்த தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்பியூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இதுதொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை

பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் இரண்டாம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் சென்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1,768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5,000 மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது.

முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: மே மாதம் 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல நம்ம திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா 9383846021 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. நம்ம திருச்சி வானொலிக்கு
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலினி
5: 1, 2, 3
4: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 1 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் மேஜையை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவரையும் பேரவை துணைத் தலைவரையும் வாழ்த்தி பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருடையது என்று குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டுமென்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். தேசிய தேர்வு முகமை சார்பில் நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படுவதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு ரத்தாகியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45

இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைக்கும் இனிமைக்கும். இனி நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் மதுர கீதமாய். மதுர கீதத்தில் முதலில் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் உலகநாதபுரம் முருகேசன், அம்பிகா, காயத்ரி, காமாட்சி, டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். அடுத்ததா ஹரிதாஸ் இந்த திரைப்படத்திலிருந்து விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், நாகை மாவட்டம் முருகன் சன்னதி தெரு ஆறுமுகம், எம் கே தியாகராஜர் பாடிய பாடல் இதோ.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9038546102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காலத்தை வென்று வாழும் காவிய கானங்கள் இது. எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுரை கீதம். காஞ்சிபுரம் தாயார்குளம் திரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி இவர்களின் விருப்பமாய் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: SRCE தலக்ஷ்மி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள SRCE தலக்ஷ்மி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை SRCE கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் NAC A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி SRCE.
1: ஒரு மணி 20 நிமிடம் இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1. இது மதுர கீதம். இனி TM சௌந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்திரா, தமிழினி, தருண்,

அன்பர்த்திகான் பேட்டையிலிருந்து அருணகிரி, கீதா சித்திரைநகரத்திலிருந்து சங்கர நாராயணன், ஹேமலதா கண்டிவாக்கம் இந்த பகுதியிலிருந்து கணேசன் அண்ணம்மாள், இவர்களின் விருப்பமா எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில வாலி இயற்றிய பாடல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேயர்களின் மனம் தொட்ட மடல் விருப்ப பாடல்கள் மதுரை கீதமாய் FM ரெயின்போ 102.1. ஒரு மணி 25 நிமிஷம் ஆக போகுது. அடுத்ததா மன்னாதி மன்னன் இந்த திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்ணா வளைவு ராஜா, மேலமாங்காவனம் தேவேந்திரன், தாராசுரம் கைலாசம், பட்டாளம் ரமேஷ், பவுலின் மைக்கேல், மாரியப்பன் இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. TM சவுந்தரராஜன் பாடியது. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: धनलक्ष्मी श्रीनिवास इंजीनियरिंग कॉलेज ऑटोनॉमस काउंसलिंग कोड 3805
1: पोतीस इन अप्रैल में दूल गिफ्ट अलग है पावरफुल हिट्स गेट्स पावरफुल गिफ्ट्स किड्स के गेम्स और गिफ्ट पेरेंट्स के शॉपिंग और गिफ्ट पोतीस इन अप्रैल में दूल प्लेफुल शॉपिंग समर कूल
2: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் வழங்கும் ரீல் போடுங்க ரியல் ஹீரோ ஆகுங்க
3: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்
4: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க
2: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு
5: காற்று திசை மாறலாம் ஆனால் ஒருபோதும் நிற்காது காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்
6: திருச்சி சாரதாஸ்
7: மனதை மயக்கும் மாணிக்க பாடல்கள் FM ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம் அடுத்ததா நாச்சிக்குறிச்சியிலிருந்து முத்துசாமி ராமு விக்னேஷ் சூர்யா முத்துக்குமார் கௌரி இவர்களின் விருப்ப பாடலாய் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது பாடல் வரிகள் கண்ணதாசன் பாடலுக்கு இசை வேதா

0: ஜில் சம்மா கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும்

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தி சின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தி சின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். திண்ணியம் வசந்தா விரும்பி கேட்டிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது அச்சானி திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஒரு மணி 42 நிமிடம் இணைந்திருக்கிறோம் FM Rainbow 101.1. இது மதுரை கீதம். மதுரை கீதத்தில் நிறைவாக மலைக்கோட்டை ரெங்கராஜ், தேவிகா, சரண்யாமணி, தனிஷ்காஸ்ரீ இவர்களின் விருப்பமாய் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து பாடல் பி சுசிலா பாடியது. பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தாம் தரகடு தாம் தரகடு தாம் தாம் தின் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தாத்தா

நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய திரையிசை கானங்களை கேட்க எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி, மதுரை கீதம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி வழங்கும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவை தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில

0: அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். புளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் வரை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் நான் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்டு இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி நல்லபடியா இருக்கா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செல்லில் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளியுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்துச் செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செல் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றிக்கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டு நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும்

0: அந்நியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலை வரிசையோடு.

0: பங்கேற்க வாருங்கள். திருச்சி வானொலியின் 87வது பிறந்த நாள் பெருவிழா.
1: வானொலி ஏற்படுத்திய வாழ்க்கை மாற்றத்தை உங்கள் அழகான குரலில் பதிவு செய்து அனுப்புங்களேன்.
0: நாளை மாலைக்குள்
1: 9385461 வாட்ஸ்அப் எண்ணுக்கு.
0: சுறுசுறுப்பாய் மாற சுடர்விளக்காய் வரும் வானொலியை வாழ்த்த வாருங்கள். என் வானொலி, என் வாழ்க்கை.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களை திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: கல்லூர்குட்டப்பட்ட வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். குறைந்த நிலப்பரப்புல நிறைந்த வருமானம் எடுக்கணுமா, அதுவும் தினசரி வருமானம் எடுக்கணுமா, அதுக்கு மலர் சாகுபடிதான் சிறந்த உதாரணமா விவசாயிகளுக்கு கை கொடுக்குது. தொடர் வருமானத்திலையும் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் மகசூல் இழப்பு ஏற்படாம இருக்கிறதுக்கு நாம சாகுபடி செய்யக்கூடிய மலர்கள்ல எந்தவித நோய் தாக்கமும் ஏற்படாம பாத்துக்கணும். கடந்த வார ஒலிபரப்புல மல்லிகை போன்ற சில பூக்கள்ல ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கான மேலாண்மை முறைகள் குறித்து திருச்சிராப்பள்ளி நாவலூர் குட்டப்பட்ட வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள் ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டாங்க. அதன் தொடர்ச்சியா இன்றும் செவ்வந்தி, சாமந்தி போன்ற பூக்களில் ஏற்படக்கூடிய நோய் தாக்கத்தை பற்றியும் மேலாண்மை முறைகள் பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். கொஞ்சம் செவி மடுப்போமே.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில மலர் சாகுபடியில என்னென்ன நோய்கள் வரும், அதை எப்படி நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை சொல்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்காங்க நவலூர் குட்டப்பட்டு வேளாண் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். அம்மா வணக்கங்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: முக்கியமா இந்த பூக்கள் வந்து ஒரு சில நேரம் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தையும் கொடுக்குது, அதான் இந்த நோயால நிறைய பயிர்கள் பாதிக்கப்படுது. இந்த முக்கியமா செவந்தி பூல என்னென்ன நோயெல்லாம் தாக்கும்?
2: ரீசெண்டா வந்து இந்த குமார வயலூர் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு வந்து போயிருந்தோம். அங்க ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் பக்கம் போட்டிருந்தாரு. அது ஃபுல்லாவே செடி வந்து ரொம்ப குட்டையா இருந்தது. அப்புறம் உள்ள நாங்க போய் ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த செடி வந்து முதல்ல இலை வந்து அப்படியே கருக ஆரம்பிக்குது. அந்த இலை கருக ஆரம்பிச்சோடனே அந்த செடியோட ஒரு பகுதி வந்து அப்படியே காய ஆரம்பிக்குது. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா மொத்த செடியும் அப்படியே காஞ்சிருக்கு. அங்க அங்க அங்க அங்க ஃபுல்லா அப்படியே காஞ்சிருந்தது. செடியோட வளர்ச்சியுமே இல்லை. எப்பயுமே நல்லா நமக்கு பூ வந்து அப்படியே பந்து மாதிரி நம்ம மார்க்கெட்ல எல்லாம் பார்த்துருக்கோம், நல்லா பந்து மாதிரி வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த காளான் நம்ம பாக்குறோம்ல, அந்த சைஸு கூட இல்லை. குட்டி குட்டியா பூவோட அது உற்பத்தியும் பாதிக்குது, அந்த பூவோட வளர்ச்சியும் வந்து பாதிச்சிருந்தது. அப்ப அங்கிருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம், என்ன இது பிரச்சனையா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது அதுல வந்து நூற்புழு, ஹெலிகோடைலங்கஸ் அப்படிங்கிற நூற்புழுவும் இருந்தது. அதுக்கப்புறம் வேர் முடிச்சு நூற்புழுவும் அதுல வந்து இருந்தது. அது இல்லாம பூஞ்சானும் அதுல இருந்தது. இது மூணும் சேர்ந்ததுனாலதான் அந்த செடியோட வளர்ச்சியே குட்ட குட்டையா அப்படியே மாத்திருச்சு. சோ அப்ப அதை எடுத்துட்டு வந்து நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரைகோடர்மா எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். அப்புறம் வந்து பொக்கோனியா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த பொக்கோனியாவும் ஒரு செடிக்கு வந்து 50-50 கிராம் வந்து போட சொல்லி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த செடியோட வளர்ச்சி வந்து ஒரு அளவுக்கு இருந்தது. ஆனால் காஞ்சி போன செடியை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி ரொம்ப காஞ்சி, ஏன்னா காஞ்சி போய் அது இறந்துருச்சுன்னா அந்த செடியும் நம்ம வயலில் வந்து விட்டு வைக்கக்கூடாது. அதை என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக வேரோட அதை வந்து புடுங்கிட்டு வயலுக்கு வெளியே கொண்டு போய் எரிச்சிடணும். ஏன்னா அது அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா திருப்பி நல்லா இருக்கிற செடிக்கும் வந்து அது ஈஸியாக வந்து பரவிடும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாய்ச்சுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட செடியிலேருந்து நல்லா இருக்கிற செடி வழியாக போச்சுன்னா, ஏன்னா மண்ணில் தான் இருக்குது அந்த உயிர்கள், அதனால அது அப்படியே நல்ல செடிக்கும் போய் தாக்கிட்டே இருக்கும். அதனால எப்பயுமே ஒரு செடி வந்து காஞ்சது வாடுதுன்னா அதை வந்து வயல்ல இருந்து உடனே அப்புறப்படுத்தி அதை அழிச்சிடணும். அழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ,
1: செவ்வந்தி வந்து குட்டையா இருக்கிறதுக்கு இந்த நூற்புழு தான் காரணமா?
2: நூற்புழு, பூஞ்சானம், ரெண்டுமே வந்து நமக்கு காரணம்.
1: அதற்கு அந்த பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தினா,
2: பூஞ்சான கொல்லி நம்ம பயன்படுத்தினாலே போதும். ஆனா நமக்கு இது மாதிரி நிறைய காஞ்சிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம இப்ப ட்ரைகோடர்மா பொக்கோனியா வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா நமக்கு உடனே வந்து செடிகளை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது. அந்த இடத்துல நம்ம ரசாயனத்தை தான் வந்து பயன்படுத்தி ஆகணும். இந்த ரசாயனம் வந்து காப்பர் ஆக்சி குளோரைடு இருக்கு இல்லையா, அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2.5 கிராம் எடுத்துக்கணும். எடுத்து பாதிக்கப்பட்ட செடிக்கெல்லாம் நம்ம வந்து ஊத்தணும். அதுவும் ஊத்தலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபிகோனசோல் அப்படிங்கிற மருந்து இருக்கு, அந்த மருந்தையும் 1 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில கலந்து செடி பாதிக்கப்பட்ட செடி அதுக்கு மட்டும் ஊத்தக்கூடாது, சுத்தி இருக்க செடிகளுக்கும் ஊத்தணும். ஏன்னா அது மண்ணு வழியா கொஞ்சம் நகர்ந்து போயிருக்கும், அதனால அதுக்கும் சுத்தி இருக்கிற செடிக்கும் நம்ம ஊத்தும் போது செடி பாதிப்பை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். மற்ற செடிகளுக்கு எல்லாம் நம்ம மண்ணு மூலமா வந்து இத 1 ஏக்கருக்கு வந்து 1 கிலோ ட்ரைகோடர்மாவும் பொக்கோனியாவும், ட்ரைகோடர்மா கிடைக்கலன்னா பேசில்லஸ், ஒரு கிலோ, பொக்கோனியாவும் ஒரு கிலோ வந்து எடுத்து தொழு உரத்தோடையோ இல்லை மணலோடையோ கலந்து ஒரு ஏக்கருக்குனா 20 கிலோ, ஏன்னா நம்ம ஒரு ஏக்கருங்கும் போது ஃபுல்லாக தூவ முடியாது, அதனால 20 கிலோ வந்து மணல் இல்லைன்னா தொழு உரத்தோட கலந்து நம்ம போட்டுடலாம்.
1: சிறப்பு. அதே போல் முக்கியமாக இட்லி பூ வந்து நம்ம பகுதியில் விளைய வைக்கிறாங்க, அதில் என்னென்ன நோய்கள்லாம் வரும், அது எப்படி?
2: இட்லி பூவில் வாடல் நோய் தான், வாடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு முடிச்சா மாறி இருந்தது.

0: அந்த முடிச்சு வந்து வேர் நூற்புழு தாக்குதனால, வேர் முடிச்சு நூற்புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது அதோட தாக்குதல்னால அது வந்திருந்தது. அதுவும் அதே மாதிரி தான், எப்போ வரும் இந்த வாடலும் நூற்புழு தாக்குதல் அப்படின்னா, இப்போ மழை பெஞ்சோ இல்லைனா வந்து அந்த இடத்துல நிறைய நம்ம தண்ணி நீர் தேக்கம் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த செடிகள் தான் வந்து முதல்ல பாதிப்படையும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், நல்ல வடிகால் வசதி வந்து அமைச்சு கொடுக்கணும். நம்ம வயலில் மழை பெஞ்சாலும் சரி இல்லை, இப்போ நம்மளே தண்ணியை வந்து கட்டினாலும் ரொம்ப தேங்கி நிற்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, வயலும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதனால் வடிகால் வசதி ஃபஸ்ட்டு நல்லா பண்ணி கொடுத்துடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கார்பன் டசிம் அப்படிங்கிற மருந்து 1 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து சுத்தி வந்து நம்ம போடணும். ஏன்னா நூற்புழு தாக்குதலும் இருக்குன்னு சொன்னா, அதுக்கு வந்து நிறைய இருக்குது நூற்புழுக்காக. அது வந்து பார்த்தீங்கன்னா கார்போஃபியூரான். கார்போஃபியூரான் இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய பக்கம் வந்து கிடைக்கிறது இல்லை, ஏன்னா அது தடை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு இணையாக வேற இல்லாததுனால இருக்குது. அதனால கார்போஃபியூரான் வந்து நம்ம போடலாம். அது வந்து ஒரு செடிக்கு வந்து 10 கிராம் அளவுக்கு நம்ம போட்டுடலாம். அது கிடைக்கல அப்படின்னா வேலம் பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவோ பைராம். வேலம் பிரைம் அப்படிங்கிறது கம்பெனியோட பேர். அது நிறைய இருக்குது, ஆனால் ஃப்ளூவோ பைராம்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா என்ன இருக்கோ அது வந்து கொடுப்பாங்க. அதுவும் நம்ம போடலாம்.
1: சம்மங்கி பத்தியும் சொல்லிருங்களேன்.
0: சம்மங்கியில வந்து பூ கருகள், இலை மற்றும் பூ கருகள், அதுதான் இப்போ நமக்கு நிறைய வர்றது. எதனால வருது அப்படின்னா, 2 வகையான காரணிகள் வந்து அதுக்கு இருக்கு. ஒன்று வந்து பூஞ்சானம், பூஞ்சானம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவாலையும் நமக்கு வரும். 2 வகையான காரணி. இப்போ பாக்டீரியா வருது அப்படின்னா அந்த பூ வந்து அப்படி நீர் கோத்திருந்தா எப்படி இருக்கும், கருகி இருக்கும். அதே சமயத்துல இப்போ நம்ம வெங்காயம் கேரட்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு மாதிரி இப்படி கை வச்சாலே கை டொங்கன்னு உள்ள ஓடிடும், அந்த மாதிரி வந்து நீர் கோத்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது பாக்டீரியால வந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே பூஞ்சானால எப்படி வந்தது அப்படின்னா, அது ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரௌனா இருக்கும், அதுக்கப்புறம் கருப்பு நிறமா அப்படியே மாறி காஞ்சி அது வந்து நீரெல்லாம் கோத்து அப்படிலாம் இருக்காது. அதை வச்சு நம்ம எதனால வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாக்டீரியாவால் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட், இந்த கெனாமைசின் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் மார்க்கெட்டில் ஸ்ட்ரெப்டோமைசின் சல்ஃபேட். அது வந்து நம்ம பாக்டீரியா கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு நம்ம கொடுத்தாலே போதும். அது வந்து எப்பயுமே வந்து பிபிஎம் அளவில் கொடுப்போம், 100 பிபிஎம் அந்த மாதிரி கொடுப்போம். விவசாயிகளுக்கு வந்து நம்ம பிபிஎம்னு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால ஒரு ஏக்கருக்கு வந்து 120 கிராம் எடுத்துக்கலாம், அதுவே போதுமானது. அதை வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ 1 ஏக்கருக்கு நீங்கள் எவ்வளோ இப்போ 10 டேங்க் அடித்தாலும் 8 டேங்க் அடித்தாலும் அதில் இந்த அளவை நம்ம கலந்து தெளித்தோம் அப்படின்னா சரியாயிடும். அதே வந்து பூஞ்சையால் ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து மான்கோசெப் அப்படிங்கிற மருந்து இருக்குது. அது வந்து 0.2%, அதாவது 2 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை தெளிக்கலாம். இல்லை அப்படின்னா அசாக்சி ஸ்ட்ரோபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதுவும் பூஞ்சான குழி தான், அது வந்து 1 மில்லி 1 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். இன்னொன்று அதில் வேரழுகள்னு சொல்லுவோம், அதுவும் இருக்குது. வேர்னா அந்த கீழே கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கருப்பாக மாறி அழுகிடும், அதை செடியோட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம அடுத்த வருஷமும் அதை கொண்டு போகாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பயிர் சுழற்சி முறையை வந்து கையாளணும். பயிர் சுழற்சி முறைன்னு போகும்போது நம்ம எல்லாருமே இப்போ இன்னொரு பயிர் வந்து போட மாட்டாங்க, பூ போடுற இடத்துல திருப்பி நாங்கள் பூவே தான். அப்போ ஒரு கேப் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு என்ன பண்ணலாம்னா பசுந்தாள் உரம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த சணப்பு கொழுஞ்சி இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி பசுந்தாள் உரங்களை நம்ம போட்டோம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கெட்டது பண்ணக்கூடிய நோய் கிருமிகளை வந்து அது அழிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பயிரை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஒரே பயிரை திரும்ப திரும்ப திரும்ப செய்யும் போது இந்த பயிருன்னு இல்லை, சம்மங்கின்னு இல்லை, மல்லிகை செவ்வந்தி சாமந்தி எல்லாத்துலேயுமே வேர் சம்பந்தமான நோய்கள் வருது அப்படின்னா நம்ம திரும்பவும் அந்த பயிரை போடாமல் வேற ஒரு பயிரை மாற்று பயிராக போட்டுட்டு அடுத்து இந்த பயிரை போடலாம். அப்படி மாற்று பயிர் எங்களால் போட முடியலன்னா பசுந்தாள் உரங்களை போட்டு திருப்பி அதிலே மடக்கி உழுது அடுத்த இதே பயிரை நம்ம போடுறது நல்லது.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பூக்கள் வைக்கிறவங்க பூக்கள் தான் அடுத்த மாற்று பயிராக வைப்பாங்கன்னு, வேற என்ன பயிர் போனால் நல்லா
0: இருக்கும்? பயிர் வந்து நம்ம நெல் போகலாம். ஏன்னா நம்ம திருச்சியில் வந்து நிறைய நெல் முக்கியமான பயிராக இருக்குது. நம்ம நெல் போகலாம், இல்லை அப்படின்னா வந்து சோளம், கம்பு, இந்த மாதிரி பயிர்கள் வந்து நம்ம போடலாம்.
1: அடுத்து கேந்தி, அதாவது சாமந்தி பூ, அதில் என்ன நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு?
0: சாமந்தி பூலையும் இதே மாதிரி தான், வேரழுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கருகள், இது ரெண்டும் தான் நமக்கு அதே, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதே நோய்

0: மேலாண்மை முறைகள் தான்.
1: வேரல்கள்
0: இதுக்கும்
1: வந்து
0: வந்து
1: பாக்டீரியாவாலயா இல்ல
0: அதுவும்
1: பூஞ்சானத்தால?
0: பூஞ்சானத்தால வர்றது தான். இதுல வேரழுகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கும். ஃபுசேரியம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானமும் இருக்கும், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ளீரோசியம் அப்படின்னு சொல்ற இன்னொரு ஒரு பூஞ்சானமும் இருக்குது. ரெண்டு தாலையும் வரும். அதே மாதிரி பூக்கருகள் வந்து இதுல பூஞ்சையினால மட்டும்தான் ஏற்படுது. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த ஒரே முறைகள் தான் நமக்கு.
1: அடுத்து ரோசா பூல என்னெல்லாம்?
0: ரோசா பூல நமக்கு இப்ப முடிஞ்சிருச்சு கார்த்திகை பட்டம் அந்த டைம்ல, நவம்பர் டிசம்பர் ஜனவரி அப்போ வந்து பனி வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாம்பல் நோய் வந்து அதில் அதிகமாக வரும். ஓகேங்களா? அந்த சாம்பல் நோய் அப்படிங்கிறது நம்ம சாம்பலை வந்து இலை மேலே தூவி கொட்டி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு சாம்பல் நிற வளர்ச்சி வந்து இலை மேலே இருக்கும். அப்போ இலை மேலே சாம்பல் நிற வளர்ச்சி இருந்ததுன்னா நமக்கு பச்சையம் கிடைக்காது, சூரிய ஒளியை எடுத்துக்க முடியாது, ஒளிச்சேர்க்கை நடக்காது, அதனால செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். இதுக்கு வந்து மேலாண்மை என்னன்னா நனையும் கந்தகம், வெட்டபிள் சல்ஃபர்னு சொல்லுவோம் தமிழில், நனையும் கந்தகம், அது வந்து 2.5 கிராம் 1 லிட்டர் கலந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த நோய் தாக்குதல் வந்து போகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இலை புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இலையில் ஃபுல்லாக வந்து கருப்பு நிறத்தில் புள்ளி மாதிரி வரும், அதுக்கு அப்படியே வந்து கருகிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நுனிக்கருகள் நோயின்னு சொல்லுவோம். நம்ம ரோஸில் நிறைய போனிங்கனாலே தெரியும், அங்கங்கே அப்படி அப்படியே காஞ்சி காஞ்சி காஞ்சி இருக்கும் செடிகள், அது வந்து நுனிக்கருகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா நுனியிலேருந்து அப்படியே பின்னோக்கி காஞ்சிக்கிட்டே வரும் செடி. சாம்பல் நோய்க்கு அடுத்து இது முக்கியமான நோய். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால், அந்த நுனி கருகி இருக்கு இல்லையா, அந்த கருகின நுனி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். ப்ரூனிங் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டு போர்டோ பசை அப்படிங்கிறது அது கிடைக்கலனா காப்பராக்சி குளோரோடைய பசை மாதிரி எடுத்து போட்டுடலாம். இல்லை அப்படின்னா அதையவே இலை வழியாக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துடணும். ஸ்ப்ரே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டுப்பட்ட பகுதியிலையும் இதாகிடும், இலைகள் மேலேயும் போய் செடி வந்து நல்லா
1: சிறப்பு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உழவர்கள் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: 63 81 53 10 95.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க.
0: 63 81 53 10 95. நன்றி.
2: மலர் சாகுபடியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து மிக அழகாக இதுவரை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி நாவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி கே சத்யா அவர்கள். மலர் சாகுபடி செய்வோர் இவர் சொன்ன ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து அதிக மகசூல் எடுத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருவாரியான இடங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது அவசியம். கோடையில் உழவு செய்வதால் களைகள் பெருக்கமடைவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிர் சாகுபடியின் போது களை பிரச்சினை வெகுவாக குறைகிறது. உழவு செய்யாத வயல்களில் மழை பொழிவின் பொழுது மழைநீர் வயலில் சேகரிக்கப்படாமல் வீணாகின்றது. இதனால் மேல்மண் அரிமானம் ஏற்படுவதோடு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் விரயமாகின்றது. உழவு செய்வதால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு வயலிலேயே மழை நீர் கிரகிக்கப்படுகின்றது. நிலப்பரப்பின் கீழ் ஈரம் காக்கப்படுகிறது. பூச்சி பூஞ்சானங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உழவு செய்வதால் முன்பருவ விதைப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும். முன்பே உழவு செய்த நிலத்தில் மறு உழவு செய்து விதைப்பது சுலபமாக இருக்கும். இதனால் அடிமண் இறுக்கம் நீக்கப்படுவதுடன் நீர் கொள்திறனும் அதிகரிக்கும். விளைச்சலும் 20% வரை அதிகமாக வாய்ப்புள்ளது. எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்து எதிர்வரும் பருவ காலங்களில் அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அறிவிக்கின்றார். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் லாவணி இடம்பெறுகிறது. சிவன் மன்மதனை எரித்தார் என ஆர் சச்சிதானந்தம் அவர்களும், சிவன் மன்மதனை எரிக்கவில்லை என டி ஜெயா அவர்களும் பாட வருகின்றனர்.

அதாவது தம்பி கேட்குது, எதை நம்பி பாட வந்திருக்கேன்னு கேட்குது. நீ எதில் எரிஞ்சுதுங்கிறியோ அத்தனைலையும் நான் எரியலேன்னு தான் சொல்லிட்டு வர்றது என்னுடைய கருத்து. சங்கராச்சாரியார் என்ன சொல்லியிருக்கிறாரு? உபநிமதம், நைடதம், அத்வைதம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த மூணுக்குமே மேலானது பொருள், அழியாத வஸ்து. அதாவது சிவன் நஞ்சுண்டன் கண்ணால் எரிஞ்சு போனதாக சொல்கிறீங்க. அப்போ எந்த சிவனாக இருந்து எரிஞ்சு போனாருன்றது தான் என்னுடைய கேள்வி.

தன்னை வல்லவரை படைப்பதற்கு வயதான் உண்டோ? அதாவது வரும் இச்சாசக்தி என்ற உலகம் தன்னை வல்லவரை படைப்பதற்கு வகதாதுண்டோ? பெருமை தரும் ஞானசக்தி இரண்டும் கூடி பேரின்றம் சமைந்ததென்றே பேசுங்காதே. அதில் மறிவு நின்ற இச்சையெல்லோ காமரூபம். அந்த செயல் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்தது உனக்கு வந்து குரு வந்து ராமசாமி. ராமசாமிங்கிறது யார்? காத்தல் தொழில் பண்ணுறவர். அடுத்தது சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்தத்துக்குள்ளே அத்தனை பொருள் அடக்கம் ஐக்கியம் அவ்வளவும் இருக்குது. அப்போ அது விதமுந்தியா வித்து முந்தியா சொல்லிட்டு பாட்ட ஆரம்பிக்கணும்.

அந்த புராண செய்யுள் என்ன சொல்வது என்று கேட்டால், விட்டவம் பகழிய எந்தும் வியப்புறும் விமலன் மீது, பட்டதும் சிறிது வேளை பார்த்தனன் பார்த்தலோடு, கட்டளல் பொதித்த நெற்றி கண்டது கடிதே காமர் சுட்டனர் கையிலை முற்றும் சூழ்புகை பரவிற்றேன் என்று கந்தபுராணச்சியில் சொல்லுதப்பா. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அம்மா?

அதாவது இதெல்லாம் ஏன் சுற்றி வந்திருக்க, நம்ம மனசுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறார். அடுத்து கந்த புராணத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க, சுட்டதும் சூழ்பகை பரவி நின்றதோன்னு. அதாவது மன்மதன் பானம் போட்டாரு, பானம் போட்டது அந்த சிவபெருமானுக்கு கோபம் தெனிஞ்சு மோகம் உண்டாயிருச்சு, அதுதான் சூழ்பகை பரவி நின்று. அந்த இடத்துல கையில் எரிஞ்சு போச்சோன்னா இன்னைக்கு நம்ம இல்லை, நீ நானும் பாட முடியாது. கந்த புராணம் சொல்கிறது பொய்கி.

ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் எரிந்த கட்சிக்காக ஆர் சச்சிதானந்தம் அவர்களும், எரியாத கட்சிக்காக டி ஜெயா அவர்களும் லாவணி பாடினர்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு ரவிசங்கர் போட்டியின்றி தேர்வானார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு

திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்துச் சென்று இருக்கையில் அமர வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவர் உடையது என்று குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கும் மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும், பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் புகார்களைத் தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறிய இந்த முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களில் ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு செய்தார். பராமரிப்பு மற்றும் ஆய்விற்கு 16 அம்ச நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அவர் கூறினார். தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவுகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

காற்றலைகளில் இனிமையான கானங்களோடும் நேர்களின் விமர்சன கடிதங்களோடும் செவிகளுக்கு சின்ன சின்ன செய்திகளையும் தூவ வருகிறது இசை தூரல் திருச்சி FM Rainbow 102.1.

வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: சில உறவுகள் பார்க்காமலே நம்ம கூட எப்பவுமே பயணிக்கும், அப்படிதான் நம்ம வானொலியும். நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலி உங்களுக்குள்ள உருவாக்கிய நினைவுகளையும் உணர்வுகளையும் உங்க குரல்ல பதிவு செஞ்சு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவை நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. கேட்ட நாட்களை மீண்டும் பேசும்.

0: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.

மணி 12 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் அறிவியல் ரீதியா பல கண்டுபிடிப்புகள், பல மாற்றங்கள், முன்னேற்றங்களை நோக்கி பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த வரிசையில இப்ப வந்து ஒரு வினோதமான, விசித்திரமான, குழப்பமான ஐரோப்பாவில நடத்தப்பட்ட ஆய்வை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் ஆண்கள்னா ஆலிஸ் வெல்லாம், பெண்களை பார்த்தா பாய் பாய் சொல்றாங்களாம். யார் அந்த விஐபின்னு பாத்தீங்கன்னா, பறவைகள் தான். இப்படி ஒரு விசித்திர பழக்கம் பறவைகள் கிட்ட இருக்குதா? பறவைகளுக்கு பாலினம் தெரியுதா? குறிப்பா நகரங்கள்ல வாழ்ற பறவைகள் ஆண்களை விட பெண்களை பார்த்தா பயம் கொள்ளுதாங்கிற சந்தேகத்துலதான் ஐரோப்பாவில ஆய்வை நடத்தியிருக்கிறாங்க. இங்க வந்து 5 நாடுகள்ல 37 வகை பறவைகள் இனங்களை வச்சு ஒரே உயரத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ஒரே நிற ஆடைகளை அணிஞ்சு நேரா நடந்து போற ஆய்வை 100க்கும் மேலான தடவை முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல வந்து புறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள்கிட்ட அதிகமா நெருக்கம் காட்டினாலும் கூட, மேக்பை அப்படிங்கிற வகையான பறவைகள் பெண்களை பார்த்தோனையே ரொம்ப வேகமா பறந்து. இதை பார்த்த பல ஆண்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்களோட நிலைமையை அப்படியே புரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த மேக்பை அப்படின்லாம் பதிவிட்டு இருக்காங்களா பாத்துக்கோங்களேன். ஆக ஏன் இந்த மேக்பை இப்படி நடந்துக்குது? உடல் ரீதியா எதுவும் வேறுபாடுகளா, இல்ல வாசனையா, இதெல்லாம் காரணமாங்கிறது ஒரு குழப்பமா தான் இருக்கா. இதுக்கு வந்து அடுத்த கட்ட ஆய்வுகள் தேவைன்னு குழம்பி போய் நிக்கிறாங்களா இந்த ஆய்வின் இணை ஆசிரியர் யானினா பெனடெட்டி அவர்கள். இந்த தகவலோட அடுத்ததான் வந்து நேயர்களோட விமர்சன கடிதங்களை வந்து படிக்க போறோம். அதுல முதல் கடிதம் வந்து பாத்தீங்கன்னா, சென்ற மாதம் 28ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறவங்க திருவாரூர்ல இருந்து தமிழ் காவலன் அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி காலை 11:00 அதனைத் தொடர்ந்து 11:30 இரவு 8:00 ஒளிவளம் வந்த மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம். நமது பாரத பிரதமர், காற்று என்பது வாழ்வின் ஆற்றல், முழுமையின் சக்தி என்றும், காற்றின் சக்தியே நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் புதிய அத்தியாயத்தை எழுதுகிறது என்றும், காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான் மாநிலங்கள் முன்னோடிகளாக திகழ்கின்றன என்றும், காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 4வது இடத்தில் உள்ளது என்றும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசின் பணி மட்டுமல்ல, அது வந்து மக்களின் பொறுப்பு என்றும், இந்திய பாலாடை கட்டிகள் உலக தரத்தில் போட்டியிடுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற கணித ஒலிம்பியாட் போட்டியில் கலந்து கொண்ட சென்னை சிவானி பரத்குமார் உலக அளவில் 6வது இடம் பிடித்து நாட்டிற்கு பெருமை சேர்த்து உள்ளார் என்றும், தமது எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டது சிறப்பாக இருந்தது, வழங்கிய பண்பளிக்கு பாராட்டுகள்னு சொல்லி இந்த கடிதத்தை நிறைவு செய்யறாங்க திருவாரூர்ல இருந்து தமிழ் காவலன். அடுத்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து தாமஸ் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா, வண்ணக்கோளங்கள் 6ஆம் தேதிக்காக, இந்த மாதம் 6ஆம் தேதிக்கான கடிதம். வண்ணக்கோளங்கள் கேட்டேன், சகோதரி தரணியும் சகோதரர் சுரேஷும் நிறைய கேள்விகள் மற்றும் விடுகதை கேட்டு நேயர்களை சிக்க வைத்து விட்டார்கள். இருந்தாலும் நிறைய நேயர்கள் சரியான பதில்களை அனுப்பியிருந்தார்கள், நானும் பங்கெடுத்துக் கொண்டேன். எனக்கு நானே வாழ்த்து கூறிக்கொள்கிறேன், நன்றி, பண்பளிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5 மணிக்கு பொன்மாலர் கேட்டேன், கவிதைகளையும் பாடல்களையும் அள்ளி வழங்கிய சகோதரர் சுரேஷுக்கு நன்றி, ஞாபகம் மறதி நிகழ்ச்சி கேட்டேன், இனிமையான பாடல்களை கேட்டு தூங்க வைத்த அறிவிப்பாளருக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 7ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா, வந்தே மாதரம் கேட்டேன், கௌரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், அப்புறம் இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன், ஞானிகளை பற்றி தெளிவாக சொன்ன விமல் அவர்களுக்கு நன்றி, காலை 6:30 விவசாய நிகழ்ச்சி கேட்டேன், விவசாயிகளை பற்றி தெளிவாக கூறினார் கார்த்தியாயினிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாள் மலர் கேட்டேன், அப்புறம் கண்ணம்மா, ரவீந்திரநாத்

அஹுரஸ்பி ஜனநாதன், அமா சாமி, தவை உமா மகேஸ்வரனார், பாலாசிங் இவர்களின் சிறப்பியல்புகளை பற்றி தெளிவாக நாள்மலர் மூலம் தெரிந்து கொண்டேன். நாள்மலர் செய்திகளை சொன்ன சகோதரிக்கு நன்றி. வசந்த் அழைப்பு கேட்டேன். டாக்டர் வினோத் அவர்கள் சிறுநீரகங்கள் பற்றி ஒரு மணி நேரமாக பேசினார்கள். நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளித்தார்கள். உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கு நன்றி. அப்புறம் போடு ஆட்டம் போடு உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி வழங்கிய மனோஜ் கரனுக்கு நன்றி. மதுரகீதம் கேட்டேன். பாடல்களை அள்ளி வழங்கிய அறிவிப்பாளர் நக்கீரனுக்கு நன்றி. மீண்டும் நான் அடுத்த கடிதத்தில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடிதமும் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதம் 7ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அப்புறம் கிராமிய பாடல்கள் கேட்டேன். சிவசங்கர் குழுவினர் பாடிய பாடல்கள் அருமை. மனோஜ் கரன் அவர்கள் காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம், வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று கூறினார். நொங்கு சாப்பிட சொன்னாங்க, தர்பூசணி சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இசை தூரலை தூவிட்டார் சகோதரர் மனோஜ் கரன். 3 நபர்களுக்கு விருது கிடைத்ததை பற்றி சொன்னார். இணையவழி குற்றங்களை கண்டுபிடித்ததற்கும் அந்த செய்தியை வழங்கிய பண்பலுக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாலை 4 மணிக்கு சந்தேஸ் டு சோல்ஜர்ஸ் கேட்டேன். அப்புறம் நிகழ்ச்சி வந்து அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவு இசை இனிமை பாடல்கள் கேட்டே நேர்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தையும் அள்ளி வழங்கிய சகோதரர் கோபால் அவர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சி கேட்டேன். கேட்ட பாடல்கள் அனைத்தையும் அள்ளி கொடுத்தார், நான் கேட்ட பாடலையும் கொடுத்தார். பாடல்களை அள்ளி வழங்கிய அறிவிப்பாளர் கோபால் அவர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் 8ஆம் தேதிக்கான வந்தே மாதரம் கேட்டேன். ஆபோஜி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன், அருமையாக இருந்தது. அடுத்து வந்து போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்களை அள்ளி தந்த சகோதரி தரணிக்கு நன்றி. அப்புறம் 8ஆம் தேதிக்காக உங்களோடு நான் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள் அருமை. மதுரகீதம் கேட்டேன். இனிமையான தங்கமான பாடல்களை அள்ளி வழங்கிய ரோஸ்லின் செல்வியாவுக்கு நன்றி. கனிந்த வாழ்வு நிகழ்ச்சி கேட்டேன், அருமையான நிகழ்ச்சி. தன்னுடைய அனுபவங்களையும் ஆதங்கங்களையும் பகிர்ந்து கொண்டார் ஓட்டுநர் ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் கேரளாவில் பேருந்தில் வந்த பெண்ணை யாரும் கூப்பிட வரவில்லை. அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் வரும் வரை நடத்துனரும் ஓட்டுநரும் காத்திருந்து ஒப்படைத்ததை பற்றி சொன்னது அருமை. போக்குவரத்தில் பெற்றோர்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்துக்கூடிய ராஜ்மோகன் ஐயா அவர்களுக்கும் கோகிலாவிற்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. பண்பலைக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3 மணி இசை தூரலை தூவிட்டார் சகோதரி தரணி அவர்கள். மின்னஞ்சல்கள் கடிதங்கள் வாசிக்கப்பட்டது. என்னுடைய கடிதம் வாசிக்கப்பட்டது. செல்ல குரலில் அழகாக வாசித்த தரணி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் இவருடையதான், தாமஸ் அனுப்பியிருக்கிறாங்க திருச்சி ஏர்போர்ட்லேருந்து. 8ஆம் தேதிக்காக என்ன சொல்றாங்கன்னா, இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சி வழங்கிய மகாதேவன் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலை 6:30 மணிக்கு விவசாய நிகழ்ச்சி கேட்டேன். விவசாய நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொன்னார்கள். பதில் சொன்ன சகோதரர் அவர்களுக்கும் உடன் உரையாடிய சரவணன் ஐயா அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நாள் மலர் கேட்டேன் வழங்கிய பண்பலுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியில் வந்து மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை பற்றி தெளிவாக சொன்னார் நிலைய கலைஞர் ஜான்சன் அவர்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காய்கறி விலை நிலவரம் கேட்டேன். அப்புறம் தங்கம் வெள்ளியின் விலை நிலவரம் தெரிந்து கொண்டேன் காலை மலர் நிகழ்ச்சியில. வசந்த அழைப்பு கேட்டேன். செஞ்சிலுவை சங்கத்தின் செயல்கள் பற்றியும் எப்பொழுது தோன்றியது என்பது பற்றியும் திருச்சி மாவட்ட செஞ்சிலுவை சங்கத்தில் பொறுப்பாளராக இருப்பது பற்றியும் நான் 3 கேள்விகள் கேட்டேன். நிறைய பதில்கள் சொன்னார்கள். தெரியாததை தெரிந்து கொண்டேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜவஹர் ஹாசான் ஐயா அவர்களுக்கும் உடன் உரையாடிய கோகிலா அம்மாவிற்கும் நன்றிகள், பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த கடித கட்டுகளை நிறைவு செஞ்சிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்லேருந்து பி தாமஸ்.

0: எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரி பெண்களுக்கான நவீன தரமான கல்வியை 75 வருடங்களாக வழங்கி வரும் திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள எஸ்ஆர்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில் இவ்வாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விண்ணப்பத்தை எஸ்ஆர்சி கல்லூரி இணையதளத்தில் பெறலாம். வளாகத்திலேயே விடுதி வசதியுடன் நாக் A+ தர சான்று பெற்ற பெண்கள் கல்லூரி எஸ்ஆர்சி.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
4: अल्टीमेट गोल एग्जाम के नंबर नहीं हो सकता है. अल्टीमेट गोल संपूर्ण जीवन के विकास का होना चाहिए.
3: NCP

0: PCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
1: நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல். நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த கடிதம் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரையசை சாமி சூசை மேரி அனுப்பியிருக்கிறாங்க. 2ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த மாதம் காலை வசந்த அழைப்பு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரிகம ரசிகம ஐயாரெட்டு நாத்துக்கட்டு பாடல் வந்து கேட்டோம், பாடல்களின் ராகம் அறிந்தோம், குழுவினருக்கும் பாராட்டுகள், நிலையத்திற்கும் நன்றி பாராட்டுகள்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் ஒரு மணி மதுரகீதம் பாடல்கள், சிந்து நதி பாடல் கேட்டோம், பழைய நினைவுகளை பசுமையாக்கி சென்றன, நிலையத்திற்கு நன்றி பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய கடிதம் இந்த மாதம் 8ஆம் தேதிக்காக கும்பகோணத்திலிருந்து கே விஜய் ஆனந்த் அனுப்பியிருக்கிறாங்க. அன்புடையீர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்று காலை 7 மணிக்கு ஒளிபரப்பான மருத்துவ நேரம் கேட்டேன், அதுல வந்து மருத்துவர் நோய் குறித்து தெளிவாக விளக்கம் அளித்தார், அதற்காக திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தினமும் காலை நேரம் ஒளிபரப்பாகும் காலை மலர் கேட்டு வருகிறேன், அதில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்கள் தெளிவு பெறவும் அதன் மூலம் வாழ்வு மேன்மையடையும் உதவுகிறது, மீண்டும் கோடி நன்றிகள் வானொலிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணத்திலிருந்து கே விஜய் ஆனந்த். நிகழ்ச்சியில அடுத்து வந்து நேயர்களோட மின்னஞ்சல்களை படிக்க போறோம். அந்த வகையில மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறவங்க அன்புராணி அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குநர் அவர்களுக்கும் அன்பு வணக்கம். எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலாகுமார் அவர்கள் வானொலி புத்தகம் பாடல்கள் 55 வருட பயண வானொலி அனுபவம். மருத்துவர் லியோ அவர்கள் நேயராக, தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள் காலை மலர் கேட்கும் நேயராக, மற்றும் நந்தகுமார் அவர்கள் வாழ்த்துக்களை திருச்சி வானொலி பிருத்திவி அவர்கள் தொகுத்து வழங்கினார் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அனுப்பியிருக்காங்க, வெள்ளிக்கிழமைக்கான நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க. பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி திருநெல்வேலியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அன்று மாலை அறிவிப்பாளர் அபிராமி நீலவண்ணன் தொகுத்து வழங்கிய பொன்மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அனைத்தும் இனிமை, எனது அபிமான நடிகர் படத்தின் பாடல்களை கொடுத்த அறிவிப்பாளருக்கு நன்றி, அதனைத் தொடர்ந்து வந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலை மலர் நிகழ்ச்சியில அர்ச்சனா சின்ன வெங்காயத்தை பெரிதாகவும் பெரிய வெங்காயத்தை சற்று சின்னதாகவும் பார்த்து வாங்கணும், அப்படி வாங்கலன்னா கிழமையும் சண்டே வீட்லயும் சண்டைன்னு சொன்னது டைமிங் காமெடி. காலை மலரில் முதல் பாடலாக ஒழித்த வலையோசை கலகலவென பாடல் அருமை இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காலை மலரில் ஒழித்த செவிச்செல்வம் பகுதியில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றின அறியாத தகவல்கள் ஐயா ராமநாதன் மூலம் தெரிந்து கொண்டோம், அறிவிப்பாளர் சாந்தி அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவர்கள் சொன்ன கரோலினா மிளகாய் பற்றிய தகவலும் நான் அறிந்திராத ஒன்று, வழங்கிய தகவலுக்கு நன்றி, ஒழித்த பாடல்கள் அனைத்தும் இனிமை பாராட்டுகள், வழங்கிய பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா இந்த மாதம் 10ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கான மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருமானை காவல்லிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் அனுராதா அவர்கள் உள்ளத்தில் ஒளி உண்டாயின் என்ற தலைப்பில் நல்ல உள்ளம் நல்ல உணர்வுடன் வாழ வேண்டும், நல்ல உள்ளம் உடையவர்களால் தான் இவ்வுலகில் நிலை பெற்று இயங்குகிறது என்பதை புறநானூற்று பாடல் வரிகள் மூலம் சிறப்பாக விளக்கினார். அப்புறம் நண்பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் சர்வதேச பூமி நாளை முன்னிட்டு ஒளிபரப்பான திரும்பி வா அம்மா நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது, சுத்தமான காற்றை சுவாசிக்க திரும்பி வா அம்மா என்று அழைத்தது கண்களில் நீரை வரவழைத்தது. அப்புறம் இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய தஞ்சாவூர் குருவாடிப்பட்டி ஆசை தம்பி அவர்கள் உழவர்களும் தொழிலதிபர் ஆகலாம் என்று தன் அனுபவங்களை மூலம் சிறப்பாக விளக்கி கூறியது அருமை, வழங்கிய பண்பலுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி அனுப்பியிருக்கிறாங்க. அன்று காலை 8 மணிக்கு இதயராகும் புது பாடல்கள் சூப்பர், 1 மணிக்கு மதுரகீதம் பழைய பாடல்கள் சிறப்பு, அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள், நிலைய இயக்குநர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் வாழ்த்துக்கள் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னா 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் திரும்பி வா அம்மா அகில பாரத நாடகம் இடம்பெற்றதை நாங்கள் கேட்டோம், முக்கியமாக அன்னையர் தினத்தை பெருமை செய்யும் வகையிலும் அதை சிறப்பிக்கும் வகையிலும் நாடகத்தில் கதையும் அமைந்த முறை கூடுதல் சிறப்பு, விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் ஜான்சன் ஐயாவும் இணைந்து ஆக்கமும் அமைப்பும் நாடக இயக்கமும் சிறப்பிலும் சிறப்பு, ஆகாஷவாணி

மணிக்கு நன்றி. அன்புடன் எஸ் ரங்கன் ஸ்ரீரங்கத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி திருவானைக்காவல் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழே கொண்டையம்பேட்டையிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று இரவு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான அனைத்து பாடல்களும் அருமை. அப்புறம் காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசின முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்ற தலைப்பில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாசுரங்கள் பற்றியும் அவருடைய பெருமைகள் பற்றியும் சிறப்பாக விளக்கினார். தொடர்ந்து வந்த வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை மேய விடுவது பற்றி ஆர்பிஐ அவர்களும் முருகானந்தம் அவர்களும் தந்த தகவல்கள் பயனுள்ளதாகவும் நகைச்சுவையாகவும் இருந்தது. கேட்டு ரசித்தோம். வழங்கிய பண்பலைக்கு நன்றி பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: மணி 38 நிமிஷம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது இசை தூரல். நேர்களோட மின்னஞ்சல்களை வந்து நிகழ்ச்சியில படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் அனுப்பியிருக்கிறாங்க. அன்பு நிலையத்தாருக்கு எனது இனிய காலை வணக்கம். நம் அன்னை வானொலியின் 87வது அகவை திருநாளுக்கான அடி எனது நல்வாழ்த்துக்கள் துளிப்பாக்கள் இதோ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அலைபாய்ந்த மனதை ஒருநிலைப்படுத்தியது 102.1 வானவில் பண்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்பட்டறை தொழிலாளி பட்டறிவு துளங்கும் அறிஞரானார் 102.1 வானவில் பண்பலையால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடி திருத்தக முடியை மட்டும் திருத்தும், முதல் அலைவரிசையோ உன் முடிவையும் திருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் விண்ணுலகிலிருந்து ஆசிர்வதித்தார்கள் சிராப்பள்ளி முதல் அலைவரிசையை என்றென்றும் அன்புடன் கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து நேற்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் அனுப்பியிருக்கிறாங்க. காலை 8 மணிக்கு இதே ராகம் புதுப்பாட்டு சிறப்பு. மதுரகீதம் பழைய பாடல்கள் இனிமையாக இருந்தது. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மலைக்குடிப்பட்டி சண்முகம் அவர்களின் தொகுப்பில் வந்த பாடல்கள் சூப்பர். பாராட்டுகள் வாழ்த்துக்கள் அறிவிப்பாளருக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் முழு நிலவின் குளிர்ச்சியாக மிளர்ந்தது கௌதமனின் வருகையால். ஒரு வாரமாக தவம் இருக்கிறேன். 1 மணி நேரம் கௌதமனின் குரல் கேட்க உடன் பிரியா வைரமணி. சிறப்பு நிகழ்ச்சி அதிகம் ஒழிக்காத பாடல்களை தேர்ந்தெடுத்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். புன்னகையில் மின்சாரம் பாடல், இளையராஜா ஜானகி குரல்களில் இனிமை, மீசை மணி கேட்ட பாடல் அடிக்கடி கேட்டதுதான் என்றாலும் அவர் பெயரின் அடைமொழி சூப்பர். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி வேகமாக ஓடிவிட்டது நேரம். அருவியின் சிலுசிலுப்பை போல இருக்கும் கௌதமின் குரலில் நானும் கரைந்துதான் போனேன் 1 மணி நேரம். வாழ்த்துக்கள் கௌதமன் அண்ட் பிரியா வைரமணி. ஆகாஷ்வாணி திருச்சிக்கு நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய அடுத்த மின்னஞ்சல் அன்புராணி அனுப்பியிருக்கிறாங்க. இயக்குநர் அவர்களுக்கு அன்பு வணக்கம். இளவழகன் அவர்கள் வழங்கிய ஆலா பறவையின் வலிமையை விட பிரணயாமம் சிறப்பு என்ற கருத்து பதிவு அருமை. ஹேவ் அ பிளசன்ட் டே அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க அன்புராணி.

இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. நிகழ்ச்சியில நம்ம அடுத்ததா தெரிஞ்சுக்க போற செய்தி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, இசை போட்டி, விளையாட்டு போட்டி, இவ்வளோ ஏங்க ஏட்டிக்கு போட்டி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா தூக்க போட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட என்னமா சொல்ற, எங்கன்னு மட்டும் சொல்லுமா, அப்புறம் எப்படி தூங்குற இந்த கைப்புல பாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. வாங்க இந்த போட்டி எங்க எப்படி நடந்திருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தென்கொரியா சியோல் தலைநகர்ல ஹான் நதிக்கரையில வேலைப்பழு காரணமா தூக்கம் இல்லாம இருக்கிறவங்கள கூல் பண்றதுக்காகவே இந்த தூக்க போட்டி நடத்தப்படுதான். இதுல வந்து யாரு அசந்து தூங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு பொருள் வழங்கப்படுதான். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், யாரு வந்து உண்மையாவே அசந்து தூங்குறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் மருத்துவரோட ஆலோசனையும் சோதனைகளும் செஞ்சு பார்த்து அந்த நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்களாம். இப்படி நடந்த வினோத போட்டியில 80 வயது முதியவர் தூங்குறதில் மன்னன் அப்படிங்கிற பட்டத்தையும் பரிசையும் தட்டிட்டு போயிருக்கிறாராம்.

0: மே மாதம் 16ஆம் தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87ஆவது பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல நம்ம திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா 9383846121 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. நம்ம திருச்சி வானொலிக்கு
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection.

0: கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.

இசை தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில நேயர்களோட மின்னஞ்சல்களை படிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்ததா வரக்கூடிய மின்னஞ்சல் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்காக நம் வானொலியின் சிறந்த நேயரும் நண்பரும் ஆகிய சண்முகம் அவர்களின் தொகுப்பினில் உலா வந்த திரைக்களஞ்சியம் பாடல்கள் யாவும் இனிமை. பெண் குரல்களில் ஒழித்த 4 பாடல்களும் சிறப்பு. அதிலும் நீ வருவாய் என நான் இருந்தேன் மிகச் சிறப்பாக இருந்தது. நன்றி. இன்று காலை இளம் விவசாயி பி பட்டதாரி அருண் ராகுல் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்வு என் மனதை தொட்டது. எல்லார் ஈஸ்வரி குரலில் உழவந்த பக்தி பாடல் செல்லாத்த மலரும் நினைவுகளாக இருந்தது. இனிய செவிலியர் தின நல்வாழ்த்துக்கள் நாள்மலர் உணர்த்தியது. காலை மலரில் இரு பறவைகள் பாடல்கள் இனிமை. நன்றி. இது வந்து அனுப்பியிருக்கிறாங்க, இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய நிகழ்ச்சிக்காக இந்த நேயர் அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மின்னஞ்சல் வந்து நேற்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்த்ரு விஸ்வா அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று காலை 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேயர்கள் தொலைபேசி வழியாக அருமையான பாடல்களை கேட்டார்கள். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய திருச்சி பண்பலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மின்னஞ்சல் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. திருவானைக்காவல் கீழே கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசின முனைவர் இளவழகன் அவர்கள் உயலாளா என்ற வார்த்தையின் பொருள் பற்றி பேசியது சிறப்பு. ஆளால் பறவை பற்றிய தகவல்களும் வியப்பாக இருந்தது. உயல் என்ற வார்த்தையின் பொருள் வாழ்வது என்று கூறியது அருமையோ அருமை. இளம் உழவரின் வெற்றிக்கதை நிகழ்ச்சியில் ஆர்பிஐயா அவர்கள் ஜெயம்கொண்டம் கோடாலி கருப்பூர் எம் அருள் ராகுல் அவர்களுடன் தென்னை மகாகனி தேக்கு போன்ற பணப்பயிர்கள் சாகுபடி பற்றிய உரையாடல் நன்றாக இருந்தது, கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஆரஞ்சு பழத்தின் சிறப்புகளையும் அதை உண்ணும்போது சுளையை ஒட்டியிருக்கும் மெல்லிய வெண்மை நிற நாரையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியது புதிதாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றிகள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில இடம்பெறக்கூடிய நிறைவான மின்னஞ்சல் வந்து இன்றைய நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி அனுப்பியிருக்கிறாங்க. இன்று உங்களோடு நாங்க நிகழ்ச்சி நேரலை நேயர் விருப்பமாக மலர்ந்தது. ஒத்தக்கடை அத்திவரதன் அவர்கள் வழக்கம் போல காசிப்பட பாடலை பாடி காண்பித்து பாடலை கேட்டார். பாதி பாடிக்கொண்டிருக்கும் போதே இணைப்பிலிருந்து விடுபட்டார். நிகழ்ச்சி சிறப்பு. அப்புறம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்று அறிவிப்பாளர் உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் என்னவெல்லாம் இருக்கு என்று ஒரு சூப்பர் கேள்வி கேட்டு தோழிகளை உரையாட அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஆனந்த் இணைப்பில் வந்து நான் எதிர்பார்த்ததை சொல்லிவிட்டு சென்றார். சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை அஞ்சரை பெட்டியே யூஸ் பண்றதில்லன்னு ஒரே போடு போட்டுட்டாங்க. பாடல்கள் தெரிவு அருமை, மொத்தத்தில் பாடல்கள் மன ஆறுதலை தந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரநகர் எஸ் லட்சுமி. நேர்களை நீங்களும் நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி நிலைய இயக்குநர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின் அஞ்சல் முகவரி @trichy@gmail.com. நன்றி நேர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்குது வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. அதற்கு முன்பாய்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் இல்லத்திற்கு நேரில் சென்று மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். தொடர்ந்து காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் சென்ற திரு விஜயை அக்கட்சியின் திரு செல்வ பெருந்தகை, திரு கிரீஷ் சோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் வரவேற்றனர். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தால் செயல்படும் 4765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட வாக்கெடுப்பு நடவடிக்கைகளில் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை ஈடுபடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. இந்த தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்டோரியா கௌரி, செந்தில்குமார் அமர்வு இந்த தடை உத்தரவை வழங்கியுள்ளது. சர்ச்சைக்குரிய தபால் வாக்கையும் வீடியோ பதிவையும் பாதுகாக்க கோரியுள்ள இந்த வழக்கை வழக்கமான தேர்தல் வழக்காக

கருத முடியாது என்றும், வெற்றி பெற்ற வாக்காளர் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்றுள்ளதால் இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அஸ்ஸாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக இன்று பதவியேற்றார். குவாஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்த நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். கொடைக்கானலில் சீசன் களைகட்டியுள்ளதால் ரோஜா பூங்காவில் 1,500 வகையான வண்ண மலர்கள் பூத்து குழுங்குவதை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். மலர் படுக்கைகளில் சன்கோல்ட், சமட்ரிம், பிரின்சஸ் டிலைட், ஈஃபில் டவர் உள்ளிட்ட பல வகை மலர்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்துகின்றன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம்.
3: வந்தனம்.
0: வணக்கம்.
3: அடுத்தடுத்து வேற வேற வார்த்தை வரும்.
0: லாங்குவேஜ்ல புரியுங்களா? நாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்னு அப்படியே உற்சாகமான வணக்கத்தை ஒரு மூணு வணக்கத்தை சொல்லிவிட்டுருவோம்.
3: மூணு வணக்கம் வந்து சொல்லிருந்தோம். ஓகேங்க. ஆனா எனக்கு அது பாருங்க, அந்த ஃபார்மாலிட்டி தெரியாத ஒரே காரணத்தினால நான் வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து வணக்கோலங்கள்ல தமிழோடு விளையாடுதான் இன்னைக்கு விளையாட போறோம். என்ன மாதிரி விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னா சொல்லுங்க.
0: என்ன மாதிரி விளையாட்டுனா, ஒரு வார்த்தை கொடுத்து அத அந்த வார்த்தையை பயன்படுத்தி கதை சொல்லணும்.
3: ஆமா, கதைக்கு ஒரு தொடக்கமும் இருக்கணும், முடிவும் இருக்கணும். அந்த நம்ம சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதை வந்து 5 தடவை அந்த கதைக்குள்ள அவங்க சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருப்பாங்க
3: 5 இடத்துல.
0: இதுக்காக சொல்றீங்கல்ல, 10 தடவை கூட சொல்லுவோம்.
3: நீங்க சொல்லுவீங்க. ஆனா அதாவது வந்து போய் வந்து போய் அப்படி இல்லாம அது வந்து ஒரு தொடக்கம் முடிவுரையோட சேர்த்து ஒரு அழகா ஒரு கதையா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்.
0: ஆரம்பிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது.
3: ஆமா, அதை முடிக்கவும் செய்யணும். ஆமாங்க, அவ்வளவுதான்.
0: நேயர்கள் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. கதையை ஆரம்பிக்கிறதும் நீங்களே, முடிவும் உங்க கையில தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்தா
3: 4-1-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு எண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: திருச்சி சாரதாஸ்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கீங்க வண்ணக்கோலங்கள். இன்னைக்கு தமிழோடு விளையாடல, ஒரு வார்த்தை சொன்னா அதை கதையா மாத்தணும் அப்படிங்கறதுதான் வந்து கான்செப்ட். இன்னைக்கு யாரு முதல்ல விளையாட வந்திருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம்.
5: ஹலோ, வணக்கம்.
6: திருச்சிராப்பள்ளி ரெயின்போ பண்பலையில் சர்பிரைஸ் சபீனா மீரா, அசல் குரல் அபிராமி நீலவண்ணன், நேர அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸ்ரீரங்கம் ராஜேஷ்.
5: ஸ்ரீரங்கம் ராஜேஷ் ஐயா, முதல் நேரா விளையாட வந்துட்டீங்க.
6: வாய்ப்புக்கு முதல் நேர வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.
5: சரி, உங்களுக்கான வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
6: சொல்லுங்கள், முயற்சிக்கிறேன்.
4: விடுமுறை அப்படின்றதுதான் உங்களுக்கான வார்த்தை. இந்த விடுமுறையை வச்சு ஒரு கதையை ஆரம்பிக்கணும், அதோட முடிக்கவும் செய்யணும். 5 முறை வந்து அந்த கதையில விடுமுறைன்ற வார்த்தை வந்து பயன்படுத்தி இருக்கணும்.
6: பள்ளி காலத்தில் விடுமுறை விட்டவுடன் ஒரே குதூகலம், கொண்டாட்டம் தான். எப்போது விடுமுறை விடுவார்கள் என்று காத்திருந்து பரீட்சை, அதாவது எக்ஸாமிற்கு பிறகு அந்த ஆனந்தமே ஆனந்தம் தான். உடனே ஊருக்கு செல்வதா, இல்லை ஏதாவது சுற்றுலாத்தலங்கள் செல்வதா, அல்லது எக்ஸிபிஷன், அதாவது எக்ஸிபிஷன் திரைப்படங்களுக்கு செல்வதா என்று தாய் தந்தையருடன் கொஞ்சம் அடம்பிடிப்பதும் உண்டு.
4: கதை வருது, ஆனா விடுமுறை இன்னும் வரலையே.
6: அந்த விடுமுறை தான் அந்த விடுமுறைக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் என்ற குதூகலத்துடன், எங்காவது ஒரு இடத்திற்கு செல்லும் ஆனந்தத்துடன் அந்த விடுமுறையை கழிப்போம். அப்படியே விடுமுறையும் முடிந்துவிடும், கதையும் முடிந்துவிடும்.
5: யோசனையிலேயே போயிரும் போல அந்த விடுமுறை. அந்த விடுமுறையை கடைசியில போனீங்களா இல்லையா?
6: ஏதோ ஒரு சினிமாவோ இல்ல ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கோ பாட்டி வீட்டுக்கோ இல்ல எங்கேயாவது போயிட்டு வந்துருவோம்.
4: எங்கேயாவது போயிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான், அழகா வந்து முயற்சி செஞ்சீங்க, நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. அது குழப்பத்தோட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ங்கிற குழப்பத்திலேயே விடுமுறை வந்து முழுசா முடிஞ்சிருக்கு. ஆனா மத்த நேயர்களுக்கு அப்படி இருக்குமான்றது தெரியலங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்களுக்கு வேற வேற வார்த்தைகள் காத்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் கதை இருக்க போது உங்களுக்கு. சோ நீங்க நிகழ்ச்சியில வரணும், நீங்களும் வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட
5: 240-102-1 மற்றும் முறையான 246-102-1
7: உடன பல்தே வர்ல்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெருள உடன பல்தே.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
2: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 4:20 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம விளையாடிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், அந்த வார்த்தையை வச்சு அவங்க கதை சொல்லணும். அந்த கதையில வந்து அவங்க வந்து 5 முறை அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தியே இருக்கணும். ஓபனிங் மட்டும் இருக்க கூடாது கதையில, கதையை வந்து நட்டாத்துல விட்டுட்டும் போக கூடாது, முடிவு கண்டிப்பா இருக்கணுங்க.
1: கைய முடிச்சு உள்ள கூட்டிட்டு போய் முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கான ரூல்ஸ். யார் இப்ப வராங்க இணைப்புல விளையாடுறதுக்கு அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்மா, கொல்லிடம் அபிராமி. அபிலா
1: நல்லா இருக்கும். ரெண்டு பேரும்
2: வானொலிக்கு, ஆமா அன்னை வானொலிக்கு என்னுடைய
1: உங்களுக்கான வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வெட்கம்.
2: வெட்கம்.

0: வீட்டுல எப்ப பார்த்தாலும் அவர் ஆண் பிள்ளையா இருந்தாலும் வெட்டி தலை குனிஞ்சிட்டே இருப்பான். என்ன காரணம்னா அவன் வந்து பெண் பிள்ளையா பிறக்கணும்னு முன்னாடி தவம் இருந்தானு இன்னமும் தெரியல. அந்த வெட்கம் வந்து அவனு மற்ற பெண்கள்லாம் பார்த்து கேலி கிண்டல் பண்ற அளவுக்கு நாங்க வந்து ஆணா பிறந்திருக்கலாம் போல இருக்கு, நீ எங்க இனத்துக்கு வந்து கேவலம் பண்ற மாதிரி எங்களை இழிவுபடுத்துற மாதிரி.
1: ஏன் கதையே இப்படி எடுத்தோன்னே இவ்வளவு முரணோட போய்கிட்டு இருக்கு. சரி, கதைக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு
2: கொடுங்க. அதுவா
1: போகுது. சரி, கதைக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு. என்ன இந்த கதை வேண்டாம், வேற கதையா அப்படியே ஆரம்பிங்க பாப்போம். இந்த வெட்கத்தை வச்சு
2: எல்லாருக்கும்
0: உற்சாகம் அளிக்கக்கூடியது தேநீர். அந்த தேநீரை வந்து நண்பரையில் தயாரிக்கிறதுக்கு முதல்ல அதாவது ரசனம் உள்ள ரசனம் இல்லாதவன் ரசப்பட வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல பானத்தை தயாரிக்கிறதுக்கு அவன் நல்ல செய்முறையும் ஒரு ஆர்வம் உள்ள மனுஷனாவும் இருக்கணும்.
2: எனக்கு வந்து ஒரு டவுட் இல்லையா, ரசனை இல்லன்னா உங்க ரசம் வைக்க தெரியாதா உங்களுக்கு?
0: செய்முறையோட நிறைய எப்படி எல்லாம் வந்து, ஏன்னா இயல்பா வந்து ஒரு தேநீர் நிலையம் வச்சிருக்கான். அந்த தேநீர் நிலையத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே டீ டீ டீ வாங்க டீ டீ அந்த பாட்டு போட்டு இருப்பான். அந்த மாதிரி நல்லா உற்சாகம், ஆமா கல்யாண பட்டியல இருக்குமா அந்த பாட்டு இருக்கு, வந்து உற்சாகப்படுத்தி இந்த வாடிக்கையாளரை கவர்றதுக்காக அவன் நம்ம வானவில் பண்புகளை எல்லாம் போட்டுட்டு அப்பப்ப இந்த மாதிரி வண்ண கோலங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் போட்டு நிறைய வந்து நேர்களை கவர்ந்து ரசிகர்களை கவர்ந்து அந்த கடையிலேயே அவன் தான் கலகலப்பா இருக்கு.
1: அதாவது இந்த ஒரு பாயிண்ட்டுக்காகவே உங்களுக்கு வந்து கைத்தட்டல்களை அள்ளி அள்ளி கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன்.
0: வானொலி முக்கியமா இருக்குமா?
1: கண்டிப்பாங்க ஐயா,
0: பொழுதுபோக்கு நிறைய இருக்கும். அந்த தேநீர் நிலையத்துல வந்து நம்ம வானவில் பண்பலைக்குதான் ரசிகர்கள் அங்க அதிகமா வந்து கேட்க வருவாங்க. அந்த தேநீர குடிக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வானவில் பண்பலை ரசிகர்கள் அங்க அதிகம்.
1: நிச்சயமாங்க யார், ரொம்ப நன்றி, அழகா வந்து நீங்க சொல்லி முடிச்சிருக்கீங்க. அதாவது முடிவுரை பாத்தீங்களா, ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தாங்க சரியா வராது, ஆனா வந்து நிறைவு செய்யும் போது வானவில் பண்பலையோட முடிப்போன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க.
2: ஒரு நல்ல கருத்தை கொடுத்துருக்காரு.
1: ஆமாங்க, அதனாலே அவருக்கு பாராட்டுகள். நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி விளையாடணும்னா இந்த மாதிரின்னு கூட இல்ல, இன்னும் கூட நீங்க வந்து வேற மாதிரியான கதைகள் கூட நீங்க சொல்லலாம். ஆமாங்க, நிறைய சொல்லலாங்க. அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிலை பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எங்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோவின் வண்ணக்கோளங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னு.
4: சரி சரி சரி சரி
5: சரி சரி சரி சரி சரி
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி
6: உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 4:31 கே நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாடு, ஒரு வார்த்தை ஒரு கதை அப்படின்னு சொல்லி அதை 5 முறை வந்து நீங்க அதுல உள்ளக்குள்ள சொல்லணுங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கோம். ஆரம்பிக்கணும் முடிவுரை ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப யாரு விளையாட வந்து
1: டவுட் உங்ககிட்ட 5 முறை பயன்படுத்தலாம்னு சொல்லிருக்கீங்களே, 6வது முறையா பயன்படுத்த

0: அப்படியே பேசிட்டா எங்க போறது?
1: சரி, இப்ப ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, யார் எங்க இருந்து
0: பேசிடுவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: கருத்துக்கள்லாம் கதை சொல்லுவாங்க. இப்ப வந்து கருத்துக்கள் கதைகள்லாம் வந்து நம்ம ரேடியோல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நெஞ்சில போட்டு தூங்க வச்சுக்கிட்டே அப்படி கதை சொல்லுவாங்க, நிலா கதை சொல்லுவாங்க, ஆயா வடிச்சுட்டு அங்க விக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தொட்டில போட்டு தாளாட்டிட்டு அந்த பால் குடுத்து தாளாட்டுவாங்க, அந்த பால் டப்பால பால் வச்சுட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் தூக்கிட்டு போயிட்டு வயதாடு இந்த இதெல்லாம் காட்டுவாங்க, கோழி குஞ்சு இதெல்லாம். அந்த
0: பாட்டி என்னெல்லாம் பண்ணுவாங்கறதெல்லாம் இருக்கட்டும், எங்க கதையில கதையும் இல்ல பாட்டியும் இல்லையே, பாட்டி என்ன செய்வாங்க தானே சொல்றீங்க? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களா, அந்த மாதிரி ஆரம்பிக்கல, ஒரு கதையா சொல்லுங்க. பாட்டி என்ன பண்ணுவாங்கன்றதெல்லாம் வேண்டாம்.
1: சின்ன வயசுல பாட்டி சொன்னதெல்லாம் எங்களுக்கு
2: சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களா, அவங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லையா. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கடை வச்சிட்டு இருந்தாங்களா. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டா கண்ணு தெரியாதுன்னு கொஞ்சம் ஏமாச்சு வாங்கிட்டு வந்துருமா.
1: பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு மூணு பேத்திகள் இருந்தது, நான்கு பேரன்கள் இருந்தாங்க, அப்படி எல்லாம் சொல்லாம
0: சந்தோஷமா குதூகலமா இருந்தாங்க குடும்பத்தோட. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க அப்படிலாம் சொல்லல,
1: அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே யாருமே. ஏன்
0: கதைய இன்னொரு விஷயம், அந்த பாட்டிங்கிற வார்த்தை அஞ்சு தடவை உங்க கதையில
1: வரணும், முடிவுக்குள்ள வரணும், சரிங்களா?
2: சரிங்கம்மா,
1: சொல்றேன். முடிவுல அஞ்சு தடவை பாட்டி பாட்டின்னு சொல்லிக்கலாம் வேணா பாக்குறீங்களா?
2: இல்லம்மா, நான் சொல்றேன்மா. கூட்டு குடும்பத்துல வந்து பாட்டினா வந்து அந்த குடும்பத்தை தாங்குற தலைவி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் மத்த எல்லாரும் பாவிக்கணும். அப்படி இருக்கும்போது, ஹலோ,
1: சொல்லுங்க.
2: அப்படி இருக்கும்போது டெய்லிக்கும் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆர்டர் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையுமே அவங்கதான் பண்ணணும், அந்த கீழே இருக்கிறவங்க தான் பண்ணணும். சில நேரங்கள்ல தவறா வந்து அந்த கீழே இருக்கவங்க எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு பிட்டு வாங்குவாங்க.
0: பாட்டி சொல்றத மட்டும் இல்ல, நாங்க சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, போங்க, நாங்க கோபமா இருக்கோம்.
2: சரி விடுங்கம்மா, அப்ப நான் கண்ணாடியே சொல்லிடுவா.
0: கண்ணாடின்னு நீங்களாவே முடிவு பண்ணிக்கிறீங்களா? இல்லங்க, நாங்க பாட்டியை ரொம்ப எதிர்பார்த்து கடைசியில பாட்டியை வந்து நீங்க கைவிட்டுட்டதுனால பாட்டிக்கு யாராவது ஆதரவு கொடுங்கன்னு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில
1: நானும் பரவாயில்ல, ஒரு பாட்டையாவது இப்ப நிகழ்ச்சியில கேட்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க?
0: கண்டிப்பாங்க கேட்கலாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களில் தமிழோடு விளையாடு. நிகழ்ச்சியில வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை வச்சு ஒரு அழகா ஒரு 10 வரிகள்ல கதை வர மாதிரி சொல்லணும். அதுல 5 முறை அந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம், அதுக்கு மேலையும் பயன்படுத்தலாம். ஆனா கதை பூரா அந்த வார்த்தையா மட்டும் இருக்க கூடாது. ஓபனிங்கும் இருக்கணும், அதுக்கு ஒரு முடிவும் இருக்கணும், ஒரு கருத்து கூட நீங்க சொல்லலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஆனா யாருமே சரிவர சொல்லாத மாதிரியே இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இப்ப ஒரு டெமோ காமிச்சிடலாம்.
1: அந்த டெஸ்ட் பீஸ்
0: நீங்க தாங்க, ரெடியா இருக்கீங்களாங்க?
1: சரிங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க.
0: மழை.
1: மழையா? சரி, நேத்து ராத்திரி பெஞ்ச மழையில ஜன்னலோரமா நின்னு மழைய ரசிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல கொடையோட மழையில நினைச்சிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆமாங்க, மழைக்காக எங்க வீட்டுல ஒதுங்கி நின்னுச்சு. ஓகேவா? அப்போ அந்த பொண்ணு அங்கிட்டு நிக்கும் போது நான் இந்த சைடு ஜன்னல் வழியாவே பாத்துட்டு இருக்கேன். இன்னும் வேற யாராவது
0: பலகாரம் கிடைக்குமான்னு
1: வந்துருக்கும். ஆனா பாருங்க, எனக்கே அந்த பலகாரம் கிடைக்காதப்ப நான் எப்படி அந்த பொண்ணுக்கு கொடுப்பேன்? சில நேரம் மழை கூட நமக்காக ஏதோ ஒரு கதை சொல்லுது அப்படின்னு தோண வைக்குது இல்ல இந்த மழை. ஆமாங்க, கதை சொல்லிருச்சுங்க மழையோ. ஆமாங்க, மூணு புள்ளிங்க, மூணு புள்ளி ஒரு ஆச்சரியக்குறியோட இந்த கதை முடியுது. இந்த மாதிரி ஏதாவது
0: அதிர்ச்சி அடையும் வைக்கணும், ஆச்சரியப்படவும் வைக்கணும்.
1: ஆமாங்க, மழை பெய்யற நேரத்துல மாடியில காய போட்ட துணியை எடுக்க போய் நானும் நினைஞ்சு துணியும் நினைஞ்சு அப்படி கூட நீங்க சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம், உங்க கற்பனை கேட்டிய கதை. ஆனா அழகா பாசிட்டிவா எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லுங்க. நேர்லயே நீங்க தயாரா இருந்தீங்கன்னா 4431 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட
0: 240-102-1 மற்றும் ஒரு 246-102-1.
2: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
3: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.

0: எப்படி பாட்டியை பத்தியே கதை சொல்றீங்களா இல்ல வேற
1: வேற வார்த்தை வேணுமா?
0: நாங்க அபி சொல்லி காமிச்சாங்களே, கேட்டீங்களா கதைய பத்தி?
2: ஒரு
3: அவங்களுக்கு வந்து ஒரு பேரன் ஒரு பேத்தி, அவங்க பேரு வந்து பொண்ணு பேர் வந்து பாரிகா, பையன் பேர் வந்து விசாகன்.
0: சொல்லுங்க.
3: அவங்க அப்பா அம்மாவை விட அந்த பேரப்பிள்ளை வந்து அந்த பாட்டிக்கிட்டதான் ரொம்ப வந்து எப்பவுமே வந்து ஒரு பாத்தமா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கல அந்த பாட்டி வந்து கேக்குறாங்க, அந்த பையன்ட்ட உனக்கு என்னடா வேணும், நான் வச்சிருக்க சொத்துல உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்கல. அந்த பையன் என்ன பையன், அவன் வந்து சொல்றேன் எனக்கு ஒரு டிராக்டர் மட்டும் வாங்கி கொடு பாட்டி, அப்பதான் பையன் நான் வந்து அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஏன்டா நம்ம நிலம் எல்லாம் வச்சிருக்கோமே, நிலம் தரேன்டா. இல்ல இல்ல வேணா நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன்னு சொல்றேன். பேத்திய வந்து கேக்குறாங்க உனக்கு என்னமா வேணும், எனக்கு உன்னோட அசட் எதுவும் வேணாம் பாட்டி, வேணாம் பையி, நீ
0: மட்டும் பாட்டி என் சொத்தே அப்படின்னு
3: சொல்லி அந்த பேத்தி சொல்லுது. இது வந்து ஆக்சுவலா இது என் பொண்ணும் பையனும் என் அம்மாட்ட சொன்னத காலையில சொன்னாங்க, அத வந்து உங்ககிட்ட இப்ப
2: கதையாட்டு. பரவாயில்லங்க, சூப்பரா அழகா வந்து நீங்க
0: நடந்த கதை உண்மை கதையா
2: அஞ்சு முறை பாட்டையும் உள்ள வந்துட்டாங்க, அழகா கதையும் வந்து பாசிட்டிவா போச்சு, சூப்பரா சொன்னீங்க ரமேஷ் ஐயா, உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். எனக்கு 240 102 1 240 102 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து வாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வந்து கோலங்கள்ல தமிழோடு விளையாடு விளையாண்டுட்டு இருக்கிறோம். கதை சொல்றதுக்கு இப்ப யாரு வராங்க அப்படின்றத பாத்துடலாம். வணக்கம்
1: மாலை வணக்கம், அன்பு சகோதரி அபிராமிக்கும் சமீராவுக்கும் மாலை வணக்கம். கிருஷ்ணப்பட்டி ரமேஷ்.
2: கிருஷ்ணப்பட்டி ரமேஷ் ஐயா,

பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல தமிழோடு விளையாண்டுகிட்டு இருக்கிறோம். வந்து ஒரு நிறைவான நேயர் யாரு வராங்க இணைப்புல அப்படின்றத பாத்துடலாம். என்ன விளையாட போறாங்க, என்ன வார்த்தையை அவங்களுக்காக காத்துட்டு இருக்குங்கிறது வந்து எங்களுக்கும் ஆர்வமா தான் இருக்கு. வணக்கம் நேயர்கிட்ட பேசுறதுக்கு ஆர்வமா இருக்கேன்னு தானே நான் சொன்னேன்.
1: எங்களோட ஆர்வத்தை இப்படி வந்து நீங்க வீணடிச்சிட்டீங்களே.
0: ஆமா, எவ்வளவு ஆர்வம்.
1: இன்னொரு
0: அதாவது இதே ஆர்வத்தோடயாங்க இல்ல கொஞ்சம் வேற மாதிரி ஆர்வத்தோடயா
1: இல்ல கொஞ்சம் குறைவான

0: குறைவா
1: ஆர்வத்தோடையா வருவாங்களா இல்லையா அப்படின்னு
0: அப்படின்ற மாதிரி பாத்துலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: இல்லங்க எனக்கு புரியல, இப்ப என்ன தப்பு பண்ணி விட்டேன்.
1: சரிங்க, ஆர்வமே இல்லாம கேக்குறீங்க.
0: சரிங்க, ஆர்வமே இல்லங்க. ஆனா நேயர்கள் வரணும்னா வரலாங்க. சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க வந்து பேசலாம். இன்னைக்கு தமிழோடு விளையாடல கதையும் எங்கள்கிட்ட சொல்லலாம், வார்த்தைகளும் நாங்க தயாரா வச்சிருக்கோம். யாரு வந்திருக்காங்க இணைப்புல? மூச்சு முட்டுதுங்க. வணக்கம்.
1: புடிச்சிட்டீங்க இணைப்ப? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்ப புடிச்சிட்டீங்க, வந்துட்டீங்க. உங்க பேரை சொல்லுங்கம்மா.
2: திருச்சி மாவட்டம் தரதாளப்பட்டி கிராமம், யோகலட்சுமி அம்மா.
1: யோகலட்சுமி அம்மா, உங்களுக்கு யோகம் தான்மா. இத்தனை பேர் லயன் போய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க.
2: இருவருக்குமே மாலை வணக்கம்மா.
0: மாலை வணக்கம்மா. சரிம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல?
2: நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கேம்மா.
0: கேட்டுட்டே இருக்கீங்க. அப்ப உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்துலாமா?
2: சொல்லுங்கம்மா.
1: கண்ணாடிதான் உங்களுக்கான வார்த்தை. கண்ணாடி.
2: கண்ணாடிங்களா? நம் காலையில் எழுந்தவுடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும்
1: கண்ணாடி பார்க்க வேண்டும்.
2: வேண்டுமா?
0: இல்ல, எனக்கு கண்ணாடி வச்சு நீங்க கதை தான் சொல்லணும்.
1: சொல்லணும். நீங்க குறிப்பெல்லாம் கொடுக்க கூடாது சரிங்களா?
2: கண்ணாடி முன்னாடி, கண்ணாடி முன்னாடி நின்னாவே நமக்கு வந்து ஒரு செழிப்பு கிடைக்குமா?
0: சரிங்க.
2: கண்ணாடியா
0: பாக்குறதுக்கு உதவுறது?
1: நம்மள நம்ம பாக்குறதுக்கு சொல்றாங்க.
0: அப்படி சொல்றீங்களா யோகலட்சுமி அம்மா? கண்ணாடி வச்சு ஒரு கதை
2: சொல்லுங்கம்மா.
1: கதையா சொல்ல முடியுமா? கண்ணாடி வச்சு கதையா?
2: நாம வந்து கடை வீதிக்கு போனாவே பிள்ளைங்க வந்து பேரங்கெல்லாம் வந்து கண்ணாடி வாங்கிக்கோங்க, கண்ணாடி வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சமயம் வந்து கண்ணாடி வாங்கி தரப்பா நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன்.
1: கண்ணாடி வாங்கி கொடுத்தீங்க?
2: ரெண்டு பேரங்க இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கேன்.
0: கண்ணாடி
2: வாங்கி கொடுத்தாதான் நான் பள்ளிக்கூடம் போவேன் அப்படின்னு ஒட்டாரமா பேசுவா.
0: கலர் கண்ணாடி?
2: கலர் கண்ணாடி.
0: சரிங்க.
2: ஆனா எந்த டிரெஸ் போட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி டிரெஸ்ஸுக்கு தான் கண்ணாடி வாங்கணும் சொல்லி அடமுடிப்பாங்க.
0: எந்த திருவிழால போய் இந்த கண்ணாடி எல்லாம் வாங்கினீங்க?
2: மாரியம்மன் திருவிழா போனோம், திருப்பஞ்சலி திருவிழாக்கெல்லாம் போனோமா.
0: சுத்தி சுத்தி எல்லா திருவிழாவுக்கும் போய் கண்ணாடிகளா வாங்கி கொடுத்தீங்களா?
2: கண்ணாடி.
0: இந்த கண்ணாடி வளையல்லாம் ஏதாவது பேத்திக்கு வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? முயற்சி செஞ்சுட்டே இருந்தாங்க கண்ணாடியை வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு. ஆனா பாருங்க, ஒரு லீடு புடிச்சாங்க பாருங்க. திருவிழால கலர் கண்ணாடி வாங்கணும்.
1: ஆமாங்க, அவங்க சொன்னதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிடலாம்னு முந்திக்கிட்டாங்க அவங்க.
0: பாத்தீங்களா என்னங்க நீங்க அழகா சொன்னீங்க யோகலட்சுமி அம்மா. நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
1: வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லி கதையை வந்து ஆரம்பிக்கவும் செய்யணும், அதுல 5 முறை வார்த்தைகளை பயன்படுத்தணும், முடிவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் பங்கேற்றாங்க நிகழ்ச்சிக்கு வந்து பேசின இந்த நேயர்களுக்கும், முயற்சி செய்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.
3: Yeah, my man.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இலங்கை கடற்படையினரால் இன்று சிறைப்பிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்களையும் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்ட 54 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று கடிதம் எழுதியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவனை வேளச்சேரியில் உள்ள அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய அஇஅதிமுகவின் திரு எஸ் பி வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை திரு சி வி சண்முகம் அலுவலகத்திற்கு நேரில் சென்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது திரு சி விஜயபாஸ்கர், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பளித்தனர். பொருளாதார தொழில்நுட்ப புவிசார் அரசியலில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை எதிர்த்து வலுப்படுத்திக் கொள்ளும் திறன் இந்தியாவிடம் இருப்பதாக மத்திய தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நாட்டில் அந்நிய செலாவணி கையிருப்பு 11 மாதங்களுக்கான இறக்குமதி தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு இருப்பதாகவும், உலகளவில் இந்தியா வலுவான

இடத்தில் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தால் கசிந்ததாக கூறப்படும் புகார்களைத் தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என அறிவித்துள்ளது. உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ரோஜா மலர்களைக் கொண்டு ராட்சத அன்னப்பறவை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: மேகமூட்டத்துடன் வானம், கூடு திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் எமது இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை.
1: பிரேம

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க. இது பொன் மாலை. பேச தயாராகி வந்த அனைத்து வார்த்தைகளும் மறந்து போயின அவள் இரு விழிகளை கண்டதும்.

உன்னை காதலிக்கும் என் இதயம் தவித்து கொண்டே உன்னை சுற்றும் செம்மறியாடு போல, எங்கே சென்றாலும் திரும்பி வரும் இடம் நீ மட்டும்தான்.

La la la la la la la la la la la la la la la la. 5:18 இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலை. உன் விழிகளில் எழுதப்படாத 1000 கவிதைகள் உள்ளன, அதை படிக்க தெரியாமல் கிறுக்கும் கவிஞன் நான்.

5:30 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. மகள் பிறந்ததும் புதிதாய் நடைபழக கற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு தந்தையும் அவளின் கைகளை பிடித்து.

5 மணி 40 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. சிறுவயதில் அவள் பொம்மை கல்யாணம் செய்து பார்த்த அண்ணன் ஒரு நாள் அவளின் நிஜ கல்யாணத்தை கனவாக மனதில் சுமந்து வாழ்கிறான்.

0: அன்று நீ கொடுத்த கைக்குட்டையில் இருந்த உன் வாசம் இன்றும் எனக்கு சுவாசம் தந்து கொண்டிருக்கிறது.
1: எந்த கைக்குட்டை

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை. செம்பொன் நிறத்தில் செவ்வாய் சிரிக்க, சின்னஞ்சிறு விழிகள் சிந்தனை திருட, மென்மையான தேன்மொழி மனதை வருட, தேவதையும் தோற்றுப்போகும் அவள் அழகில்

அவள் சிரித்தால் மழை கூட சத்தமின்றி ரசிக்க நின்றுவிடும். அவள் விழி பார்த்தால் கவிதைகள் கூட வார்த்தை தேடி திணறிவிடும்.

0: நிறைவு பெற்றது இன்றைய பொன் மாலை. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. இலங்கை கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்ட 54 மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 264 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று மரியாதை நிமித்தமாக IUML தலைவர் திரு காதர் மொய்தீன், காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் திரு செல்வ பெருந்தகை, திரு கிரிஷ் சோடங்கர், திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோரை நேரில் சந்தித்தார். முன்னதாக தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக கூறிய அஇஅதிமுகவின் திரு எஸ் பி வேலுமணி தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அவர் நேரில் சந்தித்தார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். ராஜபாளையம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் நடைபெற்ற செவிலியர் தின கொண்டாட்டத்தில் செவிலியர்களுக்கு பொன்னாடைகள் போர்த்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் உமா ஜெயபாஸ்கர், செவிலியர்கள் உயிர்காக்கும் வீரர்கள் என பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சரின் மூன்றாவது தனிச் செயலாளராக திரு அண்ணாதுரையும் கூடுதல் செயலாளராக திரு விஷ்ணுவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே முதல்நிலை தனிச் செயலாளராக திரு செந்தில்குமாரும் இரண்டாம் நிலை தனிச் செயலாளராக திருமதி லட்சுமி பிரியாவும் நியமிக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நிதித்துறை செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் மாற்றப்பட்டு திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். வருவாய் நிர்வாகத்துறை ஆணையராக திரு முருகானந்தம்,

சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை செயலராக திருமதி சுவர்ணா, டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமார் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உங்களுக்கு இந்த ரெட் கார் தெரப்பி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு காலையில இருந்து நீங்க எத்தனை ரெட் கார் வந்து பாத்திருப்பீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஏன் அப்படி ஒரு கலர்ல காரை பார்த்தோமான்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதே நாளைக்கு வந்து நீங்க ரெட் காரெல்லாம் கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன செய்வீங்க? நாளைக்கு உங்க கண்ணில் படுறது எல்லாமே ரெட் கலர் காரா தான் இருக்கும், மற்றது எதுவுமே உங்க கண்ணிலேயே படாது இல்லையா? ஆனா அந்த ரெட் கார் எங்க இத்தனை நாளா ஒளிஞ்சிட்டா இருந்துச்சு, அதே ரோட்ல தான் இருந்தது, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல. இதுக்கு பேர் தான் ரெட் கார் தெரப்பியா. என்ன அப்படின்னா, நம்ம மூளை எதை வந்து அதிகமா சிந்திக்குதோ அதுதான் உங்க கண்ணிலையும் பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு. சோ இதை வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ணி பாருங்களேன். நிறைய விஷயங்களை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் கண்ணிலையும் படும். இதே நீங்க கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பாசிட்டிவான எல்லா விஷயமும் உங்களை தேடி வரும். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இது ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலின் ராஜகோபுரம் முன்புறம் இருக்கிற கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் இருக்கிற ஆர்சிசி மண்டபத்தை நாளைக்கு வருவாய்த்துறை, பேரூராட்சி நிர்வாகம், காவல்துறை, சுகாதாரத்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை அலுவலர்கள் முன்னிலையில் பாதுகாப்பான முறையில் இடிச்சு அப்புறப்படுத்தும் பணி துவங்கப்பட இருக்குது. சுமார் 15 நாட்கள் இந்த பணி நடைபெறும். இந்த பொழுதுல பக்கத்தில் குடியிருக்கிறவங்க தகுந்த ஒத்துழைப்பு வழங்கவும், பாதுகாப்பு நலன் கருதி இடிக்கக்கூடிய நேரத்தில் அங்க போக வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

மாவட்டத்தில் உள்ள பார்வை திறன் குறைபாடுடைய 1ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவிகள் சேர்ந்து பயன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதை பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 96 29 49 58 08 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். திரும்ப எண்கள் உங்களுக்காக 96 29 49 58 08.

பார்வை திறன் குறைவுடைய மாணவியர்களுக்கு தங்கும் விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில 2026-27 கல்வியாண்டிற்கான புதிய கல்வி சேர்க்கை நடைபெற்று வந்துட்டு இருக்கு.

0: இன்னைக்கு டே எல்லாருக்கும் எப்படிங்க போச்சு? ஒரு நாள்ல குறைஞ்சபட்சம் ஒரு நேரமாவது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடறத பழக்கமா வச்சுக்கணுங்க. அப்படி சாப்பிடும் போது மொபைலோ டிவியோ பார்க்காம அன்னனைக்கு என்னென்ன நடந்ததுங்கறத பேசிக்கிட்டே சாப்பிட்டு பாருங்க. அது ஒரு குட் ஃபீல கொடுக்குங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
1: சர்க்கரை நோயை பொறுத்தவரை மூன்று வகையான சர்க்கரை நோய் இருக்கு. அதில் இரண்டு வகை வந்து ரொம்ப காமனா இருக்கு. டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவோம். இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். இது வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு எதிராகவே மாறிடுறது. இதனால வரக்கூடியது டைப் 1 டயபெட்டிஸ். இது வந்து குழந்தைகளை அதிகமா பாதிக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்சுலின் சுரப்பு வந்து கண்டிப்பா இருக்காது, இல்ல இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ வெளியிலிருந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமா தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இரண்டாவது டைப் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸ் தான் நம்ம இப்போ தினமும் பார்க்கக்கூடிய சர்க்கரை நோய். நம்ம வளர்ந்தவர்களுக்கு வரக்கூடியது. அதுக்கு வந்து நம்ம இன்சுலின் இன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்சுலின் சுரப்ப அதிகமாக்குறதுக்கான மாத்திரைகளோ இன்சுலினுடைய ஆக்டிவிட்டியை அதிகமாக்குறதுக்கான மாத்திரைகளோ உண்டால் போதுமானது. டைப் 2 டயபெட்டிஸ் ஈஸியா நம்மளால கட்டுக்குள் கொண்டு வர முடியும், ரிவர்ஸ் பண்ண முடியும். டயபெட்டிஸ்ங்கிறது ரிவர்சிபிளா அப்படின்னு கேட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும். டைப் 2 டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். எப்போனா நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு ஒழுங்கா வச்சிருக்கும் பொழுது, ஒழுங்கான நடைப்பயிற்சி செய்யும் பொழுது. முக்கியமா பார்த்தோம்னா நடைப்பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ரொம்ப விரும்புறேன். நடைப்பயிற்சிங்கும் பொழுது வேக நடைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ சரியான முறையில நடக்கிறோமா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்காணிக்கலாம்னா நம்ம ஹார்ட் பீட் அதிகமாகணும். நமக்கு சாதாரணமா ரெஸ்டிங் ஹார்ட் பீட்டை விட நம்ம நடக்கும் பொழுது அதிகமான ஹார்ட் பீட் இருந்தால்தான் நமக்கு இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியா ஒரு மனிதனுடைய ஹார்ட் பீட் இருக்கக்கூடியது வந்து 220 பீட்ஸ் பர் மினிட். அதுல இருந்து நம்மளுடைய வயதை கழித்தால் நமக்கு எவ்வளவு பீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 40 வயது மனிதர் இருக்கிறார் என்றால் அவருக்கு வந்து 220 பீட்ஸ் பர் மினிட், அதில் 40 கழித்தால் 180, அதுல 0.5 to 0.85, அதாவது 90 to 153 பீட்ஸ் பர் மினிட் அவர் நடக்கக்கூடிய வேகம் இருக்க வேண்டும். அதனால சும்மா நடந்தா போறாது, சும்மா போய் காலாரம் நடந்துட்டு வரேன் கிடையாது. இப்போ வேக நடைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பல நோய்களை நமக்கு வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர உபயோகப்படும். அதை தாண்டி டயட், சர்க்கரை நோய்க்கான இந்த உணவு கட்டுப்பாடை நம்ம ஒழுங்கா ஃபாலோ பண்ணினாலே நம்மளால ஈஸியா டைப் 2 டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். மூணாவது இருக்கக்கூடியது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது குழந்தை பெறக்கூடிய சமயத்தில் தாய்மார்களுக்கு வரக்கூடியது. அது குழந்தை பிறந்த உடனேவே நார்மல்

0: ஆயிடும். பின்னிட்டு அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கான ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுத்துக்கிறது முக்கியம்.
1: சர்க்கரை நோய்க்கான ஆலோசனைகளோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள். டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9383640612
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டிருக்கிறீங்க. இது ஆரவாரம். கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளைக்கு நடைபெற இருக்கிறதுனால இங்கிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படக்கூடிய இடங்களுக்கு நாளைக்கு குடிநீர் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோட்டத்திற்கு உட்பட்ட துணை மின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில 9:30 இருந்து சாயந்திரம் 4 மணி வரைக்கும், அதேபோல உப்புளியபுரம் பச்சைமலை சிறுகனூர் பகுதிகளிலையும் நாளை காலை 9 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற பூண்டி மற்றும் ராகவாம்பாள்புரம் துணை மின் நிலையத்திலையும் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில 9 மணியிலிருந்து சாயந்திரம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வேலைகளை நீங்க திட்டமிட்டுக்கோங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும், அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும், இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும், சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று

0: முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுவான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகே

0: உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன்பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆறு மணி 40 நிமிஷம் இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இது ஆரவாரம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வர 14 வியாழக்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரக பெருந்திட்ட வளாகம் கீழ்த்தளத்தில் இருக்கிற பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டரங்கல மாவட்ட ஆட்சியர் அவர்களோட தலைமையில நடக்க இருக்குது. அதனால விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு தங்களோட விவசாயம் சார்ந்த கருத்துக்கள் கோரிக்கைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதுனால மழை, புயல், வெள்ளம் மற்றும் இடி மின்னல் போன்ற இயற்கை இடர்பாடுகளை எதிர்கொள்ள நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற அவசர கால கட்டுப்பாட்டு மைய தொலைபேசி எண்ணான 0436510777 அப்படின்ற இந்த எண்ணிலேயோ அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 1800233432 அப்படின்ற இந்த எண்ணிலையோ அல்லது வாட்ஸ்அப் எண் உங்களுக்காக இருக்கு 81100055558 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ல நீங்க வந்து தெரிவிக்கலாம். இந்த மையத்தில் 24 சுழற்சி முறையில் அலுவலர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. அதனால பொதுமக்கள் உங்களுடைய இயற்கை பேரிடர் தொடர்பான கோரிக்கைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்க தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் எண் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை 81100055558.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: பங்கேற்க வாருங்கள் திருச்சி வானொலியின் 87வது பிறந்த நாள் பெருவிழா.
3: வானொலி ஏற்படுத்திய வாழ்க்கை மாற்றத்தை உங்கள் அழகான குரலில் பதிவு செய்து அனுப்புங்களேன்.
2: நாளை மாலைக்குள்
3: 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணுக்கு.
2: சுறுசுறுப்பாய் மாற சுடர் விளக்காய் வரும் வானொலியை வாழ்த்த வாருங்கள். என் வானொலி என் வாழ்க்கை.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இருக்கீங்க. இது ஆரவாரம். அடுத்ததா வானிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படின்றதுனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தமிழக சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறுகிறது. இதனிடையே சென்னை பனையூரில் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் தமிழக அரசின் தலைமை கொறடாவாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாச சேதுபதி சட்டமன்ற நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட வாக்கெடுப்பு நடவடிக்கைகளில் மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை ஈடுபடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. இந்த தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை வழங்கியுள்ளனர். 16வது ஓய்வூதிய குறைதீர்க்கும் மன்றத்தை புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நாளை தொடங்கி வைக்கிறார். 37 அமைச்சகங்கள் மற்றும் பல துறைகளில் தீர்க்கப்படாமல் இருந்த 985 ஓய்வூதிய குறைபாடுகள் இந்த மன்றத்தில் தீர்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்த மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரான்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை தகுதி பெற்றுள்ளது. இந்த இணை இன்று இந்தோனேஷிய இணையை 2-1 என்ற கணக்கில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: ரேடியோ 2.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இலக்கிய பேழை. வணக்கம் நேயர்களே. குழந்தைகளோட உலகம் ரொம்ப அழகானது. அதில் சிறு சிறு எதிர்பார்ப்புகள் ஆசையாக மாறி அதற்கு அவர்கள் முன்னெடுக்கும் செயல்கள் நமக்கு 1000 கற்பிக்கும். ஆனால் அவற்றை நாம் உணர்ந்தோமா என சிந்திக்கக்கூடிய வகையில் தன் எழுத்துக்கள் மூலம் நம் மனதை தொட்டு சென்ற எழுத்தாளர் குறித்து மா பாண்டிச்செல்வம் அவர்கள்.
4: எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவர்கள் 1923 செப்டம்பர் 23 கோவில்பட்டி இடைச்செவல் கிராமத்தில் பிறந்தவர். எழுத்தாளர் கீராவோட மிகச்சிறந்த நண்பர் இவர். இவருடைய அன்பளிப்பு சிறுகதை தொகுப்பிற்காக 1970 சாகித்ய அகாடமி விருது இவர் பெற்றார். உறக்கம் கொள்ளுமா அப்படிங்கறதா இவருடைய முதல் சிறுகதை. இவர் ரஷ்ய எழுத்தாளர் கார்கியோட நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காரு. 4 புதினங்கள், 2 சிறுவர் இலக்கியங்கள், 9 மொழிபெயர்ப்பு நூல்கள், 2 நாடகங்கள், 10 சிறுகதை தொகுப்புகள், 4 கட்டுரை தொகுப்புகள் என்பது இவருடைய தமிழ் இலக்கிய பங்களிப்பு. ராஜா வந்திருக்கிறார் என்ற சிறுகதை ரஷ்ய மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு சிறந்த சிறுகதை. இந்த ராஜா வந்திருக்கிறார் சிறுகதையில் குழந்தைங்களை மையமா வச்ச ஒரு சிறுகதை. அதாவது ராமசாமி, செல்லையா, தம்பையா, மங்கம்மாள் அப்படிங்கிறவங்க தான் இந்த கதாபாத்திரங்கள். இதுல ராமசாமி கொஞ்சம் பணக்கார விட்டு பையன். ராமசாமியும் செல்லையாவும் ஒரே வகுப்பு படிக்கிறாங்க, 5ஆம் வகுப்பு. இதுல செல்லையா, தம்பையா, மங்கம்மாள் இவங்க 3 பேரும் அண்ணன் தங்கச்சி, 2 அண்ணன் 1 தங்கச்சி. இதுல இந்த ராமசாமிக்கும் செல்லையாவுக்கும் பள்ளிக்கூடத்துல ஒரு போட்டி நடக்குது. என்ன அப்படின்னா பட போட்டி நடக்குது. தன்னோட புத்தகத்துல ஏதாவது ஒரு படத்தை காட்டணும், ஒரு ஆளு அந்த படத்துக்கு பதிலா ஒரு படத்தை இன்னொருத்தன் காட்டணும். இப்படி காட்டையில யாரோட படம் முடிஞ்சிருது அதுக்கடுத்து படம் காட்ட முடியலையோ அவங்க தோத்து போயிருவாங்க. இப்ப அன்னைக்கு அதே மாதிரி நடக்குது. அப்போ ராமசாமி வந்து வரைபட நூல் புத்தகம் வச்சிருக்கான், இவன் செல்லையாட்டை இல்ல, அவன் சிவிக்ஸ் புத்தகம் தான் வச்சிருக்கான். அப்போ ராமசாமி ஜெயிச்சிடுறான், செல்லையா தோத்துறான். இந்த போட்டி நடந்துகிட்டு இருக்கையில கணக்கு வாத்தியார் வந்துடுறாரு. அதனால அவங்க போட்டி தடைபெற்றது. அன்னைக்கு சாயந்தரமா மரத்துக்கு அடியில நின்னுக்கிட்டு போட்டியை தொடர்றாங்க. அப்ப ராமசாமி ஜெயிச்சிடுறான். அப்ப எல்லாரும் செல்லையாவ தோத்துட்டேன்னு சொல்லல, அவங்க தங்கச்சிக்கும் தம்பிக்கும் கோவம் வருது. சே, நம்ம அண்ணன் அப்படி பழிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுல அது இருக்கு, உங்க வீட்டுல இது இருக்கா அப்படின்னு சொல்லி வேற மாதிரி போட்டி ஆரம்பிக்குது. அப்ப எங்க வீட்டுல பசுமாடு இருக்கு நிறையா அப்படின்னு ராமசாமி சொல்றான். செல்லையா சொல்றான், எங்க வீட்டுல கோழி 9 கோழி இருக்கே, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, நாங்கெல்லாம் கோழி கறிலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அவன் சொல்றான். அது தேவையில்ல, 9 கோழி இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே இல்லைன்னு சொல்றான். உடனே எல்லாரும் தோத்து போயிட்டான் தோத்து போயிட்டான்னு எல்லாம் கிண்டல் பண்றாங்க. அவன் கோவமா அழுதுகிட்டே ஓடிடுறான் வீட்டுக்குள்ள. இப்ப ராமசாமி வீட்டுல உள்ள வேலைக்காரன் ஓடி வந்து இந்த பழிச்சிட்டு இருக்கிற அந்த 3 பிள்ளைங்களையும் பார்த்து, அந்த ட்ரெஸ், அந்த பிள்ளைங்களோட ஏழ்மை நிலையை பார்த்துட்டு விரட்டுறான். அப்ப இவங்க பயந்துகிட்டு உடையாந்துருதுங்க. உடையாந்து வீட்டுக்கு வந்தோடனே மறுநாள் தீபாவளி, அம்மா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த துணிமணி பெட்டியில இருக்கு, போய் பாருங்கன்னு சொன்னோடனே குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் இருக்கு, அம்மாவுக்கு சேலை இல்லை. அப்போ உனக்கு எங்கம்மா சேலை அப்படின்னோடனே, எனக்கு தான் 2 இருக்கே பழைய சேலை, நம்ம என்ன புதுசாக எடுத்துக்க, நம்ம என்ன பணக்காரங்களா அப்படின்ட்டு. ஒரு துண்டு இருக்கே அது யாருக்குமானோடனே, உங்கள் அப்பாவுக்கு தான் அந்த துண்டு, ரொம்ப காலமாக உங்கள் அப்பா பழைய வேட்டியை தான் தோளில் போட்டுக்கிட்டே போகிறாரு, துண்டே இல்லை, அதனால தான் அது ஒன்று வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே பார்த்தா மரத்துக்கடியில் ஒரு பையன் நிற்கிறான், கோவணத்தோட ஒரு பையன் நிற்கிறான். அதை பார்த்துட்டு இந்த 2 பசங்களும் ஏன்டா இங்கே உட்காந்துருக்கா, போடா போடான்னு விரட்டுறாங்க. அதை பார்த்துட்டு செல்லையோட அம்மா ஓடி வராங்க, தாயம்மா ஓடி வந்து ஏன்டா அவனை விரட்டுறீங்கன்னு. மழையும் வந்துடுது, வீட்டுக்குள்ளே 3 பேரையும் கூட்டி வந்துடுறாங்க. அப்போ அவன்கிட்ட கேட்கையில், தம்பி நீ யாரு அப்படிங்கையில், இந்த மாதிரி

அம்மா அப்பாலாம் இல்ல, தூரத்துல ஒரு சொந்தம் அத்தை இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு சொல்றான். சொறி சிறங்கா இருக்கு அவன் உடம்பெல்லாம். அதை பார்த்துட்டு அந்த அம்மா இறக்கப்பட்டு நீ என் புள்ள மாதிரிதாப்பான்னு இருக்க வைக்கிறாங்க. காலையில எல்லா குழந்தைங்களையும் குளிச்சு விடுற மாதிரி அவனையும் குளிச்சு விடுறாங்க. சீயக்கா எல்லாம் போட்டு குளிச்சு விட்டு அப்ப எல்லாருக்கும் புது துணி போட்டுக்கிறாங்க, இவனுக்கு மட்டும் இல்லை. அப்ப எல்லாருக்கும் ஒரே கவலையா இருக்கு, இந்த அம்மா என்னடா செய்யறது இவ்வளவு சோதனையா இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த துண்டை கொடுக்க மனசே வரல. குழந்தைங்களும் அந்த துண்டை குடுமா அப்படின்னு சொல்லல, துண்டை கொடுத்துட்டு அது ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லி ஆனா மனசு வந்து அந்த பையனுக்கு கொடுத்து அதை அவன் கட்டிக்கிறான். அப்போ அந்த குழந்தைங்க சந்தோஷமா தீபாவளி கொண்டாடுறாங்க. இப்போ அந்த மங்கம்மாள் வெளியில ஓடி வரா, ராமசாமி வீட்டுல மொத நாள் ராமசாமியோட அக்கா வீட்டுக்கார் அவங்களுக்கு அப்பதான் மொத தலை தீபாவளி. அவங்க வீட்டுல பெரிய விழா நடக்குது. அப்ப ஜமீன்தார் வீடு அவரை ராஜான்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அவன் ஓடி வரான்.

0: நடக்குது. அப்போ ஜமீன்தார் வீடு, அவரை ராஜான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அவன் ஓடி வர்றான், யதார்த்தமாக சொல்கிறான், எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்னு அவன் போட்டி மனப்பான்மை இல்லாமல் சொல்கிறான். ஆனால் இந்த மங்கம்மாள் உடனே டக்குன்னு முன்னாடி போய் ஓடி நின்றுக்கிட்டு, உங்கள் வீட்டுக்குமா ராஜா வந்திருக்காரு, எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்காரு, வேணா எங்கள் வீட்டுக்கு வந்துப்பார் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு போட்டிக்கு இல்லை சொல்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ இதோடு இந்த கதை முடிஞ்சிருது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஏழ்மையான வீட்டில் எவ்வளோ உயர்ந்த உள்ளம் படைத்த மக்கள் இருக்காங்க, அதே மாதிரி குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்குது, குழந்தைகள் வந்து பாகுபாடு இல்லாத ஒரு நல்ல பண்புள்ள குழந்தைகளாக தான் இருக்காங்க, அவங்கள நம்ம எப்படி வளர்க்கணும் நல்ல பிள்ளைங்களா அப்படிங்கிறது தான் வந்து இந்த சிறுகதையோட முக்கிய கருத்தாக இருக்குது.
1: மா பாண்டிச்செல்வம் அவர்கள் எடுத்து கூறிய ராஜா வந்திருக்கிறார் போன்று கு அழகிரிசாமி அவர்களின் ஒவ்வொரு படைப்பும் சிறப்பானது. அவரது கதைகளில் வாழும் மனிதர்களும் வாழ்ந்து மறைந்த மனிதர்களும் பாத்திரங்களாக வாழ்கின்றனர். மிக அற்புதமான சிறுகதை தந்த எழுத்தாளர், அப்படி ஒரு எழுத்தாளர் மொழிக்கு கிடைப்பது பெரிய அதிர்ஷ்டம் என கானாசு அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இலக்கிய பேழையில் இணைகிறார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள்.
2: கவிஞர் பழனி பாரதி அவர்களுடைய தண்ணீரில் விழுந்த வயல் அப்படிங்கறத அற்புதமான புத்தகங்களில் ஒண்ணு. பழனிபாரதியுடைய புத்தகங்கள் அப்படிங்கிறது வேறு வேறாக இருந்தாலும் அவரோட கவிதை வந்து ஒரே மாதிரியான பண்புகளை கொண்டவை தான். அதாவது பண்புகளை கொண்டவனா, அன்பை திரும்ப திரும்ப போதிப்பது, வாழ்தலை இருத்தலை நியாயப்படுத்துவது, மிக பயனுள்ள வாழ்வை வந்து அதாவது போதிப்பு இல்லாத ஒரு அன்பு விஷயமாகவே அதை சொல்வது அப்படிங்கிறது தான் அவருடைய கவிதையில் இருக்குது. இதில் மொழி வந்து மிக முக்கியமாக இருக்குது. அப்போ எல்லாவையும் மொழியால் சொல்லிட முடியுமா அப்படின்னா சொல்லிட முடியாது. எல்லா கவிதைகளுமே நம்ம வந்து மொழி வழியாக அழைச்சிட்டு போகும். ஆனால் மௌனத்தில் எந்த கவிதை இறக்கி விடுதோ அந்த கவிதை தான் நல்ல கவிதை அப்படின்னு பொதுவருப்பன் ஐயா சொல்லுவார். அதை நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். பழனி பாரதி கவிதைகளை நேரடியாகவே நம்ம அனுபவிக்க தோணும். மண்டியிட வைக்கிறது அப்படின்ற ஒரு கவிதையில் சொல்கிறாரு, மொழி பிறக்காத இடத்தில் என்னை கவிஞனாக்கி நிறுத்தியிருக்கிறாய், மண்டியிட வைக்கிறது இந்த மகா நிர்வாணம் அப்படிங்கிறாரு. இந்த மகா நிர்வாணம்ங்கிறத எதை சொல்கிறது, அது ஒரு வெளி, அது யாருமற்ற எதுவுமற்ற நானும் அப்படிங்கிறதும் அற்ற ஒரு தன்மை. இந்த கவிதை மிக அற்புதமான ஞானநிலை கவிதையாக தான் பார்க்குறேன். இது மொழி வழியான ஞானம், அதாவது தன் இருத்தலிலிருந்து உள் அறிவு ரீதியாக ஞானம் என்பது வேற, இது மொழிக்கு ஒரு ஞானம் இருக்கு. அது வந்து மொழி பழுத்த சிந்தனையிலேருந்து வரும். இது வந்து காலகாலமாக அந்த மொழி புழங்கப்பட்டு மொழி அற்றுப்போன இடத்தில் கூட புரிதல் அப்படிங்கிற உணர்தல் அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த ஞானத்தை நம்ம உணர முடியும். அந்த வகையில் இந்த கவிதையை ஒரு அற்புதமான கவிதையாக நான் பார்க்குறேன். பழனி பாரதியோடைய கவிதைகள் வந்து மிக எளிமையானவை, ஆனால் சொற்கள் பழுத்தவை, மிக இலகுவாக சொல்லிவிடுவார். அவர் சொல்லி கவிதையை கடந்து போய்விட்டால் நமக்கு அத்தனை பெரிய தாக்கம் அதில் இருக்கும். அதாவது ஒரு கிளையிலிருந்து ஒரு பூவோ அல்லது சருகோ உதிர்ந்ததுன்னு சொன்னாக்கா எந்த ஒரு அதிர்வுமே கேட்காது. ஒரு நீரில் விழுந்த ஒரு பஞ்சு பூவை போலத்தான் அந்த கவிதை, அந்த சொல் அவர்கிட்ட விழும். அது விழுந்ததுக்கப்புறம் ஒரு காட்சியாவோ இல்லை நம்மில் விழுந்த போது நம்ம உணர்கிற இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான கணம், மிக பரவசமான நிலை. அது ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லி தான் புரிய வைக்கணுமா அப்படின்னு கிடையாது, சொல்கிற அழகில் அது வெளிப்பட்டு போயிடும். அப்படித்தான் ஒரு கவிதை வந்து காதலின் பின் கதவு அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு கவிதையை சொல்கிறாரு. ரொம்ப அழகான கவிதை, அதில் வந்து எதையுமே வெளிப்படுத்த மாட்டார், ரொம்ப அழகாக சொல்லிடுவார். சொன்ன பிறகுதான் நமக்கு வந்து ஆஹா அப்படின்னு தோணும். காட்சி படிமங்களாக தான் சில கவிதைகள் வந்து இருக்கும், பல கவிதைகள் அப்படி தான் இருக்கும். புறவியல் அடையாளங்கள் வச்சு தான் தன்னோட கவிதை வந்து எழுதுவார். ரொம்ப அழகாக இருக்கும், மிக நுட்பமாக இருக்கும் அந்த கவிதை. அவர் கவிதை சொல்கிறாரு, காதல் என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது, ஆனால் உனக்கு என் மேலே விருப்பம் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு நம்ம வந்து நேரடியாக பதில் சொல்கிறோமோ இல்லை நேரடியாக பதில் எதிர்பார்க்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு கவிதை வாயிலாக வெளிப்படுத்தி அது ஒரு செயல் வாலியமாக அதை வந்து பதில் எதிர்பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து கவிதை வந்து மிக நுட்பமான, மிக எளிமையாக, மிக அழகாக ஒரு கவிதையை வந்து அவரால் சொல்லிவிடப்படுகிறது. கவிதையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு மௌனம் வருது. மௌனம் வரும்போது அந்த மௌனம் மிகப்பெரிய புரிதலை வெளிச்சத்தை நமக்கு ஏற்படுத்துது. அப்போது மிகப்பெரிய பரவசமாக மிகப்பெரிய ஒளி நம்மளை சுற்றி வர மாதிரியான ஒரு உணர்வை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த கவிதையில் ரொம்ப அழகாக நீ என்ன விரும்புறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. கேள்வி தான் கேட்குறாரு, அது கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்குது. அந்த பதில் தான் மௌனம். அந்த மௌனம் தான் அத்தனையும் உணர்த்திடுது. அவர் கேட்குறாரு, தண்டவாளத்தில் தலை சாய்த்து பூத்திருக்கும் ஒற்றைப்பூ என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா. இப்போ இந்த கவிதையில இருக்கிற மௌனம்

0: உங்களுக்கு அந்த காதலை உணர்த்திருக்கும். இதை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டியில்லை. ரயிலில் வந்தால் என்னாகும், நடந்து வந்தால் என்னாகும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட விட்டுறாரு. ஒரு கவிதை வந்து கவிஞன் மட்டுமே எழுதி முடிக்கிறதில்ல, பாதி தான் கவிஞன் எழுதுகிறான், பாதி வாசகன் எழுதுகிறான். வாசகனுக்கு முழுமையாக விளக்காமலே உணர்த்தி விடுவது தான் கவிதை. இந்த கவிதையின் ஒரு அடி சொல்கிறேன். தண்டவாளத்தில் தலை சாய்த்து பூத்திருக்கும் ஒற்றைப்பூ என் காதல், நீ நடந்து வருகிறாயா ரயிலில் வருகிறாயா. மிக அழகான கவிதை. இப்படித்தான் பழனிபாதையோட கவிதைகள்லாம் மிக மின்னுணர்வோட இருக்கும்.
1: கவிஞர் பழனி பாரதி அவர்களின் சில கவிதைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். மீண்டும் மற்றொரு இலக்கிய பேழையில் சந்திக்கலாம் நேயர்களே.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாயம் மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி புதுதில்லியில்

0: ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாமி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390-ல் இருந்து 825ஆக உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டபோதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். NCERT மற்றும் CBSE பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன்

0: போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 7:25.
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
1: உழவர் உலகம் இன்றைய நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கான கோடைக்கால தீவன மேலாண்மை குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல் உழவர் உற்பத்தியாளர் சங்க தலைவர் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் மித்ரா. நேர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது வானொலி நிலைய தொலைபேசி எண்கள் 0431-246-102-1, 240-102-1. நிகழ்ச்சி இதோ துவங்குகிறது.
3: வேளாண் உறவுகளுக்கும் வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு உங்கள் நான் மித்ரா. கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயிகளுக்கு உற்ற தோழன் என்றே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் அதிகமான கால்நடை மந்தைகளை கொண்டது நம்முடைய தேசம். ஏறக்குறைய 193 மில்லியன் கால்நடைகள் நம்ம இந்தியாவில் இருக்குது. உலக அளவில் பால் உற்பத்தியிலையும் நம்முடைய நாடு முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 9.5 மில்லியன் கால்நடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தவிர ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 206 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி நடைபெற்று வருது. அந்த வகையில் ஒரு பொருளாதார ரீதியாக விவசாயிகளுக்கு கை கொடுப்பது இந்த கால்நடை வளர்ப்பு. இந்த கால்நடை வளர்ப்பில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த தீவன மேலாண்மை. தீவனங்கள் சரியாக கொடுத்தா தான் பால் நன்றாக கறக்கும். அந்த வகையில் கால்நடைகளுக்கு என்ன மாதிரியான தீவன மேலாண்மையை நம்ம கடைபிடித்தா நமக்கு நல்ல பால் கறவி இருக்கும், எந்த மாதிரியான தீவனங்கள் நம்மளே உற்பத்தி செய்ய முடியும், இது போன்ற பல விஷயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் திருச்சி திருவானைக்கோவில் கீழக்கொண்டையம்பேட்டை இயற்கை விவசாயி எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வருகை தந்திருக்காங்க. சார் வணக்கம்.
4: வணக்கம்.
3: நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் சார். நம்ம கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடிய கால்நடைகள் வளர்க்க இருக்காங்க, அதே போல் வீட்டு அளவிலேயே கால்நடை வளர்க்குறவங்க இருக்காங்க, தோட்டத்தில் கால்நடை நம்ம வந்து வைத்து அது மூலமாக ஒரு பால் கறந்து விற்பனை செய்யக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு நல்ல ஒரு பால் உற்பத்திக்கு நம்ம எந்த மாதிரியான தீவனங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு மாடுகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்?
4: மாடுகளுக்கு உலர் தீவனம், பசுந்தீவனம், அடர் தீவனம் மூணுமே கொடுக்கணும். மினி குறைஞ்சது ஒரு 10 கிலோ அடர் தீவனமும் உலர் 10 கிலோ உலர் தீவனம், ஒரு 10 கிலோ பசுந்தீவனம், ஒரு 5 கிலோ தானிய தீவனங்கள் கொடுத்தோம்னா மாடு வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும், நல்லாவும் பால் கறக்கும். வயலில் வெளியில் போகிற மாடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் ஈஸியாக கிடச்சிரும், ஆனால் வீட்டிலே ஒரு பண்ணையில் வச்சு வளர்க்குற மாடுகளுக்கு கிடைக்காது. அந்த பசுந்தீவனத்துக்கு பதிலாக நம்ம இப்போ சைலேஜ் அப்படின்னு ஊறுகாய்ப்புல் என்று வந்திருக்கிறது, அதை கொடுக்கும்போது அந்த பசுந்தீவனத்துக்குள்ள என்ன எஃபெக்ட் இருக்கோ அது அந்த மாடுகளுக்கு கிடைச்சிரும். அதனால் அது மாதிரி செய்யலாம்.

0: இல்லை, அவங்களே விவசாயிகளே மரப்பயிர்கள் இருக்குது, இடம் இருந்ததுன்னா மரப்பயிர்கள், தீவன பயிர்கள் இருக்குது, அகத்தி, கூவா புல்லு, முள்ளு முருங்கை, இதை மாதிரி இதை வளர்த்து இதையும் கொடுக்கலாம்.
1: கம்பு நேப்பியர்,
0: கம்பு நேப்பியர், தட்டைப்பயிர், இதை சாகுடி பண்ணுறதுக்கு இடம் இருந்தால் அதையும் பண்ணிக்கலாம். கோ 4 கோ 5 இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையுமே சாகுடி பண்ணுறதுக்கு இடம் வந்துன்னா அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா பசுந்தீவனத்தை ஓரளவு அதை சரி பண்ணி கொண்டு வரலாம்.
1: சரி, இந்த உலர் தீவனம்னு சொன்னீங்க, உலர் தீவனத்தில் நம்ம என்ன மாதிரியான உலர் தீவனங்கள் நம்ம தயார் செய்து கொள்ள முடியும்?
0: உலர் தீவனத்தில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான பயிர்களும் சேர்க்கணும். தட்டைப்பயிர், பாசிப்பயிர், கடலை பொட்டுக்கடலை பொட்டு, இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாத்தையும் சம அளவு கலந்து கொடுத்தீங்கன்னா மாடுகள் வந்து பாலும் நல்லா கறவையும் இருக்கும், மாடுகள் உடம்பு வந்து இழைக்காமல் இருக்கும். அடுத்தது கருத்தரிக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு விரைவில் இருக்கும். இதிலிருந்து நம்ம குறைச்சி போடுறதுனால நம்ம கருத்தரிப்பு வந்து நிறைய இடத்துல நடக்க மாட்டேங்குது. இவங்க வந்து மேக்சிமம் அந்த அடர்த்தி குணத்தை கொடுத்தா தான் மாடுகள் வந்து புறப்படும். வருஷத்துக்கு ஒரு கன்று தான் நம்மளோட எய்மாக இருக்கணும். பால் நீங்கள் எய்ம் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கன்று வரணும், அப்போ தான் விவசாயி வந்து முன்னுக்கு வர முடியும்.
1: சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார. தஞ்சாவூர் மாவட்டம் உரக்காடு வட்டம் புலவன்கள் மாரியப்பன்.
1: ஐயா சொல்லுங்க.
2: இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கறிவி மாடுகளுக்கு இந்த கிராமப்புறங்களில் ஓரளவு தீவனங்கள் கிடைக்குது, அதாவது உலர் தீவனம், பசி தீவனம் எல்லாம் கிடைக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பால் கறவியில் பார்த்தீங்கன்னா காலையில் கறந்து கொண்டு போகிற பால் கெட்டியாக இருக்குது, ஆனால் மாலையில் கறந்து கொண்டு போகிற பால் தண்ணியாக இருக்குது. இது எதன் காரணமாக, எங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வெயில், அதிகமான வெயில் இருந்தா அப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மைதானா இல்லை இந்த தீவனத்தினால இந்த குறைபாடா என்பதை அவங்க ஐயா சொன்னாங்களா?
0: தீவனத்தினால உள்ள குறைபாடுகள் தான். ரெண்டாவது, நீங்க காலையில போற பால் வந்து மாடுகளுக்கு அதிக நேரம் அசை போட்டு எடுக்கக்கூடியதுனால அந்த சத்து முழுமையா கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மத்தியானத்தில் பகலில் கொடுக்குற தீவனமும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா மாடுகள் வந்து இந்த கோடை காலத்தில் நைட்டில் தான் நிறைய சாப்பிடும், பகலில் வெயில் நல்லா சாப்பிடாது. நிறைய சாப்பிடும்போது அது செரித்து வரும்போது காலையில் உங்களுக்கு பால் நல்லாயிருக்கும், பால் அதிகமாகவும் இருக்கும். இந்த வெயிலின் தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தீவனங்களை கொடுக்கணும்.
1: சரி, இந்த உலர் தீவனம்னு சொல்லும்போது இந்த சோளத்தட்டை, கேழ்வரகத்தட்டை, கரும்பு தொகை, அப்புறம் காய்ந்த பயிர் வகைகள்லாம் சொன்னீங்க. இந்த அடர் தீவனம்னு சொல்லும்போது தானியங்கள், புண்ணாக்கு, இந்த மாதிரி நம்ம கடலை புண்ணாக்கு, தவிட்டு புண்ணாக்கு, பருத்தி கொட்டை புண்ணாக்கு, அது மாதிரி இந்த அடர் தீவனங்கள் எந்தளவுக்கு பால் கறவிக்கு ரொம்ப முக்கியம்?
0: அடர் தீவனங்கள் வந்து பால் கறவிக்குன்னா புரோட்டீன் அதிகமாக மாட்டுக்கு தேவை, அதே மாதிரி கால்சியம் தேவை. கால்சியம் இல்லைன்னா மாடுகள் வந்து பால் கறவை வந்து வரிசையாக குறைய ஆரம்பிச்சிடும், மாடுகளோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம வந்து கேழ்வரகு அதிகமாக சேர்க்குறோம். கேழ்வரகு சேர்க்கும் போது தான் கால்சியம் கிடைக்கும். இல்லாட்டி சில இடத்துல சுண்ணாம்பு நீர் கொடுப்பாங்க, அந்த சுண்ணாம்பு நீர் கொடுத்தாலும் அந்த கால்சியத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடலாம். இது மாதிரி அடர் தீவனம் இந்த சிறுதானியங்களை அதிகமாக சேர்க்கும் போது மாடுக்கு வந்து ஹெல்த்து நல்லாயிருக்கும், பால் கறவையும் அதிகமாக இருக்கும்.
1: அப்போ பசுந்தீவனம் ஒரு 70%, உலர் தீவனம் ஒரு 30%, ஒரு 10% அடர் தீவனம். இந்த விகிதாச்சாரம் படி கொடுக்கும் பொழுது சரிசமமாக நமக்கு சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இந்த கறவை மாடுகளுக்கு இந்த தீவன மேலாண்மை சரி, இளம் கன்றுக்குட்டிகளுக்கு தீவனங்கள் என்னென்னலாம் கொடுக்கலாம்?
0: இளங்கன்றுக்கு ஒரு கன்று பிறந்து ஒரு 15 நாள் வரைக்கும், 15 லேருந்து 20 நாள் வரைக்கும் பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்க வேணாம். அப்போ வந்து சாதாரண பச்சைத்தண்ணி கொடுத்து பழக்குங்க. மேக்சிமம் ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் அந்த கன்றுகள் வந்து தீவனம் திங்க ஆரம்பிக்கும். அப்போதைக்கு நீங்கள் வந்து நல்ல பவுடர் ஃபார்மில் உள்ள தானியங்களை அரைச்சி கஞ்சியாக வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பவுடராக போட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி சாப்பிட்றதுக்கு பழக்கணும். அது மாதிரி பண்ணும்போது கன்றுகள் நல்லாயிருக்கும். ஒரு மாதம் ஆனோடனே அதுக்கு பூச்சி மாத்திரை கண்டிப்பாக கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா தான் கன்றுகள் நல்லாயிருக்கும்.
1: சரி, இதை தவிர நம்ம தாது உப்பு கலவையும் இந்த தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய தாது உப்பு கலவை ஒரு 30-50 கிராம் வரைக்கும் அந்த தாது உப்பு கலவையும் கொடுக்கலாம்.
0: அது தீவனங்கள்லேயே இப்போ கலந்து வருது. இப்போ நாங்கள் தயார் பண்ணுற தீவனத்தில் கலந்தே கொடுத்துட்றோம், அதனால் தனியாக அதை கொடுக்கணும்னு தேவையில்லை.
1: சரி, இப்போ பொதுவாக கால்நடைகளுக்கான தீவனங்கள் கொடுக்கும் பொழுது விவசாயிகள் வந்து தண்ணி வந்து அது மேய்ச்சல்லையே குடிச்சிட்டு வந்துடுது, அப்போ நம்ம இங்கே திருப்பி தண்ணி கட்டுறதில்லை, எவ்வளோ அளவுங்கிறது தெரியல, நம்ம வந்து மாடுகளுக்கு போதிய தண்ணீர் குடிச்சிருக்காங்கிறத சரிவர நம்ம கவனிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக கறவை மாடுகளுக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும்?
0: கறவை மாடுகளுக்கு தீவனத்தை பேஸ்ட் மாதிரி தான் வைக்கணும், தண்ணியில் அதிகமாக கொட்டி வைக்கக்கூடாது. பேஸ்ட் மாதிரி வச்சு சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ இல்லை அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி கொடுத்தீங்கன்னா அது வேணுங்கிற பச்சை தண்ணி நல்லா குடிச்சிக்கும். ஒரு மாட்டுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணிக்கு மேலே தேவைப்படும் குடிக்கிறதுக்கு. இந்த கோடை காலத்தில் அதிகமாகவே தண்ணி குடிக்கும், பக்கத்துலேயே

0: தண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்வது போல் இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு, உச்சி வெயில் நேரத்தில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடியதையும் தவிர்க்கணும்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோடை காலத்தில் பால் கறவையும் குறையுது, இப்போ கோடை காலத்தில் நம்ம என்ன மாதிரியான தீவன மேலாண்மை செய்யணும், எந்தெந்த தீவனங்களை அதிகமாக கொடுக்கணும், இல்லை எந்த தீவனத்தை குறைக்கணும்?
0: கோடை காலத்தில் பசுந்தீவனங்கள் அதிகம் தேவைப்படும். பசுந்தீவனம் கொடுக்கும்போது தான் மாடுகளோட பாலியல் கறவை திறன் அதிகமாக இருக்கும். பசுந்தீவனம் பற்றாக்குறை ஆகிடுது, அதுக்காக தான் இந்த சைலேஜ் அப்படிங்கிற மெத்தட் வந்து, சைலேஜை கொடுத்தோம்னா பசுந்தீவனத்துக்கு ஈக்குவலாக கொடுக்கலாம், அப்போது மாடுகள் வந்து பால் கறவையும் குறையாது.
1: இப்போ இந்த ஊறுகாய்ப்புல் அப்படிங்கிற சைலேஜுங்கிறத எப்படி நம்ம விவசாயிகளை தயார் செய்ய முடியும்?
0: தாராளமாக தயார் பண்ணலாம். இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சோளம் அல்லது வேறு காராமணி இந்த மாதிரி பயிர்களோட துண்டு துண்டாக நறுக்கி அதோட நாட்டு சர்க்கரையும் உப்பும் போட்டு பிளாஸ்டிக் பைகளை வந்து ஏர் டைட்டாக, எதாவது வெளியில் உள்ளுக்கு இருக்க ஏரை எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அதை எலி கடிக்காமல் நம்ம பாதுகாக்கணும், ஏன்னா எங்கேயா ஓட்ட போட்டுச்சுன்னா அது கெட்டு போடும். அதுக்காக இப்போ பேரல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு, அதை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம்.
1: சரி, இப்போ இந்த கறவை மாடுகள்னு சொல்லும் பொழுது நாட்டு மாடுகளும் சில விவசாயிகள் பராமரிச்சுட்டு வராங்க, கலப்பின மாடுகளும் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த தீவனத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடுகளுக்கு அல்லது கலப்பின மாடுகளுக்குன்னு அளவு வித்தியாசம் இருக்கா?
0: இருக்குது. நாட்டு மாடுகளுக்கு வந்து அதிக தீவனம் இல்லைனாலும் அதோடய பால் கறவை அதிகமாக குறையாது. இதே வந்து கலப்பு மாடுகளுக்கு வந்து அந்த தீவனத்தை நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா உடனே அடுத்த நேரத்துக்கு பால் கறவை ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கு வந்து அதோட உடம்பு மெயின்டெனன்ஸ்க்கு 1 கிலோவும் ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் 1/2 கிலோ இந்த மாதிரி கணக்கு பண்ணி நம்ம தீவனம் கொடுத்துட்ருக்கணும் ஜாதி மாடுகளுக்கு. நாட்டு மாடுகளுக்கு நம்ம ஒரே லெவலாக கொடுத்தா போதும், அது வந்து பால் குறையாது, நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாக இருக்கும் மாடுகளுக்கு, அதனால் கோடை காலத்தையும் தாங்கும் அது.
1: இப்போ மேய்ச்சலுக்கு அனுப்புகிற மாடுகளுக்கு தனியாக நம்ம ஏதாவது ஒரு தீவனங்கள் கொடுக்க வேண்டியிருக்குமா, இல்லை அது வந்து நம்ம தாது உப்புகள் மாதிரி தனியாக கொடுக்கணுமா?
0: கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பாக மேய்ச்சலுக்கு போகிற மாடுகளுக்கும் மேய்ச்சலில் எல்லாமே கிடைக்கும் தெரியாது, புல் தான் கிடைக்கும், மற்றபடி தாது உப்பு கலவையும் தீவனங்களும் நம்ம கொடுத்தே ஆக வேண்டியது.
1: சரி, நீங்கள் அடிப்படையில் வந்து ஒரு தினசரி பால் கறந்து விற்பனை செய்யக்கூடிய, தினசரி வியாபாரம் செய்யக்கூடிய வகையில் விவசாயிகள் நேரடியாக பால் விற்பனை செய்வது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க?
0: விவசாயிகள் நேரடியாக பால் விற்பனை செய்தால்தான் அவங்க வந்து லாபத்தையே பெற முடியும். நம்ம வந்து கறந்து வேலைகளை கொடுக்கும்போது 32 இல்லை 35 ரூபாய் கொடுக்கும்போது தீவனங்கள் விலையோ அதிகமாகிட்டுருக்கு, ஆனால் விவசாயிகள் கட்டுப்படியாத நிலைமையும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சொந்தமாக அவங்க பால் வியாபாரம் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு நிறையா மக்கள் ரெடியாக இருக்காங்க. விவசாயிகள் அதுக்கு எல்லாருமே முன்னுக்கு வரணும். அவங்களே கறந்து ஒரு சொசைட்டி மாதிரி வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ஆளை கலெக்ட் பண்ணி போட்டு கொடுத்தாலும் சரி. இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 25 லிட்டர் கொடுமோனா டெய்லி கொடுமோனா சரியாக போச்சு. அவங்க ரொம்ப அலைய வேணாம், ஒரே இடத்துல கொடுத்துட்டு வந்தோம், இல்லை பேக்கேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது மாதிரி நிறையா இப்போ தொழில்நுட்பம் நிறையா வளர்ந்துக்கிட்டு போகிறதுனால பால் பிஸ்னஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும்.
1: இப்போ நீங்கள் எத்தனை மாடுகள் பராமரிச்சுட்டு வரீங்க?
0: இப்போ நாங்கள் ஒரு 15 மாடு வச்சுருக்கோம்.
1: சரி, இப்போ கறவை மாடு அப்படிங்கும் பொழுது அந்த கறவை மாடை வந்து பராமரிக்கிறது, தினசரி பராமரிக்கிறது, அதை குளிப்பாடுவது, இது மாதிரி பல்வேறு வேலைகள் இருக்குது. அது வந்து இப்போ அதுவும் குறிப்பாக அந்த கோடை காலத்தில் நம்ம கறவை மாடுகளை எப்படி பராமரிக்கணும், கறவை மாடுகளுடைய கொட்டில்களை எப்படி பராமரிக்கணும்?
0: மாட்டு கொட்டிலுங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டியது, குறைந்தது 1 நாளைக்கு 2 தினம் வாஷ் பண்ணியே ஆகணும், அதாவது வாஷ் பண்ணணும். 10 நாளைக்கு 1 தடவை ப்ளீச்சிங் பவுடர் தெளித்து அதில் இருக்க உண்ணி இனிகள் எதாவது இருந்தாலும் அது போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். காலையிலையும் சாயந்தரம் கண்டிப்பாக அந்த கோடை நல்லா மாடக்குள்பாட்டியாகணும். கன்றுகளில் 1 நேரம் குள்பாட்டினா போதும், 1 மாதம் கன்றுகளுக்கு அப்புறம் நீங்கள் அதை டெய்லியே குள்பாட்ட ஆரம்பிச்சிடலாம், 1 நேரம் குள்பாட்ட ஆரம்பிச்சிடலாம். அதை எப்போவுமே மாடுகளுக்கு வந்து கோடை நல்லா குளிர்ச்சியாக இருந்ததுன்னா மாடுகள் வந்து பாலும் அதிகமாக இருக்கும், மாடோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும்.
1: நிச்சயமாக. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயரும் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கம்.
2: திருவானைக்காவல்லேருந்து கீழக்கொண்டமேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள். சொல்லுங்கள்.
2: சிறப்பு விருந்தினர் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய தகவல்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
1: சரிம்மா.
2: இப்போ நாட்டு மாடை பற்றி பசு மாடை பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம். எரும மாடு ரொம்ப இப்போ எங்கேயுமே வளர்க்கறது இல்லை, பார்க்க முடியறது இல்லை, பால் நல்லா இருக்கும், ஏன் வளர்க்க முடிய வளர்க்க மாட்டேங்கிறாங்க யாரும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: கேட்கலாம் கேட்கலாம்.
2: நன்றி சார்.
0: எருமைகள் வளர்ப்புக்கு நீர்நிலைகள் வேண்டும், தண்ணியில் போய் 1 மணி நேரம் ஆச்சு எருமைகள் படுக்கணும். இப்போ அந்த வசதிகள் யார்கிட்டையும் இல்லை. எருமை வளர்ப்பில் வந்து அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நீர்நிலைகள் இருந்துன்னா கொண்டு விடுவாங்க, அது படுத்திருக்கோம். இப்போ அதுக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி அடித்தாலும் அதை வந்து தன்னாக தடிக்குள்ளே படுத்துட்டு வர மாதிரி அந்த எருமைகளுக்கு இருக்காது.
1: அந்த குளம்

0: கொட்டைகளில்
1: போய் அதை ஒரு அரை மணி நேரம் நல்லா படுத்து எழுந்திரிச்சாதான் அந்த அதோட உஷ்ணங்கள் குறையும். அதுக்கு வந்து சுற்றுப்புற சூழ்நிலை இப்போ யார்ட்டையும் இல்லை, அது மாதிரி குளமோ ஆறுகளோ ஆறுகள் இருந்தாலும் தண்ணியும் இல்லை. அதனால தான் எருமை வளர்ப்பில் ரொம்ப பேர் கவனம் செலுத்துறதில்லை.
0: நிச்சயமாக. இப்போ இந்த கோடைக்காலம் சொல்லும் பொழுது இந்த கன்றுக்குட்டிகளுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. அப்போ இந்த கன்றுக்குட்டிகளை எப்படி இந்த கோடை வெயிலிருந்து பகலில் உச்சி சில நேரம் வந்து இயல்பான வெப்பநிலையோட 2-3 டிகிரி அதிகமாக கூட இருக்கக்கூடிய சூழலும் இருக்குது. இந்த இளம் கன்றுக்குட்டிகளை கோடை காலத்தில் எப்படி நம்ம வந்து பராமரிக்க முடியும்?
1: நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கன்றுகளை ஒரு மாதத்துக்கு அப்புறம் குளிக்குவா, நான் டெய்லி காலையில் குளிப்பாட்டிட்டிங்கன்னா எந்த உஷ்ணமும் அது பாதிக்காது. அந்த கரெக்டாக அந்த நேரத்துக்கு நீங்கள் குளிப்பாட்டிட்டீங்க. காலையில் இப்போ எங்கள் மாடுகள்லாம 4 மணிக்கெல்லாம் குளிப்பாட்டுவோம். அது மாதிரியெல்லாம் இருந்தப்பையும் அது நல்லா இருக்கு. அந்த நேரத்துக்கு அதை குளிப்பாட்டி அதுக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்துட்டோம்னா அது நல்லாவே இருக்குது, நல்ல கறவையும் குறையறதில்ல.
0: இப்போ விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய தீவன பயிர்களை வந்து எப்படி நம்ம வந்து சில நேரம் பட்டம் தவறி போயிடுது, இல்லைன்னா மழை குறைவாக இருக்குது, அல்லது நம்ம பிரதான பயிர் கரும்பு அல்லது நிலக்கடலை அல்லது நெல் அப்படின்னு போகும்பொழுது இந்த தீவன பயிர்களை எப்படி தனியாக நம்ம வந்து சாகுபடி செய்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு விவசாயி, ஒரு 2 மாடுகள் வைத்திருக்கக்கூடிய விவசாயி எத்தனை சென்ட்டில் அல்லது எவ்வளவு நிலப்பரப்பில் இந்த தீவன பயிர்களை வளர்க்க முடியும்?
1: ஒரு 5 சென்ட் இருந்தால் ஒரு 2 மாடு நீங்கள் தாராளமாக வளர்க்க முடியும். இப்போ அந்த கோ 4 கோ 5லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ண ஒரு 15 நாள்லேயே திரும்ப வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து பெரிய உரம் செலவெல்லாம் இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட கிடைக்கிற சாணி குப்பையை மட்டும் கொடுத்தீங்கனாலே ரொம்ப அருமையாக வர ஆரம்பிச்சிடும்.
0: இப்போ நீங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் நடத்திட்டு வரீங்க. இப்போ உங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய பணிகள் என்னென்ன, நம்ம பகுதியில் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் இந்த விவசாய பணிகளை மேற்கொள்கிறீங்க?
1: நாங்கள் வந்து அந்தனூர் வட்டாரம் எல்லாமே எடுத்து செஞ்சிட்ருக்கோம். அங்கே இருக்க விவசாயிகளுக்கு வந்து இயற்கை இடுபொருள் தயார் பண்ணி கொடுக்குறோம். மகளிர் குழுவுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் மாடுகளுக்கு தீவனம் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மாடுகள் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே பலப்பட மாட்டேங்குது, அதாவது கருத்தரித்தல் இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்காக நாங்கள் சொந்தமாக நாங்களே நல்ல தீவனங்களை வாங்கி அவங்களுக்கு அரைச்சி கொடுக்குறோம். அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு, ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு, பாலும் நல்லாயிருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி குச்சி தீவனத்தை வந்து அதிகமாக யாரும் விரும்புறதில்லை, தேவையில்லை. நம்ம ஏற்கனவே வந்து கல்லப்புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு இதுக்கெல்லாம் தான் போட்டு மாடுகள் வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ அந்த பொட்டு வகைகள் இது எல்லாமே கலக்கிறோம். கலந்த வசி மாடுகளும் நல்லாயிருக்கு, அதை சீக்கிரமாக பலப்படக்கூடிய அதை கருத்தரிக்கக்கூடிய சக்தி அதுங்களுக்கு இருக்குது. இது மாதிரி பராமரிக்கலாம். எங்களோட நிறுவனத்து மூலியமாக நாங்கள் தீவனம் உற்பத்தி பண்ணி எங்கள் விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம், மற்ற விவசாயிகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எந்த விவசாயிகள் வேணாலும் அந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். எந்த ஏரியாவில் இருந்தாலும் விவசாயிகள் கற்றுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை.
0: சரி, இப்போ உங்களுடைய இந்த உற்பத்தி கூடம் எங்கே அமைஞ்சிருக்கு?
1: எங்களோட உற்பத்தி கூடம் 10K அந்தனூர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், திருவானைக்காவலில் கிழக்கு 5ஆம் பிரகாரத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இதுக்குன்னே செப்பரேட்டாக எல்லாம் மிஷினரிஸ்லாம் போட்டு தீவங்களை அரைக்கிறது நாங்களே வாங்கி, அதாவது சிறுதானியங்கள் வாங்கி நாங்களே அரைச்சி எல்லாம் கலந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பாரம்பரிய அரிசிகளும் கலந்து அதை அரைச்சி அதையும் கொடுத்துட்ருக்கோம். மக்களுக்கும் மாட்டுக்கும் என்ன சேவை பண்ண முடியுமோ அதை எங்களால் சேவை பண்ணிகிட்ருக்கோம். மாடு இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும், அதனால் ரெண்டையுமே நாங்கள் ஒருங்கிணைச்சி கொண்டு போயிட்டுருக்கோம்.
0: சரி, இந்த தீவனம் அப்படிங்கும்போது நீங்கள் சொல்ல மாதிரி இந்த உருளை வடிவ தீவனங்கள் சில நேரம் வந்து பவுடர் வடிவத்திலையும் வருது, நீங்கள் எந்த மாதிரியான தீவனங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க?
1: நீங்கள் உருளை வடிவ தீவனம் போட்டாலும் ஊற வச்சு தான் கொடுக்குறோம். அதே பவுடர் ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுக்கு 4 ரூபா விவசாயி குறையுது. அப்போ பவுடர் ஃபார்ம்லேயே தண்ணியை ஊற்றி பேசுகிற மாதிரி கொடுத்துடலாமே, எதுக்கு அதே நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது.
0: சரி,
1: நீங்கள் எதுக்கு அதுக்கு 4 ரூபா வேஸ்ட் பண்ணுறீங்க? இதே நாங்கள் உங்களுக்கு அடிச்சு கொடுக்கும்போது பீஸு 1 கிலோ 4 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், டைரெக்டாக இதே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேர் இணைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் நல்லிசாமி.
0: சொல்லுங்க.
2: இது வந்து மாட்டுக்கு என்னுடைய தோட்டத்தில் வந்து இப்போ மாமரம் சீசனு, மாமரம் வந்து காயெல்லாம் வந்து இரவில் வந்து எல்லாம் பழுத்து விழுவும் போது அதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுது. அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து மாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன்.
0: சரி,
2: ஒரு நாளைக்கு நான் ஒரு மாட்டுக்கு 5 கிலோவுக்கு மேலே கொடுத்துட்டு இருக்கிறேன்.
0: சரி,
2: அதனால ஏதாவது பிரச்சனை வருமா?
1: ஒன்றும் வராது,
2: கொடுக்குறேன், ரெகுலராக கொடுக்குறதுனால. அப்புறம் இன்னொரு கேள்விங்கயா, என்னுடைய தோட்டத்தில் வாழை மரம் இருக்கிறதுனால வாழை அந்த தார் வெட்டின பிற்பாடு அந்த மரத்தையுமே வெட்டி மாட்டுக்கு வெட்டி போடுறேன்,
1: நிச்சயமா.

0: யாரும் வந்து வேலை பழுவுனால செய்கிறதில்ல. ஆனால் நீங்கள் வாழை மரத்தை வந்து துண்டு துண்டாக நறுக்கி மாடுகளுக்கோ ஆடுகளுக்கோ கொடுக்கலாம். இது நம்ம வந்து இப்போ தான் நீங்கள் பழகிறீங்க. இது வந்து ஃபாரினில் இங்கே இருக்க வாழை மரத்தை வாங்கி துண்டு போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க மாட்டு தீவனத்துக்கு. அது மாதிரி அவங்க தீவனத்துக்கே அதை தயார் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்கறது அவங்களுக்கு முன்னோடியாக நீங்கள் செய்கிறீங்க, தாராளமாக கொடுக்கலாம், அதனால் மாட்டுக்கு பாதிக்காது.
1: சரி, அதே போல் அவங்க கேட்ட அந்த மாப்பிஞ்சுகள்,
0: மாப்பிஞ்சுகள் சாப்பிட்லாம். மாப்பிஞ்சுகள்லாம் அதாவது இயற்கையில் விளையக்கூடிய மரங்கள்லேருந்து வரக்கூடியது தான், சாப்பிடக்கூடியது தான் அந்த விலங்கினம். அது எதை இதெல்லாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது.
1: அது சில இடங்களில் இந்த வறட்சி காலங்களில் வந்து மாற்று தீவனமாக இந்த கரும்பு சக்கை, மரவள்ளிக்கிழங்கு தொளி, புளியங்கொட்டை, அந்த ஓடலை நீக்கிட்டு புளியங்கொட்டை அந்த மாதிரி கூட கொடுப்பதை நம்ம விவசாயிகள் அனுபவம் வாயிலாக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த தீவனங்கள் கொடுக்கக்கூடிய விவசாயிகள் சில நேரம் வந்து அந்த சிறு சிறு துண்டாக நறுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சில பேர் அதை அப்படியே வெட்டி போடுறாங்க. நமக்கு வந்து எப்படி தீவனத்தை நம்ம கொடுப்பது?
0: அது வந்து இளம் மாடுகளை வந்து கடித்து தின்னுடும், கொஞ்சம் வயசான மாடுகள் கடிக்காது. அதுக்காக தான் அந்த பவுடர் ஃபார்ம்லையோ இல்லை குச்சி தீவனமாக செஞ்சு கொடுக்கறது நம்ம அதை தான். இளம் மாடுகளுக்கு வந்து கடவாய்ப்பல் நல்லாயிருக்கும், அதனால சாப்பிட்றோம். வயதான மாடுகள் சாப்பிடாது, சாப்பிட்டுட்டு கக்கிடும். அதுக்காக தான் வந்து நம்ம பவுடர் பண்ணுறோம், தூளாக்கி கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணுறோம்.
1: சரி, இப்போ உங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக இந்த இயற்கை இடுபொருள் பயிற்சி, இயற்கை இடுபொருள்லாம் உற்பத்தி செய்துட்டு வரீங்க. இந்த இயற்கை விவசாயம் விவசாயிகளுக்கு என்ன நன்மை கொடுக்கும்?
0: இயற்கை விவசாயத்தின் மேலே வந்துச்சுன்னா மாடு வளர்ப்போருக்கு பெரிய லாபம் கிடைக்கும். மாடுகளோட பாலனை ஒண்டி தான் அவங்க வந்து உற்பத்தி பொருளாக பார்க்குறாங்க. பாலும் அதோட சேர்ந்த சாணம், கோமியம் எல்லாமே மதிப்பு கூட்டினா பாலை விட அதிகமான லாபத்தை அவங்க எடுக்க முடியும். விவசாயிகள் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா இயற்கை இடுபொருளுக்கு நிறைய தேவை இருக்குது. இதெல்லாம் செய்யும்போது நம்ம வெளி உரமே நமக்கு தேவையில்லை. நம்மகிட்ட இருக்க உரமே சாணி குப்பையை வந்து நீங்கள் பதப்படுத்தி மண்புழு உரமாக தயார் பண்ணலாம், இல்லை ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம், கோமியத்துலேருந்து பூச்சி வெரைட்டிகள் தயார் பண்ணலாம், டிஏபியே தயார் பண்ணலாம். சாணத்துலேயும் கோமியத்துலேயும் டிஏபி தயார் பண்ண முடியும். இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விவசாயிகளுக்கு அவங்களுக்கு போக இருக்கிறத விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். அதுலேருந்து ஒரு வருமானத்தை ஈட்ட முடியும். ஒரு லிட்டர் இவங்க பால் 32 ரூபா கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு லிட்டர் பாலை பஞ்சகவியாக மாற்றும் போது இப்போ ரேட்டு 150 ரூபா போயிட்டுருக்கு ஒரு லிட்டர் அவரை வெளியில். இப்போ இதை விட 3 மடங்கு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது. இதெல்லாம் விவசாயிகள் கற்றுக்கிட்டு பாலை ஒண்டி தான் அவங்க பிரதானமாக பார்க்காம அதை வெளியே மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருளையும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையிலேயும் முன்னேற முடியும், இயற்கைக்கு ஒரு உறுதுணையாக இருக்கவும் முடியும்.
1: அது இப்போ வந்து கோமியம் வந்து லிட்டர் 10 ரூபா விற்பனை செய்வதை பார்க்க முடியுது. சரி, இப்போ இந்த இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மாட்டு சாணம், கோமியம் அப்படிங்கிறது ஒரு உதவியாக இருக்கும் இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறதுக்கு. இப்போ அதிகமாக விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இந்த களைகள் பிரச்சனை. களைகள் பிரச்சனைக்கு இயற்கை முறையில் தீர்வு இருக்கா?
0: இருக்குது. அதாவது நீங்கள் நெல் பயிரை தவிர மற்ற பயிருக்கு எல்லாமே நீங்கள் தோட்டப்பயிர்களுக்கு களைக்கொல்லி நீங்களே செய்ய முடியும். மாட்டு கோமியம், கல் உப்பு, எலுமிச்சம்பழம் இதை மூணுமே வச்சுக்கிட்டு உங்கள் களைகளை கண்ட்ரோல் பண்ணலாம். இது மண்ணில் உழுந்தால் உங்களுக்கு உரமாக மாறும், செடி மேலே படும்போது தான் களைக்கொல்லி. தோட்டப்பயிர்களுக்கு அதாவது காய்கறி பயிர், வாழை, தென்னை இது மாதிரி இடத்துக்கு இவங்க யூஸ் பண்ண முடியும்.
1: சரி, இந்த களைகள் அப்படிங்கும்போது இன்னொரு பிரச்சனை வந்து அதிக அளவு அடிக்கும் பொழுது அந்த பயிர்கள் தீஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இயற்கை வழி களைக்கொல்லியில் அந்த பிரச்சனை இருக்குமா?
0: இருக்காது. அதாவது இது நம்ம சாகுபடி பண்ணுற பயிர் மேலே படக்கூடாது, மற்ற களைச்செடிகள் மேலே படுற மாதிரி அடித்தோம்னா காஞ்சிரும்.
1: சரி, இப்போ நமக்கு அதிகமாக இடுபொருள் செலவினம்னு பார்க்கும்பொழுது இந்த பயிர் பாதுகாப்பு, பூச்சி நோய் தொந்தரவுகள், அப்போ தோட்டக்கலை பயிராக இருக்கட்டும், வேளாண்மை பயிராக இருக்கட்டும், இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள்ங்கிறது இப்போ சமீப காலமாக அதிக அளவில் தென்னையாக இருக்கட்டும், பப்பாளி மாதிரியான தோட்டக்கலை பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பெரிய தொந்தரவாக இருக்குது. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு இயற்கை முறையில் கட்டுப்பாடு இருக்கா?
0: இருக்குது, நிறையா இருக்குது. கற்பூர கரைசல்னு ஒன்று செஞ்சுக்கலாம். சப்போஸ் உள்ள அர்ஜென்ட்டாக உங்களுக்கு வேணும்னா கோமியத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கனாவே அந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் இருக்காது. ஏன்னா அந்த பூச்சிகளுக்கு ஒரு ஓமை உண்டாக்கிட்டோம்னா அந்த பயிரை விட்டு வேற பக்கம் போயிடும்.
1: சரி,
0: இதை வந்து உடனே செய்ய முடியும். நீங்கள் கோமியத்தோடு தண்ணியை கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லை கோமியம் சாணமும் தண்ணியும் கலந்து அடிச்சிங்கன்னா இந்த பூச்சிகள் உறிஞ்சிறதை விட்டு நம்ம பயிரை விட்டு வேற எங்கேயா போயிடும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், நிறைய மெத்தட் இருக்குது செய்யறதுக்கும்.
1: சரி, இப்போ உங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த இயற்கை இடுபொருள்லாம் உற்பத்தி செய்துட்டு வரீங்க. நேரடியாக நுகர்வோருக்கு ஏதாவது பொருள் விற்பனை செய்கிறீங்களா?
0: நிறைய செஞ்சிட்ருக்கோம். நுகர்வோருக்கு நம்ம விவசாயிகள்ட்டும் வாங்கி விவசாயிகளுக்கு நல்ல விலை கொடுத்து வாங்குகிறோம். அவங்க வாங்கிட்டு எங்களுக்கு அதை விட கிலோவுக்கு 1 ரூபா தான் நாங்கள் வச்சு கொடுக்குறோம். இப்போ வந்து மளிகை பொருட்கள் சாகுபடி பண்ணி வாரதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். நல்ல பொருள் எங்கே கிடைக்குதோ விவசாயிகள்ட்டேருந்து வாங்குகிறோம், வாங்கி மக்களுக்கு கொடுக்குறோம். எங்களுக்கு இதில் வந்து மெயின்டெனன்ஸ்.

0: மட்டும் அந்த வருமானம் வந்தால் எங்களுக்கு போதும், விவசாயிகளுக்கு ஒரு உதவியாக இருக்கும், நுகர்வோருக்கும் ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், அப்போ தான் மக்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை செஞ்சிட்ருக்கோம்.
1: சரி, அதாவது விவசாயிகள் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய உலகத்தல் நிறுவன உறுப்பினர்கள்.
0: ஆமாம்.
1: சரி, இப்போ நம்ம பகுதியில் வந்து அதிகமாக வந்து அது லால்குடியாக இருக்கட்டும் அல்லது பெரம்பலூர் மாவட்டம் இந்த பக்கம் கரூர் மாவட்டங்களில் வந்து எள்ளு சாகுபடி செய்கிறாங்க. இப்போ எள்ளுக்கு தட்டுப்பாடும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எள்ளு அல்லது நிலக்கடலை மாதிரியான பயிர்களில் வந்து மதிப்பு கூட்டுதல் ஏதாவது செய்கிறீங்களா?
0: இருக்குது, எண்ணெயை எடுத்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
1: சரி,
0: எண்ணெயை எடுக்கும்போது வெளியில் அவங்க சொல்கிற அளவுக்கு அதிகமான ரேட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ரேட்டு கொடுத்துட்ருவோம். நல்லாயிருக்கு, சுத்தமான எண்ணெய் கொடுக்கணும். அந்த புண்ணாக்கை நாங்கள் தீவனத்துக்கு யூஸ் பண்ணிடுறோம். அதனால் அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய பொருள் எதுவுமே எங்களுக்கு வேஸ்ட் இல்லாமல் அதை வந்து ஒரு மதிப்பு கூட்டும்போது எங்களுக்கு வந்து ரெண்டு விதத்துலேயும் லாபமாக தான் தெரியுது. அதனால் நாங்கள் நுகர்வோருக்கு வந்து எங்கள் எண்ணெய் வகைகளே ரொம்ப கம்மியாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
1: அப்போ இந்த கறவை மாடு வளர்க்குறவங்க வந்து நிலக்கடலை எள் மாதிரியான பயிர்களை அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு அதில் வரக்கூடிய பின்னாக்க நம்ம மாடுகளுக்கும் அதை மதிப்பு கூட்டி எண்ணெயாகவும் விற்பனை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த இயற்கை விவசாயம்னு சொல்லும்போது உங்கள் உறுப்பினர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு இருக்கா? எல்லாருமே இயற்கை முறையில் சாகுபடி செய்துட்டு வராங்களா?
0: இப்போ நிறைய பக்கம் இயற்கை விவசாயத்தை வந்து கேட்குறாங்க. சில ஏரியாவில் மருந்து அடிச்சிட்ருக்கவங்க எங்களால் மருந்து வாங்கி கட்டுப்படி ஆகலை, அதனால் நாங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. இயற்கையாக நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் எல்லாம் பூச்சியெல்லாம் நல்லா இருக்குது, அதனால் எங்களுக்கும் அதை கொடுங்க இல்லாட்டி சொல்லி கொடுங்கன்னு வெளி இடத்துலேருந்து வரக்கூடிய விவசாயிகள் நிறைய கேட்குறாங்க. உள்ள லோக்கல் விவசாயிகள் எல்லாம் ஓரளவு தயார் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து.
1: சரி, இப்போ இந்த தீவனங்கள் அதே மாதிரி இந்த இயற்கை இடுபொருள் தயாரிப்பு குறித்து நேயர்களுக்கு உடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு உங்களுடைய அலைபேசி என்ன பகிரலாமே?
0: என்னோடய அலைபேசி எண் 9600330044.
1: இன்னொரு தடவை சொல்லுங்கள்.
0: 9600330440. நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் சந்தேகங்களுக்கையும் உங்கள் விவசாயிகளுக்குள்ளே எந்த சந்தேகமாக இருந்தாலும் நாங்கள் வந்து நீங்களும் எங்களை சகோதர விவசாயிகள் தான், அதனால் உங்களுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ நாங்கள் ரெடியாக இருக்கோம்.
1: சரி, இப்போ நம்முடைய திருச்சி டெல்டா மாவட்டங்களில் குறுவைக்கு இப்போல்லாம் தயாராகிட்டு வர்றாங்க. இப்போ குறுவை சாகுபடிக்கு முன்பாக தற்போது இருக்கக்கூடிய இந்த சித்திரை பட்டத்தில் விவசாயிகள் என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு எடுக்க வேண்டியிருக்கு?
0: இப்போ சிறுதானிய விதைப்பு, பலதானிய விதைப்பு இவங்க செஞ்சாங்கன்னா மண்ணோட வளம் பெருகிடும், மண்ணோட வளமும் பெருகும், மண்புழுவும் அதிகமாக வந்துடும். அதனால் இப்போ வந்து போட்டாங்கன்னா ஒரு 60 நாளில் அதை வந்து உழவு ஓட்டி மக்க வச்சிட்டோம்னா மண்ணோட தன்மையை ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். மண்ணுக்குள்ளே இருக்க நச்சுத்தன்மைகள் எல்லாத்தையுமே ஓரளவு இது வலிச்சே போக்கிடலாம்.
1: அதுக்காக தான் சித்திரை உழவு பத்திரை மாட்டு தங்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வினைகிறார். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
2: பரமேஸ்வரி பேசுகிறேங்க சார், திருச்செந்தூர்லேருந்து.
1: சொல்லுங்கம்மா.
2: சிவப்பு கலர் வண்டு நிறையா இருக்குதுங்க சார், மாவு பூச்சி நிறையா இருக்குதுங்க சார், இந்த மிளகா செடி, கத்திரி செடி, எல்லா செடியில என்ன சார் பண்ணுறது?
1: சரிம்மா, நீங்கள் உங்கள் ரேடியோ வால்யூமை குறைச்சிக்கங்க, கொஞ்சம் தள்ளி வந்துடுங்க இல்லாட்டி. ஆ, சொல்லுங்கள்.
0: அம்மா, மாவு பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, வீட்டில் நீராகாரம் வச்சுருக்கீங்களா? பழைய சோறு தண்ணி, பழைய தண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுங்கள் நல்லா.
1: சரி,
0: இதை தொடர்ந்து 2-3 நாள் பண்ணிங்கன்னா அந்த மாவு பூச்சி என்ன விட்டு போயிடும். அதுக்கப்புறம் இயற்கை மருந்துகள் கிடைக்கிறத வாங்கி நீங்கள் அடிக்கலாம்.
1: பொதுவாக இப்போ வீட்டளவில் இருக்கிறவங்க வந்து இந்த இஞ்சி பூண்டு கரைசலை பயன்படுத்துகிறாங்க, அது பயனளிக்குமா?
0: தாராளம் நல்ல பயனளிக்கும்.
1: சரி சரி, இப்போ இந்த மிளகாய் மாதிரியான செடிகளில் வந்து இந்த முரணை பிரச்சனையும் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான பயிர்களில் முரணை பிரச்சனையை இயற்கை வரையில் கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு.
0: முரணை பூச்சி வர்றதுக்கு வந்து அசுனி தான் நமக்கு காரணமே. அசுனி வந்துருச்சுன்னா முரணை பூச்சி செடி வந்துடும். நீங்கள் அசுனியை ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இந்த முரணை வராது. அப்படி 1-2 செடியில் வந்தாலும் கட் பண்ணி எடுத்து கொண்டு போய் வெளியில் போட்டுருங்க, அந்த பக்கத்துலேயே இருக்க வேணாம், அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். கத்திரிக்கும் வரும், மிளகாய்க்கும் வரும். அது மாதிரி
1: இப்போ நமக்கு இந்த சித்திரை பட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து சாகுபடியும் செய்துட்டு வராங்க. அதில் முக்கியமான பிரச்சனை இந்த மஞ்சள் தேமல் நோய். இந்த மஞ்சள் தேமல் நோயை வந்து தவிர்ப்பதற்கு இயற்கை முறையில் என்ன மாதிரியான வழிமுறை இருக்குது?
0: அது மஞ்சள் தேமல்ங்கிறது வைரஸ், அது எப்படின்னா பூச்சிகள் தான் கொண்டு வருது, எங்கேயா இருந்தாலும் பூச்சிகள் கொண்டாந்து எங்களுக்கு சேர்த்துது. அப்போ நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மருந்தோ அல்லது பஞ்சகவியாவோ இல்லை மீன மீளமோ ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த பூச்சிகள் வராது. பூச்சிகள் வரல இல்லாத மஞ்சள் தேமல் இருக்காது நமக்கு. இதை கொண்டு வரதே மஞ்சள் தேமலை கொண்டாந்து சேர்க்கறதே பூச்சிகள் தான்.
1: சரி, இப்போ இது மஞ்சள் தேமல் நோய் வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம் இயற்கை வழியில் கட்டுப்படுத்துவதற்கு அல்லது பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
0: இல்லை மஞ்சள் தேமல்

0: வந்துருச்சுன்னா அந்த செடியை பிடுங்கி ஏட்டி போட்டுறது தான் நல்லது. அது மற்ற எந்த பூச்சிகள் வந்து உட்கார்ந்தாலும் எல்லா செடியும் பரவி வச்சோம்.
1: சரி சரி. இப்போ பொதுவாக நமக்கு இப்போ தற்போது ஒரு நுகர்வோர் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு என்னென்னா, அந்த பாரம்பரிய அரிசி வகைகளை எல்லோரும் விரும்பி வாங்குவதை பார்க்க முடியுது. இப்போ நம்ம பகுதிக்கு ஏற்ற பாரம்பரிய நெல் வகைகள், அரிசி வகைகள்லாம் என்னென்ன சொல்லலாம்?
0: இப்போ நல்ல மார்க்கெட்டிங் போயிட்டுருக்கதை, இயற்கை விவசாயம் பண்ணோம்னா நல்ல மார்க்கெட்டிங் இருக்கணும். போதும் அதுக்குள்ளே நெல் சாடி பண்ணால் தான் அவங்களால் விற்க முடியும். இப்போ தூயமல்லி, கருப்பு கவுனி, பூங்கார், ரத்தசாலி, அறுபதாங்குருவை, இந்த மாதிரி நெல் வந்து அதிகமாக மூவ் ஆகிட்டுருக்கு அரிசிகள். இப்போ இந்த மாதிரி ரகத்தை அவங்க போட்டாங்கன்னா அவங்களோட விற்பனை வாய்ப்பும் அதிகமாக இருக்கும், ஒரு சாகுபடி செலவும் அவங்களுக்கு குறையும், ஈல்டும் நல்லாயிருக்கும்.
1: சரி, இப்போ குருவைக்கு ஏற்ற ரகங்கள் ஏதாவது பாரம்பரிய ரகங்களை சொல்லலாமா?
0: அறுபதாம் குருவை போடலாம்.
1: சரி,
0: ரத்தசாலி போடலாம், பூங்கார் போடலாம், இதெல்லாம் 90 நாள் 100 நாள் பயிர் தான், தாராளமாக போடலாம்.
1: சரி, இந்த பாரம்பரிய அரிசி வகைகள் நீங்களும் உற்பத்தி செய்து வரீங்க, உங்கள் உழவர் உற்பத்தி நிறுவனம் மூலமாக. இப்போ நுகர்வோர் விரும்பி வாங்குறாங்களா, உங்களுக்கு நேரடியாக வந்து வாங்குறாங்களா?
0: நேரடியாக வாங்கிக்கிறோம், வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அதை மதிப்பு கூட்டி கஞ்சி பவுடராகவும் கொடுக்குறோம்.
1: சரி,
0: ஏன்னா தோசை ரெடிமிக்ஸ் தோசை மாவும் கொடுக்குறோம். இது மாதிரி எல்லா வெரைட்டிஸும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: சரி, ரெடிமிக்ஸ்னால் என்னென்ன மாதிரியான அரிசி வகைகளை பயன்படுத்துகிறீங்க?
0: அதாவது பாரம்பரிய அரிசியில் வந்து கருப்பு கவுனி, மாப்பிளச்சம்பா, பூங்காறு, இலுப்பூச்சம்பா, இந்த மாதிரி ஐட்டம் வந்து அந்த தோசை மிக்ஸ் இல்லை இட்லி மிக்ஸு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
1: சரி, இப்போ நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதும் ஒரு பெரிய பொறுப்புணர்வாக கருதப்பட வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் வந்து இந்த தண்ணீர் ஆதாரங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது, பெய்யக்கூடிய மழை அளவு குறையுது, இல்லை திடீர்னு பெரிய மழை பெய்யுது. அப்போ அந்த இயற்கை வள பாதுகாப்பு அப்படிங்கும்போது, ஒரு மண் வளமாக இருக்கட்டும் அல்லது தண்ணீர் சேமிப்பாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு எவ்வளவு முக்கியம், விவசாயிகள் என்ன செய்யணும்?
0: விவசாயிகள் செய்கிறத விட இது அரசாங்கம் தான் செய்யணும். விவசாயிகள் விவசாயம் தான் பண்ணணும். இப்போ வந்து ஒரு மேட்டூர் டேம் ரொம்பிச்சினாலே 3 போகம் தாராளமாக சாகுபடி பண்ண முடியும். அதுக்குள்ளே சேனல் டிவிஷனை அருமையாக பண்ணிவிட்டு தேவையான ஒரு பொழுது மட்டும் அந்த நீரை எடுத்து பயன்படுத்துகிறோம், மற்ற நேரத்தில் நீர் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி முறையில் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னாவே ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நெல் பயிருக்கு தண்ணி நிற்கணும்னு தேவையில்லை, ஒரு காய்ச்சலும் பாய்ச்சலும் தான். அப்போ வந்து நமக்கு வரக்கூடிய தண்ணிகள் வந்து பாதி வேஸ்டேஜ் தான் ஆகுது, அதாவது 60% வேஸ்ட்டு, 40% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 60% வேஸ்ட்டை குறைச்சாலே எல்லா இடத்துக்கும் நம்ம தண்ணியை கொடுக்க முடியும், 3 போகம் நெல்லும் விளைய வைக்க முடியும்.
1: சரி, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை பார்த்தோம்னா, அந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சோலார் பற்றி நிறைய பேசுகிறோம். இப்போ நீங்கள் அந்த சோலார் அப்படிங்கிற அளவில் சூரிய ஒளியை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பண்ணையில் என்ன செஞ்சுருக்கீங்க?
0: நாங்கள் சோலாரில் வந்து பம்பு செட் போட்டு ஓட்டிகிட்ருக்கோம்.
1: சரி,
0: 2-3 இடத்துல போட்டுருவோம். என்ன தான் பம்பு செட் போட்டாலும் பூமிக்குள்ளே தண்ணியை இறக்கணும் நம்ம, மழை பெய்யும் போதோ அல்லது தண்ணி எக்ஸஸாக வரும்போது பூமிக்குள்ளே தண்ணியை சேமித்து வச்சால் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா உப்பு கலந்த தண்ணியாக வர ஆரம்பிச்சிடும் நமக்கு, அப்புறம் விவசாயமே பண்ண முடியாத கண்டிஷன் போய்டும். என்ன பம்பு செட்டு வச்சுருக்கவங்களும் தண்ணி நல்லா தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும், பம்பு செட்டை போடாமல். மற்ற நேரத்தில் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னா பம்பு செட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும்.
1: சரி, இந்த சூரிய ஒளி மூலமாக இயங்கக்கூடிய இந்த மோட்டார்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து விவசாயத்துக்கு உதவியாக இருக்குது, அதுக்கு மானிய திட்டங்கள் எதாவது இருக்குங்களா?
0: இருக்குது, இருக்குது மானிய திட்டம். இப்போ 70% மானியம் கொடுக்குறாங்க. இப்போ வரக்கூடிய ஸ்கீமில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வரும்போது சோலார் போட்டாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஒரு 20 வருஷம் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 15 வருஷம் யூஸ் பண்ணுறேன், எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் ஓடிட்டுருக்கு.
1: சரி, ஆனால் இப்போ இந்த சூரிய ஒளி மூலமாக பயன்படுத்தக்கூடிய மோட்டாரில் சரியான அளவு அந்த தண்ணீர் வெளிவரக்கூடிய அளவு சரியாக இருக்கா?
0: அதாவது அதை வந்து டெம்பரேச்சர் அதிகமாக போகும்போது அப்போ வந்து ஃபுல்லாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் அது தந்த ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாகும்,
1: குறையுது. சரி, இப்போ நமக்குடைய விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சிறு விவசாயிகள், சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு இருக்கிறதே ஒரு 5 சென்ட் 10 சென்ட், இதில் நாங்கள் எப்படி இந்த தீவன பயிர்களையும் வளர்த்து கால்நடையும் வளர்த்து எங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் அதிகமாக இருக்குங்கிறாங்க. அப்போ சிறு குறு விவசாயிகள் கால்நடை வளர்ப்பை லாபகரமாக எப்படி செய்யலாம்?
0: சிறு குறு விவசாயிகள் வந்து ஒரு 2 HP சோலார் பேனல் போட்டுக்கலாம், அது போட்டு யூஸ் பண்ணலாம், மாடும் குளிப்பாட்டலாம், அதில் வர தண்ணியை வந்துக்கிட்டே அந்த குளிப்பாட்டுற தண்ணியோ மற்ற யூஸ் பண்ணுற தண்ணியோ பயிர் பண்ணி சாகுபடி பண்ணுறதுக்கெலாம் அந்த புல் வகைகள் மர வகைகள் போடுறதுக்கும் அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்போ சின்ன இடம்னா அதுக்கு தகுந்த புல்கள், மாட்டுக்கொட்டை கழுவி க்ளீன் பண்ணோம்னா அந்த தண்ணி வந்து பாசன புல்லுக்கு போகிற மாதிரியும் பாசனங்களில் கலக்கிற மாதிரியும் அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக நல்லா செய்யலாம்.
1: சரி, இப்போ இதை தவிர இந்த வேளாண்மை பயிர்களையும் வளர்க்கணும், முக்கியமாக இந்த மரம் வளர்ப்பு விவசாயிகளுக்கு எப்படி கை கொடுக்கும்?
0: கண்டிப்பாக மரம் வளர்க்கணும். மரங்கள் வந்து நீங்கள் அகத்தி, முள்ளு முருங்கை, கூபாப்புல் இந்த மாதிரி

0: மரங்கள் வச்சுட்டாங்கன்னா ஒரு குளிர்ச்சியும் கிடைக்கும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை மாட்டு தீவனமாகவும் யூஸ் பண்ணலாம், மாட்டுக்கோ ஆட்டுக்கோ எது வேணாலும் யூஸ் பண்ண முடியும். அந்த இலைகளை காய வச்சு உலர் தீவனமாகவும் நம்ம உபயோகப்படுத்தலாம்.
1: சரி சரி, இவ்வளவு நேரம் நம்முடைய விவசாய பெருமக்களுடைய நலனுக்காக எப்படி கறவை மாடுகளுக்கான தீவனங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரியான தீவனங்களை கொடுக்கணுங்கிற மாதிரியான பயனுள்ள தகவலை சொன்னீங்க. நிச்சயமாக இந்த தகவல் எல்லாம் விவசாயிகளுக்கு உதவியாக இருந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற பட்டத்துக்கு ஏற்ப முன்னெடுப்பு நடவடிக்கைகளையும் இன்றைக்கு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் விவசாயிகள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்ன நிறைய பயனுள்ள தகவலை சொல்கிறதுக்காக என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
0: நன்றி.
2: நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் இதுவரை கால்நடைகளுக்கான கோடைக்கால தீவன மேலாண்மை குறித்த நேர்களின் சந்தேகங்களுக்கு தன்னுடைய அனுபவ பகிர்வால் விளக்கம் அளித்தார் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல் எஸ் ஹரிகிருஷ்ணன் அவர்கள். உடன் உரையாடினார் மித்ரா. இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
3: எல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை 6 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் முதற்கட்டமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் அயத் அல் நஹியாடுடன் பரஸ்பரம் நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியிலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். 16வது ஓய்வூதிய குறைதீர்க்கும் மன்றத்தை புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நாளை தொடங்கி வைக்கிறார். 37 அமைச்சகங்கள் மற்றும் பல துறைகளில் தீர்க்கப்படாமல் இருந்த 985 ஓய்வூதிய குறைபாடுகள் இந்த மன்றத்தின் தீர்விற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. இலங்கை கடற்படையினரால் இன்று சிறைபிடிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 6 மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்ட 54 மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 264 மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க அவர் கோரியுள்ளார். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டுத் தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருடையது என்று குறிப்பிட்டார். பின்னர் வாழ்த்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலையுடன் செயல்பட வேண்டுமென கேட்டுக் கொண்டார். தமிழக சட்டப்பேரவையில் தாவேகா தலைமையிலான அரசு தமது பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நாளை காலை 9:30 நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட வாக்கெடுப்பு நடவடிக்கைகளில் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை ஈடுபடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. இந்த தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விக்டோரியா கௌரி, செந்தில்குமார் அமர்வு இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மறு தேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய் கோட்ட அளவிலான விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை காலை திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்ட அலுவலகங்களில் நடைபெறவுள்ளது. உதகை ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் ரோஜா மலர்களை கொண்ட ராட்சத அன்னப்பறவை உள்ளிட்ட பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது.

கொண்டிருக்கின்றன. கொடைக்கானலில் சீசன் களை கட்டி உள்ளதால் ரோஜா பூங்காவில் சன்கோல், சம்மர் ட்ரீம், பிரின்சஸ், டிலைட், ஈஃபில் டவர் உள்ளிட்ட 1500 வகையான வண்ண மலர்களை கொண்ட மலர்படுகைகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்து வருகிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரான்கி ரெட்டி, சிராக்ஷி டி இணை தகுதி பெற்றுள்ளது. இந்த இணை இந்தோனேஷிய இணையை 2-1 என்ற கணக்கில் வென்றது. அகமதாபாதில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் குஜராத் டைட்டன்ஸ் சற்றுமுன் 7 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 34 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

அமைதியான இந்த இரவு வேளையில மனச மெதுவா வருடுற மெலடியும் மறக்க முடியாத 80-90களில் வெளிவந்த பாடல்களும் சேர்ந்து இந்த இரவை இன்னும் அழகாக்க, இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை. பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க சுழி 4 3 1 240 1 240 1 ஆகிய எண்களுக்கு அழைக்கலாம்.

0: நேரம் 8:11 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் ஐயா. கும்பகோணத்திலிருந்து சீனிவாசன் பேசுகிறேன்.
0: ஸ்ரீனிவாசன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து முத்தமிழ் கவியே வருக என்ற பாடலை ஒளிபரப்பு செய்யும்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 8:16, திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இது இரவு இசை இனிமை. நேர்களை, எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையாக எஸ் ஹாசிம் அவர்களின் நாகசரிசை நிகழ்ச்சி கேட்கலாம். தஞ்சாவூர் டிஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில் நிகழ்ச்சி இன்றிரவு 10 மணிக்கு அரங்கிசையாக கேட்க காத்திருங்கள். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: குட் மார்னிங் சார்.
0: குட் ஈவினிங் சார்.
1: இது எனக்கு வந்து எங்க செம்மன்மை சின்னம வந்து எனக்கு மஞ்சப்படி பேசி.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்கயா?
1: கும்பகோணத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பேரு?
1: என் பேர் வந்து கோபால்.
0: கோபால், செண்பகமேஷன்லேருந்து என்ன பாட்டு?
1: மஞ்சப்பட்டி தேக்கையில்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாங்க சார்.
0: நன்றி, நன்றி.

0: 8:21 ஆகுது. கேட்டிணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை. வழங்கிக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் ரெயின்போ பண்பலை 102.1 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் மலர்ச்சி மாவட்டம் கன்னியாகுளம் ரெங்கம்மாள் பேசுறேங்க சார்.
0: ரெங்கம்மாளம்மா, என்ன பாடல் வேணும்?
1: நாட்டாமேல இருந்து கொட்டப்பாக்கு விழுந்தீங்க.
0: அப்படியா, பாடல் கேட்கலாமா?
1: ரேடியோக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க சார்.
0: என்னம்மா?
1: ரேடியோக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார்.
0: 16ஆம் தேதி ரெடியா இருக்கீங்களா?
1: இல்லைங்க சார், எனக்கு எழுதெல்லாம் உலகம் வராதுங்க சார். நான் 5வது தான் படிச்சிருக்கேன்.
0: சரி, அதனால என்ன யார்ட்டையாவது சொல்லி தான் எழுத வேண்டியதான்.
1: சரிங்க சார், ட்ரை பண்ணுறேங்க சார்.
0: நீங்கள் இல்லாமல் எப்படி ரெயின்போ எஃப்எம்?
1: சரிங்க சார், நாங்கள் ரொம்ப நாளாக கடின வழியாக இருந்தோம், பாட்டு கேட்டிருக்கோங்க சார். ஆனால் இப்போல்லாம் எழுதி கொடுக்கறதுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லைங்க சார். அதனால் கடிதம் எழுதி போட முடியலைங்க சார்.
0: சரி, அதனால ஒன்றும் இல்லை. இப்போ தான் இப்போ ஃபோன் வந்துருச்சு, ஃபோனில் கூட நீங்கள் அன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரியா?
1: சரிங்க சார்.
0: நன்றிம்மா நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு.
1: நன்றிங்க சார்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே நிகழ்ச்சி. நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க எங்க இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: சுகுமார், முசிறி சார்.
0: முசிறியில இருந்து சுகுமார், என்ன பண்றீங்க?
1: நான் வந்து தனியார் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், சோலார் பவர் பிளான்ட்ல.
0: சரி, ரைட். சுகுமார், என்ன பாடல் வேணும்
1: சார்? பிரியங்கா படத்துல இருந்து வெட்டிக்கிளி. அந்த
0: எதனால இந்த பாடல் விருப்பம்?
1: அது அந்த மியூசிக் வந்து ரொம்ப கவர்ந்துச்சுங்க சார். ஆக்சுவலா இந்த நம்ம பேருந்துல எல்லாம் பயணம் பண்ணும்போது நம்ம பாடல்லாம் கேட்கும் போது ஒரு தனி மகிழ்ச்சி வரும் பாத்தீங்களா? அது இந்த பாட்டு நான் கேட்கும் போது, ஆக்சுவலா இந்த பாடம் பார்த்தது இல்ல, இந்த பாட்டு கேட்கும் போது அந்த சந்தோஷம் வந்துச்சு. அதனால கேட்கணும் சார். வானொலிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேன் சார்.
0: நன்றி, நன்றி, நன்றி சார்,
1: நன்றி.

0: நேரம் 8:35 கேட்டிணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்லேருந்து சையதப் சார் பேசுகிறேன் சார்.
0: சையத் அபுதாகிரா. என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து நானே ராஜா நானே மந்திரி. பாடல் வந்து மயங்கினு சொல்ல தயங்கினு பாட்டு கொடுத்துருங்க. 28 பக்ரீத் ஸ்டுடியோ உள்ளவங்க கூட வந்துருங்க.
0: ரைட்டு. பிரியாணி தான்.
1: பிரியாணி வேணா பிரியாணி செய்வோம் இல்லை செய்வோம்.
0: ரைட்டு. பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி நன்றி.

0: நேரம் 8:40 திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது இரவு இசை இனிமே. நேர்களே, நாளை காலை 7:05 தமிழ் அமுதம் வழங்குகிறார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள். காலை 7:35 மருத்துவ நேரம் ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள் தரும் நல ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம் நிகழ்ச்சி இதே அலைவரிசையில். காலை 9:00 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா, நண்பர்களிடம் எதிர்பார்ப்பு வைப்பது சரியா தவறா, இந்த தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். நிகழ்ச்சி நாளை காலை 9:00 கேட்க காத்திருங்கள். நிகழ்ச்சியில் அம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சுப்பலட்சுமி.
0: சுப்பலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்? பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி
1: சார்.

0: 8:45 கேட்டு இணைந்திருக்கிறோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமே நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன். எனக்கு வந்து கமல் படத்துல இருந்து ஜப்பானில் கல்யாண ராமன் அந்த படத்துல வந்து நல்லா ஒரு அருமையான பாடல் நல்லா இருக்கும் கேக்குறது. ஜானகி அம்மா சுந்தரம் ரமேஷ் பாடியிருப்பாங்க. தீராதேங்கிற ஒரு பாடல் நல்லா இளையராஜா இசையில நல்லா இருக்கும்.
0: அந்த பாடல் கேட்கலாமா?
1: ஆஹ், கொடுத்துருங்க. நன்றி நன்றி.
2: ராதே என்றாதே ராதே என்றாதே

0: நேரம் 8:52. கேட்டிணைந்திருக்கிறோம் இது இரவு இசை இனிமை. நேர்களே, நாளை காலை 10:30 இருபட பாடல்கள் கேட்கலாம். பகலில் ஓர் இரவு, மெல்ல திறந்தது கதவு ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பாகும். நேஷன மூடி நீயும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: மலைக்கோட்டை வானொலிக்கு அன்பு சகோதரர்களுக்கும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவில்
0: ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: அம்மன் குழந்தைகள் இருந்து சின்ன மணி கோயில். அதுக்கு முடிவு நண்பர் உங்கள்கிட்ட பேசுறேன்.
2: வணக்கம் சார். கதிரம்ப சார், வாரியங்காவல் நல்லா இருக்குல்ல சார்?
0: ஆ, நல்லா இருக்கும் ஐயா.
2: நேற்று ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா சூப்பரா நடத்துறீங்க.
0: ஆ, ரொம்ப நன்றி.
2: 85 ஆண்டு அது வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பாடல் கேட்கலாம்.

0: நிறைவு பெற்றது இரவு இசை இனிமை.
1: சில உறவுகள் பார்க்காமலே நம்ம கூட எப்பவுமே பயணிக்கும், அப்படிதான் நம்ம வானொலியும். நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலி உங்களுக்குள்ள உருவாக்கிய நினைவுகளையும் உணர்வுகளையும் உங்க குரல்ல பதிவு செஞ்சு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 9038546102 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவை நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. கேட்ட நாட்களை மீண்டும் பேசும்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கண்ணு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரி.

0: அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா நீங்க
0: யாரா இருந்தா என்ன, சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 10 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கு. ஞாபகம் வருதே, உங்க மனசுல நீங்காம நிலநடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க வாட்ஸ்அப் மூலமா கேட்கலாம். 938-546-102-1.
1: இனிமை நிறைந்த இந்த இரவில் பாடல்கள் தொடர்கிறது. இனிய ராகத்தில்

சில உறவுகள் பார்க்காமலே நம்ம கூட எப்பவுமே பயணிக்கும், அப்படிதான் நம்ம வானொலியும். நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு வர 16ஆம் தேதி 87வது பிறந்த நாள். என் வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற இந்த தலைப்புல வானொலி உங்களுக்குள்ள உருவாக்கிய நினைவுகளையும் உணர்வுகளையும் உங்க குரல்ல பதிவு செஞ்சு எங்களோட பகிர்ந்துக்கோங்க. 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவை நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. கேட்ட நாட்களை மீண்டும் பேசும்.

0: விதைத்த நாம் உறங்கினாலும் விதை உறங்குவதில்லை. உழவு தொழில் மட்டுமல்ல, அது உயிரின் ஆதாரம். நேயர்களே, நாளை இரவு 7:25 திருச்சி சாரதாஸ் வழங்கும் உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் விதைப்பதும் அறுப்பதும். திருவாரூர் வலங்கைமான் கொட்டப்படுகை உழவன் சா சரவணமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
2: அமைதியின் இடைவெளியில் இசை தொடர்கிறது இனிய ராகமாக.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் இது இனிய ராகம்.

இசை பேசும் இந்த நிசப்த நேரத்தில் நீங்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல். இது இனிய ராகம்.

0: உங்க மனசுல நீங்காம நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க அடுத்ததான் உங்களுக்காக ஞாபகம் வருது நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடலை தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், இல்ல குரல் பதிவாகவும் நீங்க அனுப்பலாம்.
1: மே மாதம் 16 தேதி நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87th பிறந்த நாள். இந்த உன்னதமான தருணத்துல நம்ம திருச்சி வானொலி உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றத்தை என் வானொலி என் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய அனுபவங்களை குரல் பதிவா 938-546-102-1 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நாளைக்குள்ள அனுப்பி வைங்க. நம்ம திருச்சி வானொலிக்கு

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவின் அமைதியையும் இசையின் இனிமையையும் சேர்த்து உங்கள் மனதுக்குள் மெதுவாக மலர வருகிறது இது ஞாபகம் வருதே. திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை கேட்டு ரசிக்க 938-546-102-1 எனும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பேரு, பிடிச்ச பாடல் எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. அல்லது குரல் பதிவாகவும் நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில முதல் பாடல் யாரு கேட்டிருக்காங்க, குரல் பதிவும் அனுப்பியிருக்காங்க, கேட்டலாம்.
2: வணக்கம், நான் லக்ஷ்மி பேசுறேன், குமரன் நகர்லேருந்து. எனக்கு வந்து திக்கு தெரியாத காட்டில் படத்துலேருந்து கேட்டதெல்லாம் நான் தருவேன் அந்த பாட்டு கொடுக்குறீங்களா? நன்றி.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியாக தட்டச்சு செய்து அனுப்பியிருக்கிறவங்க யார் அப்படின்னா, துவாக்குடி மலை பவுலன் மைக்கேல் கேட்டிருக்கிற பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன்
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா வாட்ஸ்அப்ல குரல் பதிவு அனுப்பியிருக்கவங்க யாருன்னு பாத்திரலாம்.
2: ஹலோ, வணக்கம். உலானாபுரம் கல்லுகுழி முருகேசன். விவசாயி என்ற படத்தில் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் என்ற பாடலை அனைத்து நேயர்களுக்காக ஒளிபரப்புங்கள். நன்றி.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9383846102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஞாபகம் வருதே. நேர்களே, உங்கள் விருப்பமான பழைய திரை இசை பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க 938-546-1021 என்னும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஊர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இது எல்லாத்தையும் சேர்த்து தட்டச்சு செய்து அனுப்பலாம். அல்லது குரல் பதிவாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த குரல் பதிவு யாருடையது அப்படின்னு கேட்டலாம்.
1: அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம். நான் புதுக்கோட்டையிலிருந்து நடராஜன் பேசுகிறேன். படம் வந்து புதிய வாழ்க்கை, பாட்டு வந்து பேசு மனமே பேசு, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டுமா. நன்றி, வணக்கம்.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததா கரூர் மாவட்டம் விருட்டி கவுண்டனூர் மகுடேஸ்வரன் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

0: ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறது. தஞ்சாவூர்லேருந்து சுபாஷ் சந்திர போஸ் குரல் பதிவும் அனுப்பியிருக்கிறாங்க, அதையும் கேட்டுடலாம்.
1: மேடம் வணக்கம். மேடம், ஜெமினி கணேசன் பாடல். வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, அந்த பாடல் பிடிக்குமாறு இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேடம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே, 10:24 அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரனூர்லேருந்து செல்வகுமார் கேட்டிருக்கிற பாடல், பாவ மன்னிப்பு திரைப்படத்துலேருந்து.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்றதை குரல் பதிவு மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். சிவகங்கை மாவட்டம் பிராமதி அருமணி. எனக்கு பிடித்த பாடல் கர்ணன் படத்தில் மலை கொடுக்கும் கொடைமுறை 2 மாதம் என்ற பாடல்.
2: நன்றி.

அறியாமல் வைத்தவன் கர்ண வீரன் வறுமைக்கு வறுமையை வைத்ததோர்

0: 10:35 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தனக்கு பிடித்த பாடலை வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக அனுப்பியிருக்கிறாங்க, கேட்கலாம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். மனிதரில் தன் இரங்கலா படத்தில் மழை தருமோ இம்மேகம் என்ற பாடலை வழங்குங்க. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து ரமேஷ். நன்றி, வாழ்த்துக்கள்.

இணைந்திருக்கிறோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியில் இனி லால்குடி கருமூலர் கேட்டிருக்கும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கீழவாலாடி, இளஞ்சே சென்னி, ஜோசப், சிவா இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி கீழப்புலிவார் ரோடு ஸ்ரீ ராமதீபம் கேட்டிருக்கிற பாடல், அன்னை ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததா திருச்சி ஐயப்ப நகர்லேருந்து சாந்தி பிரபாகரன் கேட்டிருக்கிற பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்துலேருந்து.

இன்றைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன்.

திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி. திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன்.

11:12 கடிகாரம் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு கிறங்கும் தேவாவின் இசையில் பாஞ்சாலங்குறிச்சி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்காங்க. தியாகம் படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், கண்ணதாசனுடைய கற்பனையில்.

நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி.

திதி செய்த குற்றம் உணர்ந்தி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை திதி செய்த குற்றம் உணர்ந்தி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போ

வாழ்ந்தவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனது எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம் மயங்குகிறே, தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் பானம் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம். நம்பிக்கை வைத்து தன்னையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். இணைந்திருக்கிறோம் விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் 100.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு மயங்கும். ஸ்வர்ணமுகி படத்தின் பாடலை தொடர்ந்து உமா ரமணன் அருண்மொழி பாடிய தந்துவிட்டேன் என்னை.

அழகில்லாத வெள்ளோ வந்தாலும் அமைதியான நதியினிலே

நாடலகு ஆட்டங்கரையே தீரிலே ஆடி நிற்கும் நாடலகு காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை.

ஒரு அமைதியான பாடலை ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடிய உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பிரைசுடன் அவங்களுடைய வரிகளில் பாடல்.

சிறைச்சாலை படத்தின் பாடலை தொடர்ந்து பட்டணத்தில் பூதம் பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க ஆர் கோவர்தன் இசையில்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்களிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். ஜல்லிக்கட்டு காலை படத்திலிருந்து நிறைவாக பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் FM 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் FM 103, மதுரை FM 103.3, திருச்சி FM 102.1, ரெயின்போ FM 101.4.
2: காற்றின் மொழி.

0: நிறம் கிடைக்கும் பசி தீரும் என்று எண்ணி ஒரு தீங்கே தேடுகின்றாளே.
1: ஒரு தலையாய்

பொழைச்ச வண்டா எமனை பார்த்து சிரிப்ப வண்டா. நான் செத்து பொழைச்ச வண்டா.

அருளுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி.

மழையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு.

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

எந்தி புள்ளே நீ இப்படி நடுங்குற, நான் என்ன பண்ணிட்ட, நீ எதுக்கு கலங்குற, ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ, ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ.

0: ஒதுங்கி ஒதுங்கி பார்த்தேன், நான் உங்ககிட்ட தாயா தோத்தேன். என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது, அப்பா என்ன சொல்றது, நான் என்ன சொல்றது?
1: சொல்றேன் கேளு. கார காள துரத்தி வந்ததாலே தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே. துடுக்கு கார காளே துரத்தி வந்ததாலே தவண்டு போச்சு சேலே துணிஞ்சு புழுகு மேலே. மிரண்டு மிரண்டு கீழே விழுந்து விட்டது போலே. ஏதோ சொல்லிக்கோ நீ, ஏதோ சொல்லிக்கோ அவ்வளவுதான், ஏதோ சொல்லிக்கோ நீ, ஏதோ சொல்லிக்கோ.

பசி எடுத்துச்சு கிளிக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு படுத்திருந்துச்சு கொய்யா அது பழ பழத்துச்சு மெய்யா பசி எடுத்துச்சு கிளிக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு ரசிச்சு ரசிச்சு தின்ன கிளி பறந்துடுச்சுன்னு வெளியே.

இப்போது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில், ஜாலந்தர வளர்ச்சி ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம், ரூபக தாளம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காம்புதி அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4

நேரம் 5:22. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.